இனிய காலை வணக்கம் அன்பனீர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 31 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: இசை எட்டும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை வாய்மை 30 அதிகாரம் 3 குரட்பா.

ஒருவர் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை பற்றி பொய்த்துப் பேசாதிருப்பாராக. அப்படி பொய்த்த பின்னர் அவர் நெஞ்சமே அவரை சுடும்.

இனி கேட்கலாம் தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆறைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனமா, தொடர்ந்து உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மழை, இன்றைய மழலையாக நம்மோடு ஜி முகுந்தன்.

காலை 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விலை நிலவரம், உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS சொல்லறி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம், 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஏறப்பட்டி ஸ்ரீ சாய்மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி பற்றிய நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மருத்துவ மலராக இன்று வலி நிவாரண நிபுணர் டாக்டர் வி பிரசன்னவாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் மண் என்பது சொத்து அல்ல திருப்பி தர வேண்டிய கடன், நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சினி அவர்களின் உரை கேட்கலாம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சிவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திடும் விழாக்கள், 5 மணிக்கு திரை இசை, 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்லறி வழங்கும் திருமூர் திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திரவழி நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 தேனி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கரையேற்றும் காடை வளர்ப்பு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரை கேட்கலாம், தொடர்ந்து வேளாண் அனுபவம் குறித்து ஈரோடு தொப்பப்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு இளம் தென்றல் சினிமா சினிமா எனும் தலைப்பில் இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பலம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல்கள், இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: தான் எல்லை அறுவடை செய்வர். குழந்தையை தாளாட்டும் பாடலில் கூட நம் முன்னோர்கள் வைகாசி மாதத்தை நினைவு கூர்கின்றன. மாசியில்தான் மாவடு சிறப்பாக இருக்கும். அந்த மாவடு வைகாசியில் மாம்பழமாக மாறும். குழந்தையை மாசி வடுவே வைகாசி மாம்பழமே என சிறப்பித்து தாளாட்டினர். வைகாசி மாதம் வாழை பெருகும் என்பது ஒரு பழமொழி. வைகாசியில் மழை பெய்தால் வாழைப்பயிர் செழித்து வளருமாம். வைகாசி மழை பெய்தால் புளியம்பு பொய்க்காது என்று ஒரு பழமொழி உண்டு. பொங்கும் காலத்தில் புலி காய்க்கும் என்பதால் வைகாசி மழை அனைவருமே எதிர்பார்க்கும் மழையாக உள்ளது. வைகாசி மாதம் வரகு விதைத்தால் கையாடல் களம் காணும் என்னும் பழமொழி வைகாசியில் விதைக்கும் வரகு அதிக விளைச்சலை தரும் என்பதை காட்டுகிறது. இன்னைக்கு அரிசி எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா கடையிலிருந்து வருது என்று சொல்லும் வகையில் இளைய தலைமுறையினர் இருக்கின்றன. இது அவங்களோட தவறு கிடையாது. பாரம்பரியத்தை சரியாக பின்பற்றாத சொல்லித்தராத மூத்தோரின் தவறே ஆகும். இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், கார்காலம், கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என நம் முன்னோர்கள் ஓர் ஆண்டினை ஆறு பிரிவாக பிரித்தனர். இதில் சித்திரையும் வைகாசியும் இளவேனில் காலமாக கூறப்படுகிறது. வேனில் என்பது கோடை காலத்தையும் இளவேனில் என்பது மிதமான கோடை காலத்தையும் குறித்தது. கால மாற்றத்தால் இன்று சித்திரை வைகாசியே கடுமையான கோடை காலமாக மாறிவிட்டது. உடலின் வெப்பத்தை குறைப்பதில் மிகச்சிறந்த பானம் தண்ணீர் மட்டுமே. செயற்கையாக குளிர்விக்கப்பட்டு அருந்தும் தண்ணீர் உடலின் வெப்பநிலைக்கு மாற கலோரிகள் தேவைப்படுகின்றன. இந்த கலோரியை நம் உடல்தான் தருகின்றது. செயற்கையாக குளிர்விக்கப்பட்டு அருந்தும் பானங்கள் உடலுக்கு ஏற்றவை அல்ல. எனவேதான் வைகாசி மாதத்தில் தண்ணீர் பந்தல் வைப்பது மரபாக கருதப்பட்டு வந்தது. இயற்கை பானங்களான நீர்மோர், பானகம் போன்றவற்றை தானமாக தருவது வைகாசி மாதத்தில் வழக்கமாக இருந்தது. உணவு, உடல்நலன், பருவகால உணவுகள், ஆடைகள் ஆகியவற்றை பொறுத்தவரை இந்தியா இன்டர்நெட்டில் தேட வேண்டிய அவசியமில்லை. நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பழக்கங்களை நாம் மீண்டும் முறையாக பின்பற்ற வேண்டும். பணம் செலவழித்து பாதகத்தை விலக்கி வாங்கக்கூடாது. நாகரிகம் என்பது இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பதல்ல. நம் மரபணுக்களுக்கே உரிய உணவுப் பொருள்களையும் பானங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வெயில் காலமும் ஓராயிரம் பாடங்களை சொல்லிவிட்டுத்தான் செல்கின்றது. நாம் தான் அவற்றிலிருந்து பாடம் கற்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

எட்டுக்கும் இசை முழக்கம் தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. விடுகின்ற காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி 102.5. இனிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நேரம் காலை 6:15 கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சிம்பொனியும் செல்லிற்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொரு செயல்கள் செய்கின்ற போதும் அந்த விடியற் காலை பொழுதுல நம்ம சரியான நேரங்களில் எந்தெந்த விஷயங்களை நம்ம ஷெடியூல் பண்ணி வைக்கிறோமோ, அதாவது எது பண்ணாலும் பிளான் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளை 7 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், 8 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம சரியாக பிளான் பண்ணி வச்சுட்டு, ஆனால் பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தணும். அந்த சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா நாட்களும் இனிமையானதாக தான் அமையும்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7. விவாதங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில். எல்லா நேரங்கள்லையும் யாருக்குடியாவது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எக்கச்சக்கமான வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணுவோம், பேசிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1000 வார்த்தைகளோ இல்லை 2000 வார்த்தைகளோ 10000 வார்த்தைகளோ 1,00,000 வார்த்தைகளோ சொல்லி புரிய வைக்கிறத விட அமைதியாக அங்கேருந்து விலகிறதே மிக சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவங்க புரிஞ்சிக்கிற அந்த நிலைமையில் இல்லை அப்படின்னா, நீங்கள் 10,000 இல்லை 1,00,000 கோடி சொற்களை சொல்லி அவங்கள நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் அது கண்டிப்பாக அவங்க ஏற்று

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையுடைய ஒரு அச்சாணி அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள அவங்களுடைய நினைப்பில் இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு குறிக்கோளோட பயணம் செய்வாங்க. இதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சேவை மனப்பான்மையோடு வாழணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கன்னு நினச்சி போயிட்டுருப்பாங்க. நாங்களும் அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். இந்த அச்சாணி அப்படிங்கிறது இந்த ஆல்ஃபா துகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இறைவன் இல்லாத ஒரு உலகமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களில் எல்லாம் செல்வ வளமும் அன்பும் பொங்கி பெருகட்டும். பன்மொழியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: கால்நடை நமக்கு தோழனமா. இன்றைய நிகழ்ச்சியில் ஆடுகளில் கோடைக்கால நோய்கள். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுபப்ரியா அவர்களின் உரை கேட்கலாம்.
2: இன்று செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளில் கோடைக்கால நோய் கண்டறிதல் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்த விவரங்களை இன்று நான் விளக்க உள்ளேன். நமது தர்மபுரி, சேலம் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் ஆட்டிறைச்சிக்கான தேவை ஆண்டு முழுவதும் இருக்கிறது. பண்டிகைகள், கோயில் திருவிழாக்கள் முன்னிட்டு ஒரு கிலோ ஆட்டிறைச்சியின் விலையானது 800 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை கூட விற்பனையாகிறது. இதனாலே சிறு குறு விவசாயிகள் மட்டுமன்றி நன்கு படித்த பட்டதாரி இளைஞர்களும் ஆடு வளர்ப்பு தொழிலில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளாடுகளை பொறுத்த மட்டும் சேலம் பிளாக் எனும் சேலம் கருப்பு இன ஆடுகளை அதிக அளவில் இறைச்சிக்காக வளர்க்கின்றனர். அதேபோன்று செம்மறி ஆடு வளர்ப்பில் மேச்சேரி இன ஆடுகளை இப்பகுதி மக்கள் இறைச்சிக்காக அதிக அளவில் வளர்க்கின்றனர். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆடு வளர்க்கும் தொழிலானது சற்று லகுவாகவும் நல்ல லாபம் தருவதாகவும் தோன்றும். ஆனால் அந்தந்த பருவநிலைக்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் அபாயம் இத்தொழிலில் உள்ளது. உதாரணமாக தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. இக்காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஆடுகளுக்கு உணவு உட்கொள்வதில் அவ்வளவு நாட்டம் இருக்காது. இறைச்சிக்கான உடல் எடையேற்றம் சரியாக இருக்காது. மேலும் கோடைக்காலத்திற்கே உரிய பலவித நோய் காரண காரணிகளும் ஆடுகளில் அதிக அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும். தொற்று நோய்க்கு எடுத்துக்காட்டாக கோமாரி எனும் வாய்க்கால் நோயால் ஆடுகளின் வாய் மற்றும் குளம்புகளில் புண்கள் மற்றும் பிற பாதிப்புகள் ஏற்படும். அதே போன்று பிபிஆர் எனும் ஆடுகொல்லி நோயாலும் ஆடுகளில் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படும். மனிதர்களாகிய நமக்கு சம சீசன் எனும் கோடைக்காலத்தில் எப்படி அம்மை நோயின் தாக்கம் அதிகமாக ஏற்படுகிறதோ அதே போன்று ஆடுகளிலும் அம்மை நோயின் தாக்கம் கோடைக்காலத்தில் அதிகமாகவே இருக்கும். மேலும் ஈக்கள், உண்ணிகள் போன்ற புற ஒட்டுண்ணிகளின் தொகையும் கோடைக்காலத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும். இவை தோல் மற்றும் ரோம பாதிப்புகளை ஏற்படுத்துவதுடன் இல்லாமல் நோய் கடத்திகளாகவும் செயல்பட்டு அனப்ளாஸ்மோசிஸ், தேலீரியோசிஸ் போன்ற ஓரண நோய் தொற்றை ஆடுகளில் ஏற்படுத்துகின்றன. எனவே இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆடு வளர்ப்போர் பலதரப்பட்ட கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆட்டுப்பண்ணைகளில் நல்ல சுகாதாரமும் காற்றோட்டமும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பண்ணையின் கூரைகளில் பனையோலை, தென்னங்கீற்று அல்லது வைக்கோலை பரப்பி வெயிலின் நேரடி தாக்கத்தை மட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தீவன மேலாண்மை. இதன்படி ஆடுகளுக்கு அளிக்கும் தீவனமானது பசும் தீவனம், உலர் தீவனம், அடர்த்தீவனம், தாது உப்புக்கள் என்று அனைத்தும் கொண்ட சத்தான தீவனமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கோடைக்கால நோய்களை எதிர்கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி ஆடுகளில் நன்றாக இருக்கும். கோடை வெப்பத்திற்கேற்ப தீவனம் அளிக்கும் நேரத்திலும் மாற்றம் செய்ய வேண்டும். சுட்டெரிக்கும் வெயிலில், அதாவது நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான நேரத்தில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. கொட்டகை முறை ஆடு வளர்ப்பில் பகல் நேரங்களை காட்டிலும் காலை மற்றும் வெயில் தாழ்ந்த மாலை வேளைகளில் தீவன அளவை அதிகரித்து கொடுக்கலாம். மேலும் வெப்ப அயர்ச்சியை எதிர்கொள்ள சுத்தமான மற்றும் குளிர்ந்த நீர் எந்நேரமும் ஆடுகளுக்கு கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோடைக்கால நோய் தடுப்பு முறைகள் என்று வரும்பொழுது கண்டிப்பாக தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசிகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனை

0: மற்றும் கண்காணிப்பில் ஆடுகளுக்கு அளிக்க வேண்டும். அக ஒட்டுண்ணிகள் தாக்கத்திற்கு எதிரான குடற்புழு நீக்கமும் ஆடுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும். புற ஒட்டுண்ணிகளின் பாதிப்புகளை களைய உரிய மருந்துகளை தெளிப்பான்கள் முறையிலோ அல்லது குளியல் முறையிலோ கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி ஆடுகளுக்கு அளிக்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேலாக சந்தையிலிருந்தோ அல்லது பிற பண்ணைகளிலிருந்தோ ஆடுகள் மற்றும் குட்டிகளை வாங்க நேரிட்டால் உடனடியாக அவற்றை நமது பண்ணையில் அனுமதிக்க கூடாது. குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு வாரம் போன்று அவற்றை தனிமைப்படுத்தி வளர்த்து நோய் அறிகுறிகள் எதுவும் அறியப்படாத பட்சத்திலே அவற்றை பண்ணையில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்ய தவறினால் புதிய ஆடுகளில் தொற்று நோய் ஏதேனும் இருப்பின் அவை மிக விரைவாக பண்ணை முழுவதும் பரவி பெருத்த சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். எனவே கண்டிப்பாக வெளியாடுகளை கண்காணிப்பு காலத்திற்கு பின்னரே பண்ணையில் அனுமதிக்க வேண்டும். அடுத்ததாக கோடைக்கால பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய ஆடு வளர்ப்போர் அன்றாடம் ஆடுகளை கண்காணிக்க வேண்டும். ஏதேனும் மாற்றம் அல்லது நோய் அறிகுறிகள் தென்பட்டால், அதாவது ஆடுகள் சோர்ந்து காணப்பட்டாலோ அல்லது ஆடுகளில் கீழ்த்தாடை வீக்கம், வயிறு உப்பிய நிலை அல்லது கழிச்சல் போன்றவை தென்பட்டாலோ, வாய், சருமம் மற்றும் குளம்பு பகுதிகளில் புண்கள் போன்றவை தென்பட்டாலும் உடனடியாக அவ்வாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும். பின்னர் காலம் தாழ்த்தாது அவற்றை கால்நடை மருத்துவ பரிசோதனைக்கும் சிகிச்சைக்கும் உட்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில், ஒன்று, நோயினை ஆரம்ப நிலையிலே கண்டறிய முடிகின்றது; இரண்டாவதாக நோய்க்கு எதிரான மருத்துவ தீர்வும் பாதிப்புற்ற ஆடுகளுக்கு கிடைக்கிறது. மேலாக மிக மிக முக்கியமாக நோய் தொற்றானது பண்ணை முழுவதும் பரவி ஆடுகளில் உயிரிழப்பும் அதன் எதிரொலியாக ஆடு வளர்ப்போருக்கு நஷ்டம் ஏற்படுவதையும் தவிர்க்க உதவி செய்கிறது. பதிவின் சாராம்சமாக, கோடை காலத்தில் ஆடுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளில் பலவித பாதிப்புகள் ஏற்படும். எனினும் நல்ல பண்ணை மேலாண்மை மற்றும் கோடை காலத்திற்குரிய தடுப்பு முறைகளை கையாண்டால், கவனத்துடன் கையாண்டால், கொளுத்தும் கோடையோ அல்லது வருத்தும் வெயிலோ எதுவாயினும் ஆடு வளர்ப்பில் அமோக லாபம் பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது கால்நடை நமக்கு தோழனமா. இன்றைய நிகழ்ச்சியில் ஆடுகளில் கோடைக்கால நோய்கள். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுபப்பிரியா அவர்களின் உரை கேட்டீர்கள்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமய

மாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அரசியல் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பொருளாதார பாதுகாப்பு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. அத்துடன் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படவுள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகள்

0: இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியுள்ளோ சுவையூட்டியுள்ளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஒய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்தது.

0: உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: வணக்கம். மேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசுகிறோம். மனநிலைமை நிகழ்ச்சி. இன்றைய மனநிலைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை ஜி முகுந்தன். வணக்கம் முகுந்தன்.
5: வணக்கம் சார்.
4: முகுந்தன் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன்.
4: நல்லா இருக்கீங்களா? ஏன் மாஸ்க் போட்டுருக்கீங்க இப்ப வெயில் காலத்துல? என்னாச்சு உங்களுக்கு?
5: சளி.
4: சளி வந்துச்சா? சளி வந்தா மாஸ்க் போடுவாளா? ஏன் சளி பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க?
5: நான் நீச்சல் அடிக்க போனங்களே கிணத்துக்கு, அப்ப சளி பிடிச்சிருச்சு.
4: ஓ, நீச்சல் அடிக்க போறீங்களா? டவுன்ல இருக்கிற பிள்ளைங்களா? அந்த வசதியே கிடைக்காது. எங்க இருக்குது நீச்சல் குளம், எங்க இருக்குது கிணறு?
5: எங்க வீட்டுக்கு முன்னாடி.
4: அப்படியா? எத்தனை பேர் குதிச்சு நீச்சல் அடிப்பீங்க?
5: 5 பேர்.
4: அப்பா பெரிய படையா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
5: எஸ் சார்.
4: எவ்வளவு தூரம் நீந்திட்டு போவீங்க நீங்க?
5: 1 கிலோமீட்டர் நீந்திட்டு போவேன்.
4: கிணத்தையே சுத்தி சுத்தி சுத்தி 1 கிலோமீட்டர் அடிப்பீங்களா?
5: எஸ் சார்.
4: மீன் எல்லாம் என்ன சொன்னது கிணத்துக்குள்ள?
5: நீச்சல் அடிக்கும்.
4: பரவாயில்லப்பா, பயங்கர விழிப்புணர்வும் டேலண்டாவும் இருக்கீங்க. சரி முகுந்தன், எத்தனாவது நீங்க?
5: 2வது.
4: அடுத்த வருஷம் எத்தனை போறீங்க?
5: 3வது.
4: லீவ்ல என்ன பண்ணுவீங்க?
5: கிணத்துக்கு போவுங்க. அங்க போங்க தாத்தா வீட்டுக்கு.
4: தாத்தா வீடு எங்க இருக்குது?
5: நாட்டாம்பாளையம்.
4: நாட்டாம்பாளையத்துல இருக்குதா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க?

0: அங்க போய் தாத்தா கிட்ட ஊருக்கு போன, ஊர்ல இருந்து வரும்போது என் தாத்தா 100 ரூபாய் தரும்.
1: 100 ரூபாய் தருவாரா? அத வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?
0: அத வச்சு மீன் புடிச்சு வச்சு விக்கிறேன்.
1: மீன் புடிச்சு வச்சு விக்க போறீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றுவீங்களா? சரி, மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில என்ன கட்டி போறீங்க?
0: சாப்பாடு.
1: சாப்பாடுக்கே வந்துருதா மீன்? அது அப்ப பரவாயில்லப்பா, பயங்கரமான நாள் தான் நீங்க. சரி முகந்தன், என்ன சொல்ல போறீங்க?
0: பஞ்சு மேல வண்டே
1: பாருங்க,
0: பஞ்சு மேல வண்டே கண்டு குறிச்சு ஓடுங்க குட்டி பாப்பான்னு பாரு.
1: அடுத்த பாட்டு.
0: மத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னோடு இருக்கிறது, மித்தம் மித்தம் அதனால நின்று அழுது பாத்துருவேன், எப்படி எப்படி செய்தாரோ என்பது செல்லுமே, நன்மை சேர்ந்தா நம்மை தான் நம்மை நாடி வந்துருமே.
1: அழகா ரெண்டு பாட்டு பாத்தீங்க, எப்படி லீவ்ல மறக்காம இருக்கீங்க பாட்டெல்லாம்?
0: சார் நானு டெய்லியும் பாடுவேன்.
1: டெய்லியும் பாடுவீங்களா? கிணத்துல உள்ள போய் நீச்சல் அடிச்சுட்டு கண்ணாடி பாட்டு பாடுறீங்க?
0: மீன் வரும், அதை பிடிச்சு விற்குவேன்.
1: பாடிக்கிட்டே மீனை பிடிச்சி வித்துப்படுறீங்க. சரி, நல்ல ஆள் தான் நீங்க. சரி, இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் அதுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் என்ன பண்றீங்க?
0: தப்பன்னாங்கன்னா குடிச்சு ஜெயில போட்டுருவேன்.
1: தப்பன்னா ஜெயில போட்டுருங்க? எந்த மாதிரி தப்பு பண்றாங்க சொல்லுங்க. இந்த காலத்துல
0: நகைத்திட்டு போனாங்கன்னா பிடிச்சிருவேன், வண்டியில் கட்டி போட்டு என்பயே ஜெயில போட்டு.
1: பயங்கரமான போலீஸா நீங்க?
0: எஸ் சார்.
1: சரிங்க முகந்தன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பை 102.5 உங்களை மேடம் மாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
1: இனிய இன்றைய மலாளி மனுஷர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை ஜி முகந்தன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: சிம்படியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கோடு அப்படிங்கிறது அழகுதாங்க. அந்த கோடு அப்படிங்கிறது நேராக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கிறுக்கல்களும் அழகாக இருக்கும். எப்போ அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்க சுபத்துலேயோ இல்லை முத முத அந்த கிறுக்கிற போது பார்த்தீங்கன்னா அதை ரசிச்சுப்போம் இல்லையா. கிறுக்கல்களும் அழகு. ஏன் ஒரே ஒரு புள்ளி கூட அழுங்க, ஓ குந்தா அப்படி வருதா, ஓ அங்கே போய் இங்கே வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதற்குத்தான் ஆசைப்பட்டா வழக்குமாரில் இந்த கோலம் போடுறதுக்கு புள்ளி வைப்பாங்கள்ல, அவர் ரசிக்கிற தனியே அழகு இல்லையா. கோலத்தை அழகாக ரசிப்பாங்க, ஆனால் புள்ளியை ரசிக்கிறது அப்படிங்கிறது அழகு. ஒவ்வொருத்தரும் பார்க்கும் விதத்தில் தாங்க இருக்குது அந்த அழகு அப்படிங்கிறது. நாமும் எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல முறையில் அணுகணும் அப்படின்னா அதுவும் ஒரு அழகு தான். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், அழகான நாளாக அமையட்டும். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. இன்னைக்கு ஏற்ற சிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 14.
9: வரலாற்று துறையில் இளங்கலை பட்டம், பின்னர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தார்.
10: 1929 முதல் 1944 வரை சென்னை மாகாண அரசின் தலைமை அரசு வழக்கறிஞராக இருந்தவர்.
9: இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பதவிகளில் இவர் பணியாற்றியுள்ளார்.
10: நெல்லூர் மாவட்டம் புதூரில் பிறந்த பிரபல வழக்கறிஞர் அல்லாடி கிருஷ்ணசாமி பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1883.
10: வங்காள கலைப்பட இயக்கத்தின் 3 பிர்மாக்கள் என்று புகழப்படும் மூவரில் ஒருவர்.
9: மிக குறைந்த செலவில் மிகச் சிறந்த பரிசோதனை முயற்சிகளை இவர்

0: செய்தார்.
1: இந்தியாவின் பல மாநிலங்களில் சுயதின படைப்புகள் உருவாக்க காரணமாக இருந்த முன்னோடி
0: வணிக படங்களுக்கும் கலைப்படங்களுக்கும் நடுவே இடைநிலை திரைப்படங்கள் இந்திய சினிமாவில் துளிர்த்து வளர்ந்ததில் இவரின் திரைமொழிக்கு பெரும் பங்கு இருக்கிறது.
1: 1969 வெளியான புவன் ஷோம் திரைப்படம் இவரது முக்கியமான திரை ஆளுமையாகவும் சர்வதேச அரங்கில் இந்திய மாற்று சினிமாவின் முகமாகவும் முதன் முதலாக அடையாளம் காட்டியது.
0: இவரின் பல திரைப்படங்கள் இந்தியாவில் மட்டுமல்லாது கேன்ஸ், வெனிஸ், மாஸ்கோ, பெர்லின் உள்ளிட்ட அனைத்து உலக திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்டு விருதுகளை வென்றன.
1: இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாகேப் பால்கே விருது, பத்ம பூஷன் உட்பட பல தேசிய சர்வதேச திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார்.
0: இந்திய திரைப்படங்களை உலக தரத்திற்கு உயர்த்திய இந்திய சினிமாவின் பிதாமகர்களில் ஒருவரான மிருனால் சென் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1923.
0: தற்போதைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் உள்ள மக்களின் முக்கிய பொழுதுபோக்காக இருக்கும் சமூக வலைதளங்களில் ஒன்று.
1: நண்பர்கள், உறவினர்கள், புதிய தகவல்கள், செய்திகள், சுவாரஸ்யமான காணொளிகள், கதைகள், கட்டுரைகள், மருத்துவம், தத்துவங்கள், விளையாட்டு என பல தகவல்களை வழங்குகிறது.
0: இந்த அளவிற்கு மக்களின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்ட ஃபேஸ்புக் தளத்தை உருவாக்கினார்.
1: ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது தனது நண்பர்களுடன் இணைந்து 2004 பிப்ரவரி 4 ஃபேஸ்புக் என தன்னுடைய தளத்திற்கு பெயரிட்டு ஆரம்பித்தார்.
0: உலகின் முன்னணி சமூக வலைதளங்களுள் ஒன்றான முகநூல் எனப்படும் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இணை நிறுவனர், முதன்மை செயல் அதிகாரி, நிறுவன தலைவர் மார்க் எலியட் ஜூபர்க் பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1984.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
14: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
15: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
16: கலைவணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி பட்டுக்குடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண் பட்டுக்குடு அதிகபட்ச விலையாக 771 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 394 ரூபாயாகவும், சராசரியாக 621 ரூபாயாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல்

0: மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
8: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், கத்தரி 25 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 முதல் 42 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 56 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 164 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு உடைந்தது 120 ரூபாய், பெரிய பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 44 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், கொடை மிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சவளம் 210 ரூபாய் முதல் 285 ரூபாய் வரை, ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 42 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், சிந்தூரா மாம்பழம் 50 ரூபாய், அல்போன்சா 70 ரூபாய். இவையாவும் நம் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். ஏற்கனவே சொல்றதுதான், போகும்போது மஞ்சள் போய் எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ட பேக்லாம் சொல்லுவாங்க. துணி கடைக்கு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாவது எப்படியாவது ஒரு கட்ட பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு போங்க, பாலித்தீன் கவர்களை தவிருங்க. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
12: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
12: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
14: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சோனா என்கின்ற ஒரு துறவி உடலை வருத்தி கொண்டு தியானத்தில் ஈடுபட்டார். அவர் தன்னுடைய உடலை கடுமையான வலிகளுக்கு உட்படுத்தியும் மெய்ஞானம் அவருக்கு கிடைக்கவில்லை, அயர்ந்து போனார். அவர் தன் தியானங்களை எல்லாம் விட்டுவிட்டு துறவையும் உதிர்த்துவிட்டு பழைய நிலைக்கே திரும்பலாம் என்று முடிவு செய்தார். சோனா துறவரம் மேற்கொள்வதற்கு முன்பு சிறந்த வீண இசை கலைஞராக இருந்தார். அவரை சந்தித்த புத்தர், சோனா, வீணையை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள், அதன் நரம்புகளை இறுக கட்டினால் இசை வருமா என்று கேட்டார். அதற்கு அந்த சோனா என்கின்ற துறவி சொன்னார், இறுக கட்டிவிட்டால் எப்படி இசை வரும், வராது என்று பதிலளித்தார். உடனே புத்தர் கேட்டார், சரி, தளர்த்தி கட்டினால் இசை வருமா என்று புத்தர் கேட்டார். அது எப்படி, நரம்புகளை தளர்த்தி கட்டினால் எப்படி இசை வரும், வராது என்று அந்த துறவி பதிலளித்தார். பிறகு புத்தர் சோனாவிடம் சொன்னார், இந்த வீணையின் நரம்புகளை போலத்தான் நம்முடைய உடலை அதிகமாக வருத்தினாலோ அல்லது அதிகமாக தளர்த்தினாலோ மெய்ஞானம் சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டார்.

0: நடுபாதையே சிறந்தது என்பதை எளிதில் புரிய வைத்தார் புத்தர். ஒரு வீணையினுடைய நரம்பை மிக இறுக்கமாக கட்டினாலும் இசை வராது, அதே போல மிக மிக லூசாக கட்டினாலும் இசை வராது. அதுபோல இந்த உடலை அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தினாலோ அல்லது கஷ்டப்படுத்தாமல் அப்படியே ரொம்ப சொகுசாக விட்டுவிட்டாலோ இரண்டும் ஆபத்து, மெய்ஞானம் கிடைக்காது என்பது புத்தருடைய சிந்தனையாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு ஒன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று அப்பர் பெருமான் வீணையின் இசையை இறைமையின் இதயத்திற்கு ஒப்பிட்டார். இனிமை தருகிற எல்லாம் இறைமையே என்பது அவரது கருத்து. தமிழர் பண்பாட்டில் வீணையும் நாதமும் போல நீவீர் வாழ்க என்று வாழ்த்துவது மரபு. வீணை பலாமரத்திலிருந்து செய்கிறார்கள். வீணை மட்டுமல்ல, மேளத்தையும் பலாமரத்திலிருந்து தான் செய்கிறார்கள். இனிமையான பழத்தை தருகிற பலாமரத்தில் இசைக்கருவிகளை செய்தால் அந்த பலா சுளையைப் போல இசையையும் இனிமையாக அது எழுப்புகிறது. எனவே நம்முடைய உடலை, நம் உள்ளத்தை நாம் ஒரு வீணையைப் போல கையாள வேண்டும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புடல் ஆறுமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதுவரைக்கும் எஃப்எம்ல பேசாத நேர்கள், பேசணும்னு ஆசைப்படுற நேர்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட பேசலாம். நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில்

0: இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரான்

உடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப் உடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் காலை 7:25.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
3: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
8: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
12: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
13: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
14: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிடல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை.

0: இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகப்பாடி, சேலம்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: இப்படி எந்த ஒரு ஆபரேஷனுக்கு இருக்கிற ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கலாம், ஏன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம் கண்களில். அப்புறம் வந்து அந்த ஃபிளாப்புன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு டிஷ்யூவை எடுத்துட்டு அதுக்குள்ள லேசர் வச்சுட்டு அதுக்கு மேல அந்த ஃபிளாப்பை நம்ம வைக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த ஃபிளாப்பை எடுக்கும்போது அது ஃபுல்லாவே அப்படியே வெளியில வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனா சில பின் விளைவுகள் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப நாள் விளைவுகள் என்ன வரும் இதுலன்றதும் கேட்டால், அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசா நம்ம பக்க விளைவுகள் ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆகலாம், ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இந்த ரொம்ப ஹை பவர், இந்த மாதிரி கார்னியா வந்து ரொம்ப மெலிசா இருக்குன்றவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப வெரி குட் ப்ரொசீஜர். ஆனா இந்த ப்ரொசீஜர்லயும் சம்டைம்ஸ் கண்கள்ல ப்ரெஷர் ஏறலாம், குளோக்கோமா வரலாம், அது கருவிழியில ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 5% தான் நான் சொல்வேன் ப்ராப்ளம்ஸ் வரதுன்னு சொல்லிட்டு, மத்தபடி 90-95% சக்சஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்திலுமே. அதாவது இப்ப வந்து கண்கள்ல வந்து அந்த கருவிழியில ஏதோ ஒரு டிஃபெக்ட், அதாவது சில பேருக்கு அடிபட்டிருக்கலாம், அதுல வந்து அந்த கருவிழியில நீங்க பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ள டாட்ஸ் இருக்கும், சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி கார்னியா வந்து அந்த கருவிழி வந்து சில பேருக்கு வந்து கோனிக்கலா ஆயிட்ட மாதிரி இருக்கும், அதாவது சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இல்லாம கர்வ்டா இல்லாம கோனிக்கலா ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கருவிழி சிகிச்சை நம்ம பண்ணக்கூடாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னாக்க, இந்த மாதிரி சிகிச்சை முறைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்கேன் எடுக்கணும், கண்ணோட ஷேப்பு அதெல்லாம் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு எப்படி இருக்கு அந்த கார்னியாவோட திக்னஸ் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த சிகிச்சை முறையை அவங்களுக்கு வந்து எந்த சிகிச்சை முறை பண்ணா அவங்களுக்கு நல்லதுன்றதையும் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி கோனிக்கல் கெரட்டோகோனஸ்னு பேர் அந்த கண்டிஷன், அந்த கண்டிஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை பண்ணவே முடியாது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு, இப்ப வந்து முடக்குவாதம், சின்ன வயசுலயே சில பேருக்கு வந்து முடக்குவாதம் வரலாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸுக்கு நம்ம பண்ணக்கூடாது. மத்த ஏதாவது டிசீசஸ் உடம்புல இருக்கு அவங்களுக்குனாக்கா அவங்களுக்கு எல்லாம் இந்த சிகிச்சை முறை பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது. என்ன கேட்டா நான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில மருந்துகள்லாம் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும், அந்த மருந்துனால இந்த ப்ராப்ளத்தினால எதுவும் தொந்தரவும் வரக்கூடாது. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணாடி போடுறது, கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃப், வேண்டாம் நம்ம தூக்கி போட்டுடலாம், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம்.
8: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
10: சிம்படியும் சிலர்க்கும் இசை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசி நிறுவனம்.

சந்தோஷம் சார்ல நிறைய அழகான சாங்ஸ் காதல் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கோட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான், கையில் ஃபோன் நிறைய நேரம் வச்சுருப்போம், அது நோண்டுவோம், என்னென்னவோ பண்ணிகிட்ருப்போம், ஒருத்தனும் ஃபோன் பண்ண மாட்டான். ஆனால் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட் மோடில் போட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு கொஞ்சம் அங்கே போயிட்டு வரலாமே அப்படின் சொல்லிட்டு போயிட்டு வருவோம். வந்து பார்க்குறதுக்குள்ளே 25 மிஸ்டு கால் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் கையில் தானடா ஃபோனை வச்சுருந்தேன், ஒருத்தனும் ஃபோன் பண்ணல, சும்மா சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது தான் இப்படிலாம் போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் லைஃப்பில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்றைய சந்தோஷ சார்லுக்கான பொது அறிவு கேள்வி: ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 48 கிலோ பிரிவில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனையின் பெயர் என்ன? ஏசியா வெயிட் லிஃப்டிங்கில் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடல் அடிச்சிருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சந்தோஷ சாருக்கான பொது அறிவுக்கு. இந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க, தெரியலன்னா கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நிமிர் என்ற திரைப்படத்துக்காக அஜினிஸ் லோக்நாத்தோட சில தாமரையின் பாடல் வரிகளுக்கு ஹரிசரன் சுஜாதா மோகன் பாடிய பாடல். ஸ்டேட் 102.5 அண்ட் 103.7.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500 8428 20.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்க.
7: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
12: நிகழ்ச்சி நடத்தாக ஒரு அறிவிப்பு. அதாவது தமிழ்நாட்டுக்கு கூடிய அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் போடலாம். அதாவது இப்போ +2 பாஸ் ஆகிருக்கீங்க இல்லையா, அவங்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த விஷயத்தை. தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது, தருமபுரி அரசு கலைக்கல்லூரி இருக்குது, ஏரியூர் கலைக்கல்லூரி இருக்குது, அப்புறம் பாலக்கோடு பெண்கள் கலைக்கல்லூரி இருக்குது. இதனுடைய கோட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தருமபுரியை வந்து பார்த்தீங்கன்னா 1031003 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கோடு, இந்த அட்மிஷன் கோடு. ஏரியூர் காலேஜ் 1031022 அப்படிங்கிறது காலேஜ் கோடு, ஏரியூர் காலேஜோட கோடு. பாலக்கோடு அட்மிஷன் கோட், அது பாலக்கோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1031014 அப்படிங்கிறது. வர 29ஆம் தேதி வரைக்கும் இந்த அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடலாம். TNGASA.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூவில் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, என்ன குரூப் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். TNGASA.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் வெளியில் வெப்சைட்டில் போட முடியல அப்படின்னாட்டையும் கூட ஒவ்வொரு காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவை மையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த சேவை மையத்தை நீங்கள் அணுகி இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம் ஆன்லைனில். இணையதளத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னா 10th, 11th, 12th அப்படிங்கிற அந்த மதிப்பெண் சான்றிதழ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் எடுத்துக்கோங்க, கூடவே இமெயில் ஐடி கன்ஃபார்மாக தேவை. வருகின்ற கல்வியாண்டில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
13: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி.

0: அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
5: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
5: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
4: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
5: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
4: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025 4 0159.
9: சந்தோஷ் சார்லின் அடுத்த பாடல் மெட்ராஸ் என்ற திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய சில கபிலனின் பாடல் வரிகளுக்கு பிரதீப் குமார் பாடியிருக்கார்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 200 கனடியாக குறைந்துள்ளது. நேற்று 300 கனடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி 200 கனடியாக குறைந்துள்ளது. குறைஞ்சிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சுற்றுலா போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் விஷயமாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரியாது. அதனால் காவிரி படுக்கையில் நீங்கள் குளிக்க போகக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியில் நீங்கள் குளிக்க போகிறவங்க, இந்த சம்மர் வெக்கேஷன் போகிறவங்களாக தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கையாளுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். குக்கு என்ற திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டனோட திவ்யா ரமணி இணைந்து பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல், சந்தோஷ் நாராயணன் அவர்களோட சிலை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
9: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
8: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
9: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி, ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
10: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்,
14: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
16: சந்தோஷ் சாரலின் நிறைவாக காலா திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் உமாதேவியின் பாடல் வரிகளில்

0: கண்ணம்மா.
1: நிச்சயமாக பாரதிக்கு ஒரு செல்லம்மா மாதிரி எல்லாருக்கும் ஒரு கண்ணம்மா இருப்பாங்க. அந்த கண்ணம்மாவை கண்டிப்பாக நேசிங்க, வாழ்க்கை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அழகானதாக மாறும். சந்தோஷ் சார்ல ஒரு ஜி கே குவஷன் கேட்டிருந்தோம் இல்லையா, ஆசிய பளத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 48 கிலோ பிரிவில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த 48 kg கேட்டகரியில் கோமல் கோகர் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மெடல் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய மெடல் காத்துட்ருக்கு இந்த ஏஷியா வெயிட் லிப்டிங்கில். ஸோ கோமல் கோகருக்கு நம்மளுடைய எஃப்எம் சார்பாக ஒரு சூப்பரான ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த பேராசு நிறுவனம். நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று மே 14, சில தினங்களுக்கு முன்பாக இன்று ஒன்று நன்று வரிசையில் பெர்னாட்ஷா குறித்து பேசியதை செவிமடுத்த அன்பர் ஒரு, தமிழின் பெர்னாட்ஷா என்று குறிப்பிடப்படுகிறவர் யார் தெரியுமா என்று கேட்டார். தென்னாட்டு திலகர் என்றும் தென்னாட்டு காந்தி என்றும் உள்நாட்டு தலைவர்களை ஒப்பிட்டு பேசுகிற தன்மையும் உண்டு. தென்னாட்டு மாப்பசான் என்று புதுமைப்பித்தனை சொல்லுகிற வழக்கமும் உண்டு. அதுபோல் இந்த நிலையில் குறிப்பிடப்படுகிறவர் எவராக இருப்பார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவர் மேற்கொண்டு இன்னொரு செய்தியும் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு

0: வரை நான் ஓய்வு பெற முடியாது. ஓய்வு பெற விரும்பாத ஒரு துறை உள்ளது, அதுதான் எழுத்துத்துறை. அது என்னுடைய உயிருடன் கலந்துவிட்ட ஒன்று. என் உடலிலே சக்தி இருக்கும் வரை எழுதிக்கொண்டே இருப்பேன். எழுத முடியாத ஒரு நிலை வந்தால் மற்றவர்களை எழுதச் சொல்லி நான் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்ன ஒரு தமிழ் பேராசிரியர் தான் அந்த எழுத்தாளராக அறியப்படுகிறவர் என்றார். தமிழில் எழுத வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது பல முகங்கள் நம் நினைவில் மலர்ந்தன. இரண்டு எழுத்து கொண்ட பேராசிரியர் அவர் என்ற உடனேயே திருக்குறள் புத்தகம் என் முன்னால் தெரிந்தது. எளிய உரையை திருக்குறளுக்கு தந்து எல்லோருடைய இதயங்களையும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் மூவாதான் அவர் என்பதை சொன்னவுடன் அவர் சிரித்துக் கொண்டார். ஆமாம், நாவல்கள் என்று சொல்லப்படும் நெடுங்கதைகளை தூய தமிழில் எழுத முடியும், அதில் நல்ல கருத்துக்களை சொல்லவும் நாவல்களை பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்று செய்து காட்டிய பேரறிஞர் அவர் என்று கீவா ஜெகநாதன் மூவாவினுடைய நாவல்கள் குறித்து பேசியதையும் அந்த நண்பர் முன்னேவித்தார். அவர் புதினங்களாக இருக்கக்கூடிய நாவல்களை மட்டுமா எழுதினார்? புனைகதைகள், சிறுகதைகள், நாடகங்கள், கடித இலக்கியம், பயண இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, இலக்கிய ஆராய்ச்சி, திறனாய்வு, கட்டுரை நூல்கள், உரை நூல்கள், சிறுவர் நூல்கள் என 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்தவர் அவர். திருக்குறள் தெளிவுரை ஒன்று மட்டுமே பல லட்சக்கணக்கான பதிப்புகளாக வெளிவந்து மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அற்புத நூல். மூவ என்று இரண்டெழுத்து மந்திரமாக தமிழர்களின் இதயங்களில் எங்கும் நிலை பெற்றிருக்கக்கூடியவர் டாக்டர் மு வரதராசனார் மிகச்சிறந்த படைப்பிலக்கிய மேதை, சிந்தனை புரிந்த சீரிய கட்டுரையாளர், புதுமைகளை புலப்படுத்துகிற ஆராய்ச்சியாளர். எளிய நடையில் கடைக்கோடி மனிதனுக்கும் தமிழின் புழுமியங்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர் தருந்த அரிய பொக்கிஷங்கள் அதிக விலையானவை அல்ல. குறைந்த விலையில் எந்த ஆடம்பரமும் இன்றி பிழையின்றி தமிழ் தந்திருக்கக்கூடிய அந்த பெருமகனாரின் நூல்களை படித்தவர்கள் பள்ளி கல்லூரி வகுப்பறைகள் கடந்து பொது வாழ்க்கையில் நிலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் 80 வயது கடந்த 80 வயது ஒட்டியிருக்கக்கூடிய முதுபெரும் இளைஞர்களின் உள்ளங்களிலெல்லாம் அறச்சிந்தனைகள் அகலாமல் விற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மூவா என்கிற அந்த பேரறிஞர் தான். எனவே பெர்னார்ட் ஷாவை போல தமிழ் இலக்கிய பண்பாட்டிற்கு தனித்துவமாக விளங்கிய அவரை தமிழ் பெர்னார்ட் ஷா என்று அழைத்தவர் வேறு யாரும் இல்லை, தமிழ் தென்றல் திருவிக்காதான் என்கிற செய்தியை அவர் முன்வைத்த இந்த காலை பொழுது மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக கழிந்துவிட்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். எழுதுவது மட்டும் எழுத்து அல்ல, எடுத்து படிப்பது மட்டும் படிப்பு அல்ல, எழுதப்படுகிற சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தம் சொந்த வாழ்க்கையின் விழுமியங்களாக கடைபிடிக்கிற பொழுதுதான் எழுத்துக்கும் வாசிப்புக்கும் ஒரு மரியாதை கிடைக்கிறது என்கிற நிலையில் இன்று ஒன்று நன்று என்பதாக யாரேனும் ஓர் எழுத்தாளருடைய எழுத்துக்களின் வாசகங்களை உணர்ந்து ஓதி நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் பயன்கொள்வதுதான் அந்த எழுத்தாளருக்கு செய்கிற மரியாதை என்பதாக உங்கள் முன் இந்த கருத்தினை வைக்கின்றேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். 102.5 and 103.7 டைம் கட்டா 8:06.
4: இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 24-40-31. வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சோனு.
0: சோனுவா?
1: சோனு.
0: என்ன சோனு? சோனு எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜெகதாப்.
0: ஜெகதாப்ல இருந்து பேசுறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோனு?
1: பிளஸ் ஒன் முடிச்சிட்டேன்.
0: பிளஸ் ஒன் முடிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்களா எக்ஸாம்லாம்? ரிசல்ட் அதுக்கும் விட்டுருப்பாங்களா? விட்டாங்களா?
1: ரிசல்ட் பப்ளிக்.
0: என்னது புரியல?
1: என்ன
0: பாட்டு வேணும்? யூத் மூவில என்ன பாட்டு கேட்டீங்க? ஒரு நல்ல பாட்டு கொடுத்துடலாம். சரியா? ஓகே சொல்லு. நன்றி, நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சளின் விலை நிலவரம். விரலி மஞ்சள் 11,990 ரூபாய் முதல் 14,932 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 10,509 ரூபாய் முதல் 13,630 ரூபாய் வரையிலும் விலை போனது. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி வைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்பு வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
10: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: பொன்னியின் புதுப்பொழி நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 44 40 30 மற்றொரு எண் 24 40 31. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
12: ஹலோ.
5: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
12: இந்துமதி சார்.
5: இந்துமதியா? சரி சரி. இந்துமதி எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்க? கோமாளி பாட்டு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் நாடகத்து போவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது நாடகத்துல நடக்கக்கூடிய அந்த கலைஞர் இருந்திருப்பாங்க, அதனால வச்சிருப்பாங்களோ?
12: சரி,
5: இதுக்கான பேர் காரணம் கேக்கணும். நீங்க கோமாளி கொட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு

0: அடுத்த டைம் நீங்க கால் பண்ணி சொல்றீங்க இந்த மாதிரி. ஓகே
1: ஓகே சார்.
0: என்ன படிக்கிறீங்க சொன்னீங்க? செகண்ட் இயரா?
1: செகண்ட் இயர் காலேஜ் முடிச்சேன்
0: சார். செகண்ட் இயர் காலேஜ் முடிச்சிட்டு இப்ப தேர்ட் இயர் போக போறீங்க? என்ன டிபார்ட்மெண்ட்டிங்க?
1: ஹிஸ்ட்ரி சார்.
0: ஹிஸ்ட்ரியா? வரலாறு முக்கியம் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரொம்ப அழகா படிங்க, நல்லா படிங்க, பெரிய ஆளா வாங்க. என்ன பாட்டு வேணும் இந்த மதிக்கு? அப்படியா? மன்னனா மன்னனாவா? சரி சரி, கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துடலாம். யாருக்காவது டெடிகேட் பண்றீங்களா? எந்த டியூட்காகாது? அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, காலேஜ்ல கோலீக்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா, அவங்க பேர் சொல்லுங்க. யாரு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நெருங்கின ஃப்ரெண்டு? வாசுகிக்காக இந்த பாட்டு கொடுத்துடலாமா? சரி, நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வாசுகிக்காக வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ, பாய்.
1: ஓகே, தேங்க்யூ சார்.

விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி.

0: சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 14,098 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 10,024 ரூபாயாகவும், சராசரியாக 12,087 ரூபாயாகவும் விலை போனது. அதேபோல கொப்பரை தேங்காய் அதிகபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 14,000 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 9,856 ரூபாயாகவும், சராசரியாக 12,045 ரூபாயாகவும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் 13,369 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 12,629 ரூபாயாகவும், சராசரியாக 13,150 ரூபாயாகவும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 8,122 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 6,423 ரூபாயாகவும், சராசரியாக 7,273 ரூபாயாகவும் விலை போனது.
6: பொன்னியின் புதுப்புண நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுனா என்ன விளையாட்டு
7: சொல்லுவீங்க?
6: கிரிக்கெட் பிடிக்குமா உங்களுக்கு? நீங்க பேட்ஸ்மேனா பவுலரா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து டாஸ் வின் பண்ணிடுறீங்க, அப்போ நீங்க எதை சூஸ் பண்ணீங்க, ஃபீல்டிங்கா பவுலிங்கா? கேட்ட கேள்வி. அப்போ ஃபீல்டிங் பவுலிங்கா அப்படின்னு கேட்டா பேட்டிங்கா பவுலிங்கான்னு கேட்டால் தான் நீ சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. ஃபீல்டிங்கா பவுலிங்கா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் கார்த்திகேயன். சரி, ஓகே
7: கார்த்திகேயன்.
6: ஓ, பவுலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் ஸ்பின் பவுலரா இல்லை வந்து ஃபாஸ்ட் பவுலரா? கேட்டு சொல்கிறேன்றீங்களா? ஸ்பின்னா? ஓகே கார்த்திகேயன், என்ன பாட்டு வேணும்
7: உங்களுக்கு?
6: திருப்பாச்சி படத்துலேருந்து நீ எந்த ஊர் தேனின்னு சொல்லிட்டீங்க, நான் தருமபுரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டலாமா? ஓகே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நன்றி கார்த்திகேயன். ரொம்ப அழகான பேசினார் நம்மளுடைய PT சார். PT சாருக்காக திருப்பாச்சி திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ராம அண்ணன் தம்பிட.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல்

0: ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புலன் நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
6: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டா நாரடியார் தான். 400 பாட்டு தான், அது 400 பேர் பாடினது, அதான் ஆச்சரியம். இது கூட வரலாறு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமணர்கள் இங்கே தங்கியிருந்த போது அவருடைய நாட்டில் முதல்ல பஞ்சம் ஏற்பட்டு இங்கே வந்தாங்களாம். பிறகு அங்கே மழை பெஞ்சு நல்லா ஆனவுடனே நாங்கள்லாம் புறப்படுறோம்னு சொன்னபோது பாண்டிய மன்னன் அவங்களை அனுப்ப விரும்பலையாம். இருங்க இருங்கன்னு சொல்கிறப்ப ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மன்னன் நம்மளை விடமாட்டான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு அந்த சமணர்கள் எல்லாம் இரவோடு இரவோ போயிட்டாங்களாம். போயிட்டாங்கன்னு மன்னனுக்கு கோவம் வந்து அந்த இப்படி எழுதி வச்ச ஏட்டெல்லாம் ஆற்றுல எறிஞ்சிட்டாராம். அதில் போகாமல் ஆற்றுலேயே அந்த எதிர்த்து வந்த ஏடுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி இருந்த ஏடுகள் எதுன்னு பார்த்தா ஒரு 400 ஏடு தானா. திருஞான சம்பந்தர் கதைக்கு இணையாக சொல்லப்படுகிற கதைன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையானு நமக்கு தெரியாது. ஆனால் 400 பாட்டு கிடச்சிருக்கு. இந்த 400 பாட்டை வந்து தொகுத்து உரையோடு எழுதுகிறாங்க. பத்மனார் அப்படிங்கிறவர் தான் அதை இது பண்ணுறாரு. இப்போ இதில் வரக்கூடிய பாட்டினுடைய செய்திகள் எல்லாமே ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கும். அதையும் குறிப்பாக செல்வம் நிலையாமை, இளையம் இளமை நிலையாமை எல்லாமே அந்த கடைசி வரிகளை சொல்லி சொல்லி மகளூர் நானினுடைய தந்தையாரும். இப்போ இதில் ஈகைங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்கிற மாதிரியே இவரும் சொல்கிறார். அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ பழைய காலத்தில் ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தோல் முரசு வச்சு அது மேலே ஒரு குச்சி வச்சு அதை அடிப்பாங்க. அப்படி அடித்தா அது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும் அப்படின்னா, ஒரு காத தூரத்துக்கு கேட்குமா. காத தூரம்னா என்ன அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல கிலோமீட்டர் மைல் அது மாதிரி ஒரு 10 மைல்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா. சரி, அடுத்து ஆகாயத்தில் இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சில யோசனைகள் தூரத்துக்கு கேட்குமா. யோசனைன்னு உடனே நீங்கள் இந்த சிந்தனை யோசித்தான் அந்த இல்லை, யோசனைங்கிறதும் ஒரு கிலோமீட்டர் அளவு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்லாங், அப்புறம் வந்து மைல், அப்புறம் கிலோமீட்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா, இடி இடித்தா இத்தனை யோசனை தூரத்துக்கு கேட்குமா. ஆனால் இந்த ஆனாலுங்கிற சொல் இருக்கு பாருங்க, இதுதான் அருமையான சொல் தமிழில். அதை எங்கனா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிட்டாலே ஒருத்தர் பேச்சாளர் ஆயிடுவாருங்க. ஆனால் அதாவது முரசோசை சில காத தூரம் கேட்கும், இடியோசை சில யோசனை தூரம் கேட்கும். ஆனால் ஒருவன் கொடையாளியாக இருந்து வறியோருடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு செல்வத்தை

0: வாரி வழங்குகின்றான் என்ற சொல்லானது மூவுலகம் கேட்குமா? அதாவது மேலுலகம், நாம் இருக்கிற உலகம், இதற்கு கீழும் ஒரு உலகம் இருப்பதாக நம்பிக்கை உண்டு. மூவுலகும் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப அப்படின்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறார். அப்போ மூணு உலகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மூணு உலகத்துக்கும் கேட்குமா? ஒருத்தன் குடையாளி, அவன் கொடுத்தா அப்படிங்கிற நல்ல சொல்லு. கொடை கொடுப்பதனால் நன்மை ஏற்படும், புகழ் ஏற்படும், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார்னா, இந்த உயிருக்கு நாம் தருகின்ற ஒரு ஊதியம் என்ன என்றால் புகழ். அந்த புகழை கொடை மூலம் கொடுக்க வேண்டும். நாரடியார் சொல்லுகின்ற இந்த பாட்டை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். அரிய செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புலன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இன்கேட்ரஸ்லாம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரியின் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
0: பொன்னியின் புதுப்புணல அறிமுக நேர்கள் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
10: வணக்கம்
0: ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
10: முனியம்மாள்
0: முனுசாமி. யாரு? அவர் பேரு நாங்க சொல்லுவோமா அப்படின்னு காலம்லாம் போய் ஆதார் கார்டுல அப்படிதானே பேர் இருக்கு.

0: ஆதார் கார்டுல எப்படி இருக்கு பேரு?
1: மாட்டுக்காகவா
0: இல்ல ஆட்டுக்காகவா எதுக்காக பில்லு எல்லாம் புடிங்கிட்டு
1: இருக்கீங்க?
0: இரண்டுக்குமே. பசு மாடு இருக்குது, எருமை மாடு இருக்குது, எல்லாமே இருக்குன்றீங்களா? ரெண்டுமே இருக்கா? சரி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் அம்மாக்கு, முனியம்மாக்கு?
1: மதிகழகன்
0: கண்டிப்பா கொடுத்துலாம் வாரிசு திரைப்படத்துல. சரியா,
1: நன்றி.
0: நன்றிமா, வாழ்த்துக்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட்

0: ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரியின் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit
6: www.mahindra.org. நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
12: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
14: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது
3: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது, அதனாலேயே கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டுது, மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன். அதனாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனால், என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை,

0: வச்சுங்க, ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள், அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதிச்சு வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாராம். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் வந்து யோசனை பண்ணாங்க என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாரா அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போயும் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு, கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துடுது. ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிட்டு வரலைன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சான். அவன் இவ்வளோ அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணித்தான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா, கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனையே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா பிரமாதப்படுது. இப்போது ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால் புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலகணம் வந்துட்டுது, அகம்பாவம் வந்துட்டுது, லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு. அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டுது. அவ்வளவுதான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மளால் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான். அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோடய அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788 544 1 7
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்.

0: பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: இது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரியின் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். நிலையத்தில் நேரம் காலை 9:02, தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது என்றார் திருவள்ளுவர். நமக்கு நிறைய கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், சஞ்சலங்கள், இவற்றையெல்லாம் தீர்க்க என்ன வழி? தனக்கு

0: உண்மையில்லாதான் சரணடைய வேண்டும். குருச்சேத்திர போர்க்களத்தில் தர்மம் வெல்கிறது, அறம் அரியணை ஏறுகிறது, தர்மன் ஆட்சிக்கட்டிலில் அமர்கிறான். இப்போது கண்ணன் தர்மனை ஆட்சிக்கட்டில் அமர்த்திவிட்டு விடைபெறுகிறான். அந்த நேரத்தில் குந்தி கண்ணன் அருகே வந்து கண்ணனிடம் ஒரு வரம் வேண்டும் என்கிறாள். என்ன வரம் வேண்டும் கேளத்தை என்கிறான் கண்ணன். குந்தி, கண்ணா எனக்கு கவலைகள் வேண்டும் என்று கேட்கிறாள். கண்ணன் அதிர்ந்து போகிறான், கடவுள் கண்ணனே அதிர்ந்து போகிறான். என்னத்தை? நீ படாத கஷ்டங்களா, துன்பங்களா, துயரங்களா? உன் மகன் தர்மன் ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பிறகு நீ எதற்கு இப்போது கவலைகளை கேட்கிறாய் என்று கேட்கிறான். கஷ்டங்களை ஏன் கேட்கிறாய் என்று கண்ணன் கேட்டதற்கு குந்தி சொன்னாள், கண்ணா கவலைப்பட்ட நேரத்திலெல்லாம், துன்பப்பட்ட நேரத்திலெல்லாம், துயரப்பட்ட நேரத்திலெல்லாம் நான் யாரை அழைத்தேன்? கவலைகள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது கண்ணா என்றுதான் உன்னை அழைத்தேன். எனக்கு துன்பம் நேர்கிற நேரத்தில், கஷ்டம் வருகிற நேரத்தில் நான் அழைத்த குரலுக்கு கண்ணன் ஓடோடி வருவான். என் கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் விலகும். எப்போதெல்லாம் எனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அப்போது கடவுள் கண்ணன் எனக்கு கை கொடுத்தான். அதைத்தான், எப்போதும் கஷ்டங்கள் என்னிடம் இருந்தால் நான் அடிக்கடி கடவுள் கண்ணனை அழைப்பேன். கண்ணன் எப்போதும் என்னோடு இருப்பதற்காகத்தான் கவலைகளை கேட்கிறேன் என்றாள் குந்தி. கவலைகள் மறைவதற்கு ஒரே வழி, இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொள்வது. ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலம், புயல் சுற்றி சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. சூறாவளியாக அடித்துக் கொண்டிருக்கிற புயலில் ஒரு கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் இளம் ஜோடிகள். கப்பலுடைய சீரற்ற நிலையைக் கண்டு கணவனும் மனைவியும் இளம் வயது தம்பதியர்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். கடவுளுடன் பிரார்த்திக்கிறான் கணவன். சற்று நேரத்தில் புயலின் நிலை சரியாகிறது, சீராகிறது, அமைதியடைகிறது கப்பலின் பயணம். அந்த நேரத்தில் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்தான் கணவன். இப்போது மனைவி எதுவும் பதட்டப்படவில்லை. மனைவியிடம் கணவன் கேட்டான், கத்தியை வைத்தேனே, நீ ஏன் பயப்படவில்லை? என் கழுத்தில் கத்தியை வைத்தது என்னுடைய அருமை கணவர் அல்லவா, பிறகு எதற்கு நான் பயப்பட வேண்டும்? இதே நிலைதான், நான் கடவுளை நினைத்த போதுதான் இந்த நிலைமை மாறியது. புயலால் ஏற்பட்ட தடுமாற்றம் சீரடைந்தது. கடவுளை எண்ணினால் நம் கஷ்டங்கள் நீங்கும். கடவுள் இருக்க நாம் அஞ்ச தேவையில்லை. புயலில் நீ பயந்தாய், நான் கடவுளை நினைத்தேன், நாம் நலம் பெற்றோம் என்று சொன்னான் கணவன். இந்த நிலையை நாம் எங்கும் பார்க்க முடிகிறது. பார்க்கடலை கடைந்தார்கள். ஒருபுறத்தில் தேவர்கள், மறுபுறத்தில் அசுரர்கள். இறைவனுக்கே தெரியாமல் பார்க்கடலை கடைகிறார்கள். எதற்காக? அமுதம் தங்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டு கிடைக்கிறார்கள். இறைவனுக்கும் தெரியாமல் பார்க்கடலை கிடைக்கிறார்கள். தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு பார்க்கடலை கடைகிற போது அமுதம் கிடைக்கவில்லை, ஆழகால விடம்தான் கிடைத்தது. அதை உண்பதற்கு எவரும் தயாராக இல்லை. அப்போது ஆழகால விடத்தை தான் உண்டு உலக உயிர் குலத்தை காத்தான் உலகத்தின் தலைவன் சிவபெருமான். பிறவாதவன், இறவாதவன், சாவாதவன், தாய்மிழி, தந்தைமிழி, தனியனாக இருக்கிற சிவபெருமான் தான் விடத்தை உண்டான். அதனால் அவனுக்கு பெயர் திருநீலகண்டன் என்று பெயர். தான் விஷத்தை உண்டு உலக உயிர்க்குலத்தை காப்பாற்றினான். இதுதான் உண்மையான இறைமை பண்பு, இதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பைத்தான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிதே தொடங்குகிறது வானலையில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக. நேயர்களே, நாம் இணைகிறோம் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனூரு ஏசி மேலா.
1: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு

0: உங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025450159.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
8: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வர இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் சணல் பை உற்பத்தியாளர் மீனாட்சி. வணக்கமா. சணல் பை உற்பத்தி பத்தியே தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பிளாஸ்டிக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சணல் பை, அதை பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சியில பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள். புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து இணையலாம் நேயர்களே. சணல் பை உற்பத்தி அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த சிறுதொழில் அப்படின்னு சொல்லலாம். சணல் பைகள் நீடித்து உழைக்கக்கூடிய பைகள், மறுசுழற்சியும் செய்யறதுக்கு எளிதா இருக்கும். பிளாஸ்டிக் பைகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக இது கருதப்படுது. இந்த தொழில் செய்ய உங்களுக்கு எப்படிமா ஆர்வம் வந்துச்சு?
9: வணக்கம், என்னுடைய பேர் மீனாட்சி. நான் இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்தது மெயினாக எனக்கு வந்து பிளாஸ்டிக்கு மாற்றாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால தான். நம்ம ஒரு கவர் யூஸ் பண்ணுறது, கவரில் போய் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடுறோம். அந்த கவர் வந்து குறைஞ்சதுக்கு நமக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 500 வருஷம் வரைக்கும் அந்த கவர் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். தோட்டத்தில் வேலை பார்க்குற போது, களை எடுக்கிற போதும் பார்த்திங்கன்னா அந்த கவர் அப்படியே தான் இருக்கும். 800 வருஷத்துக்கு முன்னே போட்டாலே அந்த கவர் மக்காது. அப்படி இருக்கிற போது நம்ம பிளாஸ்டிக்கு வாங்கி பேக்கு எடுத்துகிட்டு போவது, கவரில் வாங்கி தூக்கி போட்டு மண்ணுக்கு மாசு அடையுது. இதுக்கு மாற்றாக நம்ம மண்ணுக்கு மாசு இல்லாமல் மக்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பழங்காலத்தில் வந்து யாரும் கவர் யூஸ் பண்ணதில்லை.
8: ஆமாம்,
9: இப்போ இதை தான் கவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கவர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, மக்களும் நல்ல விவசாயம் பண்ணாங்க.
8: ஆமாம், தோல் பையை வந்து அவங்க உபயோகப்படுத்திட்டு,
9: மஞ்சப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது நாம் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டத்தில் தான் நான் வந்து காட்டன் பை சணல் பையை வந்து நான்.
8: காட்டன் பையும் உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கீங்க? நீங்கள் மோஸ்ட்லி உற்பத்தி பண்ணுறது வந்து சணல் பைங்களா?
9: ஆமாம், ரெண்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய கம்பெனியில் பிளாஸ்டிக் மாறாக தான் இருக்கும், எதுவுமே பிளாஸ்டிக்காக இருக்காது.
8: சரிங்கம்மா, எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
9: கடந்த 8 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்.
8: 8 வருஷமாக என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
9: காட்டன் பை துணி பை பண்ணுறோம். மேக்ஸிமம் நாங்கள் 10 ரூபாயிலேருந்து காட்டன் பை பண்ணிட்டு இருக்கிறோம். நேம் என்ன?

0: நேம் வேணாலே அதில் போட்டு கொடுத்துருவோம்.
1: ஓ, நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க அந்த பேக்லேயே?
0: இப்போ பேக்கு இப்போ கவரில் போடுறத விட காட்டன் பையில் போட்டு அவங்க கம்பெனி நேமு என்ன கடை நேம் எது போட சொன்னாலும் போடுவோம். தாமலை பேக்கு காட்டனில் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சணலில் தாமலை பேக் பண்ணுறோம். அப்புறம் மார்க்கெட் பேக்கு, லேப்டாப் பேக்கு, ஃபைலுங்க, இந்த அலுவலக ஃபைலு, ட்ரைனிங், இந்த மாதிரி பேக் ஐட்டத்தில் நாங்கள் வந்து இயற்கை சார்ந்த பொருளை வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
1: சரிங்கம்மா, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.
0: ஓகே.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: மகத்தான
5: கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: வலி உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
7: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
10: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
11: எல்லாத்திலையும் perfect, perfect னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப perfect taste, ரொம்ப perfect shape-ஓட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. Perfect pasta for a perfect family.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
16: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
17: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
18: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி, ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
19: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள், குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: உங்கள் உள்ளங்களோடு உறவாடும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வானொலியில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரமாக. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் தலைப்பு நம்பிக்கை நட்சத்திரம். நம்பிக்கை நட்சத்திரத்தில் நிகழ்ச்சியில் சணல் பை உற்பத்தியாளர் மீனாட்சி நம்மோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க பாடலுக்கு முன்பு என்னென்னலாம் பொருட்கள் அவங்க உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத நம்ம மேலும் கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கம்மா.
9: நாங்கள் வந்து தாமலை பேக் பண்ணுறோம். சணலில் தாமலை பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். தாமலை பேக்கு கிஃப்ட்டு சம்மந்தமாக
8: இப்போ கிஃப்ட் ராப்பர்லாம் பண்ணுவீங்களா? அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணுவீங்களா?
9: அது அழகு சாதன பொருள் வேணால் பண்ணலாம். கவர் பண்ணுற மாதிரி எல்லாம் என்ன மெத்தடில் நீங்கள் வந்து சணலில் ஏதாவது ஒரு பொருள் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி.
8: ஓ, கஸ்டமைஸும் பண்ணி தருவீங்க? எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க? சரிங்கம்மா. நேயர் ஒருத்தர் வந்து இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா, இனிப்புல இருக்கீங்க, பேசுங்க.
10: வணக்கம், நான் பாப்பரப்பட்டியில இருந்து நவீன் பேசுறேன்.
8: சொல்லுங்க ஐயா.
10: சிறப்பு விருந்தருக்கு வணக்கம்.
9: கேக்கல.
10: அதாவது நீங்க சணல்ல வந்து பேக் சம்பந்தமா சொல்றீங்க, என்னோட டவுட் என்ன, சணல்லே வந்து ட்ரெஸ் எல்லாம் செய்ய முடியுமா? இப்ப நிறைய புதுசா கண்டுபிடிச்சாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் பரிசில செய்யற மாதிரி துணியே சணல்ல செய்ய முடியுமா? அது சம்பந்தமா ஒரு தகவல் சொல்லுங்க.
8: சரிங்க ஐயா, சொல்லிடலாம். நன்றி. அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, சணலில் வந்து பேக் செய்கிற மாதிரி துணிகள்லாம் செய்ய முடியுமா? இப்போ பருத்தியிலே நம்ம துணி செய்கிறோம், அந்த மாதிரி சணலில் துணி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
9: செய்யலாம்.
8: செய்யலாம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? சணல்
9: இல்லை, சணலில் துணி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்களா?
8: ஆமாம்.
9: நாங்கள் வந்து எடுத்துனுங்கிற பொருள் வந்து பேக்கு சம்மந்தப்பட்டது எடுத்துனுங்கிறோம். பட் ஆனால் சணலில் துணி வந்து ஜூட் ஃபேப்ரிக்கில், ஜூட்டு கிளாத்துன்னே சொல்லிட்டு இப்போ கடைங்களிலே விற்கிறாங்க, துணி செய்கிறாங்க. இப்போ எப்படி வாழைநாரில் ஃபைபரில் எடுத்து துணி செய்கிற மாதிரி இந்த சணல்லையுமே எடுத்து செய்கிறாங்க. அதனால் துணி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு கம்பெனி, அது தனியாகவே இது பண்ணிட்டு இருக்குது.
8: சரிங்க மேம். இந்த சணல் பை உற்பத்தி தொழில் வந்து நீங்கள் பண்ணி

0: பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தொழில நீங்க பார்க்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னென்ன?
1: தொழிலுன்னு பார்த்தா எல்லாமே சவாலாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: எல்லா தொழிலுமே சவால் தான் இருக்கும். அப்போ என் தொழிலும் சவால் இருந்து தானே ஆகணும். முதல் ஃபஸ்ட்டு சணல்ன்றது வந்து அது ஒரு வகையான தாவரம். அது வந்து நம்ம மண்ணில் அது விளைச்சல் கிடையாது.
0: மேற்கு வங்கத்தில் தான் விளைச்சல்.
1: அப்படி இருக்கிற போது அது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து அதே நம்ம வாங்குறதே பெரிய விஷயந்தான், சவால் தான் எனக்கு. என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ காட்டன் பருத்தி விளையுது, நம்ம காட்டன் ஈஸியாக அதை எடுத்துக்கிறோம். சணலன்றது வந்து மேற்கு வங்கலம் தான். அப்படி இருக்கிற போது இது காஸ்ட்டு கூட வரும்.
0: எவ்வளோ மேம் வரும் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வரும்போது? எப்படி கொண்டு வருவீங்க, கிலோ கணக்கு அந்த மாதிரி கொண்டு வருவீங்களா? அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்?
1: மீட்டர் கணக்கு தான். இப்போ நம்ம
0: ஓ அது லென்த்தாக இருக்கும்.
1: டைரெக்டாக நம்ம வந்து மேற்கு வங்காளத்தில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இங்கே உள்ள பெரிய பெரிய நிறுவனத்துக்கார அதுக்குன்னு பெரிய பெரிய இதாக இருக்காங்க சென்னையில்.
0: அவங்க வந்து வாங்கி உங்ககிட்ட
1: தான் நாம பர்ச்சேஸ் வாங்குறோம். ஏன்னா டைரெக்டாக நம்மளால போக முடியாது. போகலாம், அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இறக்கணும். நம்ம கம்மியாக எடுக்கிற போது நம்ம லோக்கல் வியாபாரிங்க கிட்ட தான் வாங்க முடியும்.
0: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் வானிலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நினைவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
4: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிரம், குழந்தைகள் முதல் 18 வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம், வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
6: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
6: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
7: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
6: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
7: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
8: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
9: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக

0: தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: கொடிய விஷ கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
9: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
10: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
12: அப்பா,
11: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
14: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
15: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
16: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
17: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
18: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனம் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.

நேரம் 9:43. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நம்ம இணைஞ்சிருக்கும் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் சணல் பை உற்பத்தியாளர் மீனாட்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: மேம், நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி பண்றீங்க, அதை எங்க இருந்து இறக்குமதி பண்றீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த தொழிலை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்தீங்களா, அதை பத்தி சொல்றீங்களா?
2: ஆமா, ட்ரைனிங் எடுத்தோம். ட்ரைனிங் எடுத்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம்.
0: எங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க மேம்? அரசு அங்கீகாரம் பெற்ற
2: முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பிளாஸ்டிக் மாதிரி தான் இதை இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இருந்தேன். அது வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு பயிற்சி வந்து வில்லேஜ் அளவில் அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருந்தேன். நானும் அந்த பயிற்சியை எடுத்துக்கினேன். அப்போ இதுக்கு மாற்றுப்பொருள் நம்ம போய் வில்லேஜில் பயிற்சி கொடுத்தாலும் மாற்றுப்பொருள் நம்ம காமிக்கணும், பிளாஸ்டிக் கவர் வேண்டாம், இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அது வந்து எங்கள் மகளிர் திட்டத்தில் வந்து நான் சொன்னேன். மகளிர் திட்டத்தில் மூலமா தான் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கினேன்.
0: இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம், அதுக்கு என்னென்ன?
2: பெண்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம்.
0: இல்லை, அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் சொன்னீங்கல்லீங்களா,
2: சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையத்தில் நான் பயிற்சி எடுத்துக்கினேன்.
0: இத்தனாவது வரைக்கும் படிச்சிருந்தா அவங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல?
2: இதுக்கெல்லாம் படிப்பு தேவையில்லை, தொழிலுக்கு படிப்பு
0: தேவையில்லை.
2: நான் எடுத்தபோது அது கேட்கல, நம்ம வேற சம்மந்தப்பட்டது இருந்த படிப்பு. இது வந்து டைலரிங் தானே, மெயினாக டைலரிங் தான், அதுக்கு படிப்பு தேவையில்லை. பேசிக்காக 8வது வரைக்கும் படிச்சுருந்தாவே போதும்.
0: சரிங்க மேம், எப்படி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது உங்களுக்கு யாரெல்லாம் இந்த வேலைக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
2: நான் இந்த பயிற்சி எடுத்த உடனே இது ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுட்டு அங்கேயே வந்து அங்கே டைரக்டர் சார்கிட்டே பேசினேன். அதுக்கப்புறம் சரி, மங்களை திட்டத்தில் கலெக்டரேட்லலாம் அப்போ வந்து பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நம்ம போயிட்டு இருந்தது. அப்போ நான் எனக்கு இந்த பயிற்சி எடுத்தது இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் மகளிர் குழு வச்சு. நாங்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோடு தான் இந்த கம்பெனியவே நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க?
2: ஆமாம், சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எனக்கு. எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து எல்லா இதுலேருந்தும் எனக்கு வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம், தொழில் மையம், மகளிர் திட்டம், மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை, எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேக்கை வந்து தயார் பண்ணி காய் கடைகளுக்கெல்லாம் கொடுக்கணும், கவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இது எனக்கு கலெக்டரேட்லையும் சரி எல்லா ஆஃபீஸ்லையும் சரி என்னுடைய பேக்கு
0: என்ன. கண்டிப்பாக மேம், ஒரு பிளாஸ்டிக் மாற்றாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அதை வரவேற்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: வணக்கம். இந்த தொழில் முனைவோருக்கு பாத்தீங்கன்னா
0: மேம்,
3: குறிப்பிட்ட இந்த சணல் பத்தி முன்னாடி நீங்க பேசிட்டு வந்திருந்தீங்க, அந்த ரேட் அப்படிங்கறது எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க? அதே மாதிரி அந்த சணல்லே வித்தியாசமான வகைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு விலை அப்படிங்கறத வச்சு விற்பாங்களா? அதே மாதிரி அந்த திக்கா இருக்கக்கூடிய சணலுக்கும் சின்ன இருக்கக்கூடிய சணலுக்கும் எது வந்து ஃபாஸ்டா அதிக தேவைப்படுறது, அதை பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன்.
0: சரிங்க மேம், நாங்க சொல்லிடலாம். நன்றி. அவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த சணல் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும், தின்னா இருக்கு ஒரு சில சணல்லாம், அளவு பொறுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த எந்த மாதிரி சணலை நம்ம எடுத்துக்கணும், இந்த மாதிரி தொழில் தொடங்குறோம் பைகளை உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி சணலை நம்ம எடுத்துக்கலாம், அது எவ்வளோ ரேட்டு வரும், எவ்வளோ விலை வரும் அங்கிருந்து கொண்டு வரும்போது, மீட்ருன்னு சொன்னீங்க, அந்த மீட்ருக்கு எவ்வளோ விலை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி கேட்ட மாதிரி தான், யாரெல்லாம் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னும் போது, ஒரு 8வது படிச்சிருந்தாவே ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நம்ம இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டே நல்லா சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க.

0: இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, மீட்ருன்னு சொல்லிட்டீங்க, அது எந்த அளவுல நம்ம எடுத்துக்கிறது, தின்னா இருக்கிறதா கொஞ்சம் தப்பமா இருக்கிறதா, நாம எப்படி அதை தரத்தை பார்த்து நிர்ணயிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல் இருக்கும். பேக்கில் வந்து அந்த கவுண்டிங் நூல் கவுண்டிங் இருக்கும். இப்போ 11x11, 12x12, அதான் 11x11, 12x12, 13x13, அந்த மாதிரி அவங்க கோட்பாடு வச்சுக்குவாங்க.

0: எல்லாத்துக்குமே வேறு வேறு அளவுகள் சார்ந்து வந்து
1: பேக்குக்குன்னே தயார் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒரு நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம் 12x12 எடுத்துக்கலாம், 12x12 13x13 அந்த மாதிரி எடுத்துக்கணுங்கன்னா பேக்குக்கு ஈஸியாக இருக்கும்.
0: சரிங்க மேம், இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு வரீங்க சணல் பை உற்பத்தியில், அதை சந்தைப்படுத்துறது எந்த அளவுக்கு இருக்கு?
1: சந்தை என்னுடையது மட்டும் இல்லை, தொழிலெல்லாம் எல்லாருமே சந்தைப்படுத்துறதுல கொஞ்சம் சவாலை எதிர்கொண்டு தான் இருக்க முடியும். அதில் என் தொழில் வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் ஏன் ரிஸ்க்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் காட்டன் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க, ஏன்னா நம்மக்கிட்ட பருத்தி விளையுது, நம்ம தமிழ்நாட்டிலே அதை தயார் பண்ணுறதுனால நமக்கு அது ஈஸி தான். பட் இது மற்ற ஸ்டேட்லேருந்து நமக்கு வர்றது அப்படின்ற போது அது ரேட்டு கூட வரும். அப்போ வந்து ஹைஜீனிக்காக கொஞ்சம் நல்லா ரிச் ஃபேமிலி தான் வந்து என்கிட்ட கிஃப்ட் பேக்கை வாங்குவாங்க.
0: வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு
1: சொல்லி, மக்கள்கிட்ட வரவேற்பு கம்மி தான். ஏன் கம்மினா அது அதிக ரேட்டு அப்படின்றதுனால. இப்போ கொஞ்சம் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் கவருக்கு இது பண்ணுறதுக்கோசரமே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சும் போது வந்து இப்போ பரவாயில்ல வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அதிகமாக சேல் ஆகிறது வந்து தாமலை பேக்கு சேல் ஆகும். அப்புறம் கடைங்களுக்கு நகை கடைங்களுக்கு கொடுக்குற பவுச்சி பேக்கு எல்லாருமே இப்போ வந்து ரெக்ஷன் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்றதுனால
0: ரெக்ஷனுமே பண்ணிகிட்ருக்கீங்க.
1: அது யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்குவோம், ஏன்னா நாங்கள் பேக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரீசபிளாக மறுசுழற்சி செய்கிற பொருளை செய்வோம். பிளாஸ்டிக் அதை தூக்கி போட்டால் மண்ணுக்கு மாசுன்ற பொருளை நாங்கள் செய்யவே மாட்டோம். அதனால் அது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம்.
0: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய பாடலுக்கு.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான

0: தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்லே நிறைவுக்கு வருகிறது வானலியில் வசந்தம். இன்றைய வானலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்தது. நம்முடன் இணைந்திருந்தால் சணல் பை உற்பத்தியாளர் மீனாட்சி. சரிங்க மேம், உங்களுக்கு நேயர்கள் வந்து இதை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள? உங்க தொலைபேசி நம்பர்
5: 9600917131. எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த சந்தேகனாலும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு நான் வழிகாட்டுதலாக இருக்கப்பேன். எப்படின்னா

0: ரெண்டாவது வந்து என்கிட்ட நான் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறேன், என்கிட்ட வாங்கி பொருள் கொண்டு போய் விற்கிறவங்களுக்கு தான் நல்லா இதில் லாபம் கிடைக்கும். அதேமாதிரி பெண்களுக்கு நான் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்கிட்ட தொழில் நானே கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து நானே வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னை எப்போ வேணாலும் தொடர் பண்ணலாம்.
1: சரிங்க மேம், உங்கள் அலைபேசி என்ன இன்னொரு டைம் சொல்லிடுங்க.
0: 9600917131.
1: ஓகே மேம், இதுவரை எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி.
0: ஓகே மேம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
5: நான் எப்போதும் நானாகவே இருப்பேன், என்னை மாற்ற யாராலும் முடியாது. ஏன், என்னை மாற்ற என்னால் கூட முடியாது. ஒரு பஞ்ச் டயலாக்கோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்ன புகழ்மதி, ஏதாவது ரஜினி படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கி இருக்கிறீர்களா? நான் கேட்டேன். இல்லைங்க, இந்த உலகத்தில் மாறுதல் ஒன்றே மாறாதது என்ற தத்துவம் கூறுகிறார்கள். அப்படியானால் உலகம் மாறிக்கொண்டே இருக்குமென்றால் நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் நமக்கென்று சொந்த அடையாளங்களை தக்க வைத்து கொள்வது எவ்வாறு? ஒரு கேள்வியை கேட்டார் புகழ்மதி. அரிய சிந்தனை, அரிய கேள்வி. நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. கற்கால மனிதனைப் போல் நாம் இல்லை, நம்மை போல அடுத்த நூற்றாண்டு மனிதன் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் கால ஓட்டத்தில் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானே? நண்பர் புகழ்மதியிடம் சொன்னேன். அவர் மாறாக ஒரு அசைக்க முடியாத கேள்வியை கேட்டார். இந்த உலகில் இதுவரை சூரியன் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, காற்று மாறவில்லை, மழை மாறவில்லை. இப்படி இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் மாறாமல் இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மாற வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? நல்ல கேள்வி. இந்த உலகத்தில் சில நிலைத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மாறாமல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. கோள்களின் சுழற்சி, இரவு பகல் மாற்றம் என்று சில நிகழ்வுகள் ஓர் ஒழுங்குக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் ஏன் மாற வேண்டும்? நல்ல கேள்வி. சூரியன், நிலவு, காற்று, மழை போன்றவை தமது தன்மைகளிலிருந்து மாறாமல் இருப்பதைப் போல மனிதனும் தனது மனித பண்பிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்வியலில் நேரும் சில சங்கடங்களுக்கும் சில எதிர்வுகளுக்கும் ஏற்ப மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக சில மாற்றங்களை அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் உலகில் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர். தனது வாழ்நாள் முழுவதையும் ஆராய்ச்சி கூடத்திலேயே செலவழித்தவர். ஒரு நாள் அவரது ஆராய்ச்சி கூடத்தில் தீப்பிடித்தது. ஆராய்ச்சி கூடமே தீப்பற்றி எரிய தொடங்கியது. கேள்விப்பட்டு வந்து பார்த்த அவரது மகன் சார்லஸ் அப்பாவை தேடினான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆராய்ச்சி கூடத்தின் வெளியே ஒரு ஓரமாக நின்று எரிந்து கொண்டிருந்த ஜுவாலையை ரசித்து கொண்டிருந்தார். அப்பா அப்பா, ஆராய்ச்சி கூடம் எரிகிறது, நீங்கள் பல்லாண்டுகளாக செய்த ஆராய்ச்சியெல்லாம் சாம்பலாகி கொண்டிருக்கிறது என்று பதறிக்கொண்டே சொன்னான் மகன். எடிசன் பதற்றப்படாமல் மகனிடம் சொன்னார், போ,

0: உன் அம்மாவை அழைத்து வா. இதுபோன்ற ஒரு அருமையான காட்சியை இனிமேல் பார்ப்பது கடினம். அவளையும் அழைத்து வா, குடும்பத்தோடு கண்டு ரசிப்போம். என்னப்பா, உங்களின் எல்லா கண்டுபிடிப்புகளும் எரிந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வருத்தத்தோடு சொன்னால் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்? சார்லஸ் கேட்டான். மகனே, எரிந்து கொண்டிருப்பவை என்னுடைய தவறுகள். இதுவரை ஆய்வில் நான் செய்த தவறுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் எவ்வளவு கருணையானவர், அத்தனையையும் எரித்துவிட்டார். வா, இனி புதிதாக தொடங்குவோம் என்றார் எடிசன். எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், உடனே மனத்தை மாற்றிக்கொண்டு எரிந்த சாம்பலிலிருந்து புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் எழுவதே வாழ்க்கை.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சிம்படியும் சிலர்க்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:06. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: பத்து மணி எட்டு நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவையில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற 0343 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலைக்கு இனிய அன்பான காலை வணக்கம். சேலம் மாவட்டம் ஆரிக்கவுண்டு நகர் ஆசிவம். எனது விருப்பமான பாடலின் படம் சுந்தரா டிராவல்ஸ் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: விருப்ப பாடலும் உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி அடுத்ததாக உங்களுக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: தருமபுரி மாவட்டம் காரி மாவட்டம் சுண்ணாம்பட்டியிலிருந்து பழனிசாமி டெய்லர். படம் +2 பாடல் ஒரே கண்ணீர் கொள்ளாதே என்ற பாடலை ஒலிக்கிவிடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு

0: தொற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பத்து மணி 25 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
8: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம், கனகநாச்சியம்மன் கோயில். படம் கனவே கலையாதே, பாடல் பூசு மஞ்சள் பூசு மஞ்சள். இந்த பாடலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: சிம்பொழியும் சிலிர்க்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சிக்கலாம் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டுவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரியிலிருந்து அரவிந்த். எனக்கு நேருக்கு நேர் படத்திலிருந்து அவள் ஒரு வாழ சாங் வேணும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தருமபுரி
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடம் மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
14: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
15: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
16: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
17: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
18: ஆர்பிஐ சொல்கிறது,
19: விவரமா இருங்க எச்

0: பத்திரிக்கையா இருங்க.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or
3: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 10:45 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிறுல கட்டி. அவங்க கிட்ட போய் கெஞ்சுவேன், நான் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா, அவர் நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும் போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீல, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விஷயமும். நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்க தான் என்னத்தான் பேசுறாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லாரு கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பாக்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முதல் பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள், அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன்.

அது ஒரு நபர் ஒன் ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத இது என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும், நல்லபடியா நூற்றாண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். நூற்றாண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல நூற்றாண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: பல நூற்றாண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாஷவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாஷவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவே கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேடுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி

0: உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகாவரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும், வழிகாட்டியாகவும், தோழனாகவும், கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்திக் கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

எடுத்து கமிசை முழுக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேர்மறுப்புகள் 11 மணி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில கத்திரிக்காய் தொக்கு பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல கத்திரிக்காய் தொக்கு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டுடலாமா? பெரிய வெங்காயம் 2, நல்ல நீள்வாக்குல வெட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 3, தக்காளி 2, தயிர் 1/2 லிட்டர், கத்திரிக்காய் 5, நல்ல நீள்வாக்குல வெட்டி எடுத்துக்கலாம். அதையும் மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1 தேக்கரண்டி, கடலை எண்ணெய் 4 தேக்கரண்டி, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, பட்டம், லவங்கம், பிரியாணி இல தலா 2, கரம் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தலை மற்றும் புதினா தலை 2 ஒரு கைப்பிடி அளவு. அவ்வளவுதான் நேயர்களே, தேவையான அளவு உப்போட எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எடுத்ததும் பாஸ்மதி அரிசியை எடுத்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதோட 1 கப் தண்ணி வந்து, இப்ப 2 கப் அளவுக்கு நீங்க அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு 1 ஏலக்காய் போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும் போது 90% வேக வச்சா போதும். 100% வேக வச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் குழஞ்சு போற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால 90% வந்தாலே போதும். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, 1 கைப்பிடி அளவு புதினா இல இரண்டத்தையும் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய நல்லா நீள்வாக்குல வெட்டி அதையும் போட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற 5 கத்திரிக்காயும் அதையும் நீள்வாக்குல வெட்டி அதையும் அதோட போட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் அந்த 250 கிராம் தயிரை சேர்த்தி, அது கூட நம்ம 2 தேக்கரண்டி அளவு மிளகாய் தூளையும் 1 தேக்கரண்டி அளவு மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி அதுல ஒரு குக்கரை வச்சு, குக்கர் வந்து கொஞ்சம் சூடானதும் அதுல வந்து எண்ணெயை ஊத்தி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, தேவைப்பட்ட சோம்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நீள்வாக்குல வெட்டி இருக்கிற பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்தி அது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணும். வதக்கி எடுத்துட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு அதுவும் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 தக்காளிய நல்லா பொடி பொடியா வெட்டி அதோட சேர்த்து அதுவும் நல்லா வணங்கணும். அந்த வணங்குற ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்துடும். வந்துட்டு பின்னாடி இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் தொக்கு, அதை எடுத்து இதோட சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி பெரட்டி பெரட்டி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மிங்கிள் ஆயிடும். இப்போ 10 மினிட்ஸ் அதை நல்லா வேக விடுவோம். அது நல்லா வெந்ததும் இப்போ நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வடிச்சு நல்லா உதிரி உதிரியா எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தொக்கோட சேர்த்துப்போம். தொக்கோட சேர்த்து அது மேல நெய்ய தூவி விட்டு தம் போட்டு 10 நிமிஷம் லோ பிளேம்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவையான கத்திரிக்காய் தொக்கு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, அதே சமயம் வெஜ் பிரியாணிய சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நிஜமாவே சுவை வந்து அல்டிமேட்டா இருக்கும். இது உங்க வீட்டுல இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும்

0: விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு அட்டகாசமான அரிசுவை குறிப்போட நாளைக்கு நாம சந்திக்கலாம். நன்றி. என்ன நேயர்களே, தினம் தினமும் அறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: அன்பு கனிந்த வணக்கங்கள் நேயர்களே. நேரம் 1:11:06 மணிக்கவும் தவறாக சொல்லிவிட்டேன். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைகிறோம் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, M.E. Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: நேர்களே, நம்ம இணைஞ்சிருக்கும் பூவே பெண் பூவே, இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. பாவேரே, நீங்க புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கேற்க.

0: இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கான தலைப்பு, கோடைக்கால லீவு விட்டாச்சு, வீட்டில் இருக்க உங்க குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? கோடைக்காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது, அதாவது குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சில பேருக்கு அது நல்ல விதமாகவும் இருக்கும். குழந்தைங்க வருஷம் முழுக்க ஸ்கூல் போட்டு வராங்க, இந்த ஒரு மாதம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஒரு சிலர் நன்மையாகவும் கருதுவாங்க, ஒரு சிலர் வந்து சிரமமாகவும் கருதுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களை வீட்டில் இருக்கும்போது அப்படின்றது தான் இன்றைக்கி பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தோழியை வரவேற்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க? நலமா? நீங்க நலமா? சரிங்கம்மா. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியோட தலைப்பு, கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கும் உங்கள் குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றது தான். நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் உங்கள் குழந்தைங்கள சமாளிக்கிறீங்க? ம், சொல்லுங்கம்மா.
1: அவங்க பெரிய பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறானுமா?
0: எனக்கு அது பிரச்சனையே இல்லம்மா, நான் சமாளிக்க வேண்டியதே இல்ல, சொன்னா கேட்டுப்பாங்க அப்படிங்களா?
1: அப்படி இல்லைங்கம்மா. அப்ப எங்கம்மா கேக்குறானுங்க, வெயில் காலம் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சாங்கனால எண்ணெய் தேய்ச்ச மாட்டேன்றானுங்க.
0: ஏன் இப்படி பண்றாங்க? வெயில் காலம் ஆச்சு, எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இல்ல, அது நல்லது தானே.
1: ஆமா அம்மா. எண்ணெய் சொல்லுங்கம்மா.
0: எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் வெயில் காலம் அப்படின்னும் போது அதுக்கான அவேர்னஸ்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும், அடிக்கடி தண்ணி குடிக்கணும், அப்போ தான் நீர் இழப்பு ஏற்படாமல் இருக்கும், மயக்கம் வரதை தவிர்க்கும். சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் இருந்ததுக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். செல்பவர் யார், எங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலம். நீங்கள் நலமா? கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டுல இருக்க உங்க குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறீங்க?
1: எங்க பசங்களாம் 25 வயசுல இருக்கிறாங்கம்மா, அவங்கள சமாளிச்சு எல்லாம் பெரியாத ஆகிட்டுங்க. இப்பக்கு ஆடு மழைதாம்மா சமாளிக்கணும்.
0: அடடடா, ஆமாதான், கோடை காலத்துல தண்ணி தட்டுப்பாடு அதிகமா இருக்கு, ஆடு மழைகளை சமாளிக்கிறது கஷ்டம் தான். அதுங்களும் குழந்தைங்க மாதிரி தானே. சரிமா, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி.
1: வீட்டு பிள்ளைங்க எங்க தங்கச்சி பேத்தி எல்லாம் வந்திருக்கிறாங்கம்மா, கொஞ்சம் வெயிலுக்கு ஓடிடுறாங்க.
0: அவங்க பின்னாடியே போகணும்,
1: ஓடிடுறாங்க, மோட்டருங்களானு ஓடிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் ஜூஸ் போட்டு வச்சுக்கலாமா சேஃப்டிக்கு? காலையில கூழ் காய்ச்சி வச்சிடலாம், ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்தா பசங்க அழகா குடிச்சிட்டு விளையாடி நிற்பாங்க. மதியமா ஏதோ சோறு குழம்பு செஞ்சு கொடுத்தரலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பா இது நிக்கலாமா? எங்களுதெல்லாம் பக்கம் மாங்காய் தோப்புக்கு இருக்கனால ஒரு எடுத்துன்னு போய் பொருள் ஒரு மேட்டுக்கு எடுத்து கொண்டு போய் போட்டு மாங்காய் செடி அடிச்சு புள்ளிங்களை வச்சு சேஃப்டி பண்றேங்கம்மா.
0: அப்படி விளையாடும் போதும் கவனமா பாத்துக்கணுமா, ஏன்னா தோப்பு அப்படின்னு சொல்றீங்க, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், கடிபடக்கூடாது இல்லைங்களா? பார்த்து பத்திரமா
1: இருந்தாலும் நாங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவோங்கம்மா. சுத்தம் பண்ணி அந்த மாமலாம் அந்த பெரிய மரமா இருக்கிறதுனால அந்த மரத்தடியில் ஓட்டுவாங்க, இல்லைன்னா அந்த பக்கம் தேங்காய் தோப்பு இருக்குது, அந்த தேங்காய் தோப்புக்கு போயிடுவாங்க ஓரமா.
0: இயற்கையோட நல்லா என்ஜாய் பண்றீங்க கோடை காலத்தை.
1: ஆமாமா, சிறப்பா தான் இருக்குது எங்களுக்கு.
0: சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சாமீர் கோட்டை தர்மபுரி மாவட்டம் சாரிங்கம். நான் பேசுறேன்.
0: சரிங்கம்மா. சிவகாமி அம்மா, இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் மேடம். மதியரசன் என் பையன், 28 வயசு.
0: அப்ப உங்களுக்கு அந்த சமாளிக்கிற பிரச்சனை இருக்காது.
2: பேரன் பொதுக்கி பத்திரமா பாத்துக்கான்னு சொல்லுங்க.
0: ஆமாமா, பேரங்க இருப்பாங்கல்ல கண்டிப்பா.
2: வெயிலே ஓட்டம் எடுக்கிறானா? நான் சோமநெல்லி பண்டிகை இப்பதான் வந்தேங்க மேடம், பேசும் 15 நாள்.
0: நல்லா ரங்கநாதன் சுத்தீங்களா?
2: நல்ல சிறப்பா, நல்ல நிகழ்ச்சி தான் மேடம். இந்த வெயில் காலத்துல போய் எல்லி நம்ம தானே எல்லிக்குது,
0: அதை வெட்டி குடிச்சு
2: அது இது கொஞ்சம் நல்ல கூலிங்கான பொருள், மோர் தயிர் அந்த மாதிரி விஷயம் தான் கொஞ்சம் சாப்பிடணும் மேடம்.

0: எப்படி கையிலே இருக்க மாட்டாங்களே குழந்தைங்களா, விட்டு ஓடிட்டே இருப்பாங்களே? எப்படி
1: ஓடிட்டே தான் இருக்கிறான். அவன் பேரு ஜெய்யஸ்வந்த். ஒரு வருஷம் ஆகுது, செம்மையா துடு பண்ணிட்டு கிடக்குறான், ஓடுறான்.
0: சரிங்கம்மா, பத்திரமா பாத்துக்கோங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்களை இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கும் உங்கள் குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில இணைய புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி இப்பொழுது 44-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 44-40-31 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம். தொடர்ந்து பயணிப்போம் நேயர்களே, ஒரு பாடலை தொடர்ந்து

0: லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லக்ஷ்மி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதோ இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
12: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
11: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
12: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
11: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
13: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
14: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்

0: மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேரம் நிலையத்தில் 11:28. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்று கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கும் உங்கள் குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள் அப்படின்றது தான் இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கான தலைப்பு. வருஷம் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்க இப்போ வீட்டில் இருப்பாங்க. இப்போ குழந்தைங்கள் இடத்துல கொஞ்சம் கூடுதலான கவனம் கண்டிப்பாக தேவை. ரோட் சைடு இருக்கிற வீடும் சரி, ஆறு ஏரி பக்கம் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதிக கவனம் தேவை இல்லையா? அதே போல் குழந்தைகளுக்கு அந்த கவனம் அழுத்தமாக மாறிடக்கூடாது. ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னா அவங்கள ஃப்ரீயாக விட்டுடுவோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக இருந்து கண்காணிப்போம். இந்த கோடை காலத்தில் நீர் இழப்பு ஏற்படாமல் இருக்க அடிக்கடி தண்ணீர் அருந்துறத ஒரு பழக்கமாக ஆக்கிடுவோம். தாய்மார்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட குழந்தை வந்து என்னோட பேச்சை கேட்கறதுல, தலைக்கு எண்ணெயே வைக்கிறதுல அப்படின்றது தான். அதை குழந்தைகளும் கேட்டு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லையா? இந்த கோடை காலத்தில் மயக்கம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு தான் ஆகணும். நிகழ்ச்சியிலேயே புதிய நேர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி இணை, 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 65 20

0: 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிலையத்தில் நேரம் 11:30.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
0: தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. ஒரு பாடலை எடுத்து

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
3: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9463649.
4: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
10: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
11: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
12: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

இல்லத்தில் நேரம் 11:38. ஏதோ உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நம்ம இணைஞ்சிருக்கோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியின் தலைப்பு, கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கோம், உங்கள் குழந்தைகளை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ற தலைமையில் தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. இப்போ கோடைக்கால நேரத்தை குழந்தைகள் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். நிறைய வழிகள் இருக்குது அவங்கள வந்து ஒரு கோடைக்கால நேரத்தை அவங்க எதிர்காலத்தை உருவாக்குற விதமாக அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர நிறைய கிளாஸ்க்கு அவங்கள அனுப்பலாம். எடுத்துக்காட்டாக தற்காப்பு கலை பயிற்சிக்கு அனுப்பலாம். அவங்களுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கோ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கோ அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு அப்படின்னு நிறைய கிளாஸஸ் இருக்குது, அங்கேயும் அனுப்பி அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம்.

0: நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம கன்சமிட்ட நிமிஷத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா, அதில் தவறிடாமல் பார்த்துக்கலாம். வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த வெயிலோட உருவாடுறதுக்கும் குழந்தைங்களோட பெற்றோர்கள் அனுமதிக்கணும், அப்போ தான் அவங்களுடைய உடல் வலிமையாகும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் இனியும் நேர வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கம்மா பேசுறீங்க? சரிங்கம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? சமாளிக்க முடியலமா, திரும்பறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிடறாங்கம்மா, அந்த மாதிரி புலம்ப வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சிரமமா இருக்குங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கு எத்தனை பசங்க? 8-9 மணிக்கே தூங்க வச்சிருங்களா, ரொம்ப பாவம் இல்லீங்களா? அதெல்லாம்
1: இல்ல, நைட் 11 மணி 12 மணி ஆயிருது.
0: பகல் நேரத்துல தூங்கினா நைட் எப்படி தூங்குவாங்க?
1: அவங்க எழுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சிடறது. வெயிலுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு,
0: என்னென்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்கம்மா நீங்க?
1: கூழ் செய்வேன், கம்பு கேரளமா போட்டு கூழ் செய்வேன். அப்புறம் நீர் மோர் குடுப்பேன்.
0: பரவாயில்லையே.
1: மோர் குழம்பு, கீரை குழம்பு, தண்டு, இந்த மாதிரி நீர் கட்டு. நொங்கு நிறைய தருவோம்.
0: நொங்கு தருவீங்களா?
1: 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய்க்கு அதே வேலைதான்.
0: எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து தந்துருவீங்க.
1: அதே மாதிரி ஐஸ் வாட்டர் எல்லாம் தரமாட்டேன், பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன், காய வச்சு ஆரஞ்சு தண்ணி தான் கொடுப்பாங்க அவங்க.
0: நீங்க நுங்குன்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இந்த வெயில் காலத்துல உடம்புல வந்து அங்கங்க சிறு சிறு கொப்பளங்கள் எல்லாம் எழும் இல்லைங்களா, அதுக்கு அந்த நுங்க வாங்கிட்டு வந்து நல்லா மைய நசுக்கி அதை தடவுனா சரியா போயிரும் அப்படின்னுவாங்க. அது உண்மைங்களா?
1: வேர்க்குறுமால அந்த தண்ணி அப்ளை பண்ணவே போயிருமா? நான் இவங்களுக்கு உரிச்சு குடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ற தோல மூஞ்சில தேய்ச்சிட்டு கைகள்ல தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணாலும் சூப்பரா இருக்கும்.
0: ஆமா, யாருக்காவது அந்த மாதிரி வேர்க்குறு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம்,
1: அது புரிஞ்சிருங்களாமா. அதே மாதிரி வெயில் காலத்துல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் போது வந்து கூலிங்கா தண்ணி குடி கூடாதுமா. அதே மாதிரி வேர்வை சொட்டும் போது உடனே குளிக்க கூடாது. இதெல்லாம் வந்து உடம்புக்கு ஒரு சின்ன சின்ன அத காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும்.
0: எங்கம்மா கொஞ்சம் வேர்வை வந்தாலே போய் எங்கயாவது ஃபேன் கடையில உட்காந்துக்கலாமா? ஏசி இருக்கிற ரூம் இருக்கு அப்படின்னு தெரியலாமா?
1: அந்த வேர்வையோட நம்ம அந்த தண்ணி வந்து உள்ள நம்மள வந்து அப்சர்வ் பண்ணுமா, இழுத்துக்குமா அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து.
0: சரிங்கம்மா, ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க, இனிப்பில் இணைந்துமைக்கு நன்றி. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வருக வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்தி அம்மா.
2: நாங்க கூழ் குடிப்போங்க காலையில பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும். அது குடிச்சானதுமே பானை தண்ணி தான் கொடுத்தோம், பிரிட்ஜ் வாட்டர் எல்லாம் தரமாட்டேன்.
0: நல்ல விஷயம்.
2: குழந்தைங்க அம்மா ஜில்லுன்னு வேணுமாங்க, நம்ம உடம்பு அது ஒத்துக்காதுப்பா, பானை தண்ணி இருக்கிற ஜில்லுன்னே போதும், அதே டெம்பரேச்சர் நம்ம

0: போதும்பா அப்படின்னு சொல்லுவா.
1: கற்றல் திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அனுப்பிருக்கீங்க.
0: ஆமாங்க, இந்தி எல்லாம் தெரியாதுல்ல, அதனால இந்தி கிளாஸ் கணிச்சிருக்கேன்.
1: நல்ல விஷயம் தாமா. ஒரு தற்காப்பு கலை பயிற்சிக்கும் உங்களை சேர்த்து விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
0: அது என்னத்துக்கு சொல்றீங்க? நீச்சல் அடிக்க பண்ணா நீச்சத்துக்குன்னா கணத்து பக்கம் வர்றதில்ல, ஓடுறாங்க.
1: ஆரம்பத்துல நம்ம கைய புடிச்சு ஒண்ணு இல்ல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாம தான் அந்த வழிபடுத்தணும்.
0: ஆமாங்க,
1: பயத்தினால அவங்க ஓடுவாங்க. இருந்தாலும் அந்த தற்காப்பு கலை பயிற்சி அப்படின்றது ரொம்ப தேவை. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமானதும் கூட. எந்த நேரத்திலயும் நமக்கு உதவலாம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: நீங்க கத்து கொடுங்க, நான் இருக்கப்பா, பயப்படாம பண்ணு அப்படின்ற
0: மாதிரி.
1: அப்படி குளிக்கும் போது அந்த சொரக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா?
0: சொரக்காய் இப்பெல்லாம் கேன் கட்டி போட்டுறோம். அந்த சின்ன பையன் குதிப்பான்னு அப்படியே டக்குன்னு குதிச்சுட்டான். தண்ணி ரொம்ப இருந்துச்சு கிணத்துல, எல்லாரும் ரெண்டு மூணு பேர் குதிச்சுட்டோம். அப்புறமா அவனுக்கு பயம் தெளிஞ்சிருச்சு, அவன் ஓரளவுக்கு கத்துக்கிறான். பெரிய பையன் குளிக்கிறதெல்லாம் கெட்டதா வர்றதில்ல, குளிக்கிறனால எந்த பக்கமாச்சும் ஒரு பக்கம் ஓடி போயிடுறான்.
1: அந்த பயத்தை நாம தான் போக்கணும். அந்த தற்காப்பு கலையும் நமக்கு தேவை. சரிங்கம்மா, நல்லா பேசிட்டீங்க. நான் ரொம்ப கவனம் தேவைமா, கவனிச்சுக்கோங்க. நன்றி.
0: நன்றிங்க.
1: நன்றி.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
1: நேரம் 11:46. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு கோடை கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கும் உங்க குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலை அடுத்து.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: அறுவடைக்கு நெல்லுங்கள போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
9: Stroke, head injury, spine injury, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்போ நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345
11: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU. நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.

இளையத்தில் நேரம் 11:54. நேர்களை நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்று கோடைக்கால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ற தலைப்பில் வளம் வந்துட்ருக்கு. என்னதான் நம்ம பார்த்து பார்த்து கவனித்தாலும் அவங்கள விளையாட விட்டாலும் அவங்களுக்கு நாள் முழுக்கும் வீட்டிலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. என்னடா வருஷம் ஃபுல்லும் ஸ்கூல் போயிட்டுருக்கோம், இப்போது இந்த மாதம் ஃபுல்லும் வீட்டிலே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகலாம். நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு சேஞ்ச் மூமெண்ட்டாக இருக்கும். அதனால் வெளியே அழைச்சிட்டு போங்க. ஊட்டி கொடைக்கானல் போல் பொழுதுபோக்க இடங்கள் பல இருந்தாலும் அதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக விருப்பமில்லாத பெற்றோர்களுக்கு மாற்றாக தொல்பொருள் அருங்காட்சியகங்கள்

இயற்கை வாழிடங்கள், ஜூ, பார்க், அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய குழந்தைங்களோட மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் கோடை காலத்திற்கு ஏற்ற உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா இளநீர், நுங்கு, கூழ், பழச்சாறு போன்ற நீர் ஆகாரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் பருத்தி ஆடைகள் அணிவது வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்மளை காத்து ஆரோக்கியத்தை பராமரிக்கும்.

நேர்களின் நிறைவு பெற்றது இன்றைய பூவே பின் பூவே நிகழ்ச்சி. கோடைகால லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க என்ற தலைப்பிலே இன்றைய பூவே பூவே பூவே பெண் பூவே நிகழ்ச்சி வளம் வந்தது.

அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. திருச்செங்கோடு மற்றும் சாங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சாங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். தொடர்வது நிகழ்ச்சி நிறைகள் பற்றிய முன்னோட்டம். 12 பத்திற்கு மருத்துவ மலர் வலி நிவாரண நிபுணர் டாக்டர் டி வி பிரசன்னவாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரை இசை, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்பு மற்றும் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:30 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் கேட்கலாம். 4 விடை தேடும் வினாக்கள் கேட்கலாம். 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான் நிகழ்ச்சி. 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குகிறார் ராஜ்குமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. முதலாவதாக கரையேற்றும் காடை வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் அனுபவம் குறித்து ஈரோடு தொப்பப்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமா என்ற தலைப்பில் உலாவர உள்ளது. 8:30 திரை இசை, அதனைத் தொடர்ந்து 9 செய்திகள் மற்றும் தொடர்ந்து ஸ்பாட்லைட் கேட்கலாம். இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10 சுகமான ராகங்கள் கேட்கலாம். இன்றைய சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வரவுள்ளது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஆகியன கேட்கலாம். நேயர்களே, இவை யாவும் இன்று உலாவர காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நேரம் 12:04. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நண்பர்கள் வணக்கம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நிலையத்தில் நேரம் 12:10.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: நேயர்கள் இனி கேட்கலாம்.
11: வலி இல்லாம வாழ்க்கை இல்லை, ஆனா வழியேவும் வாழ்க்கை கிடையாது. அப்போ அந்த வழிக்கு என்ன தீர்வான வழி அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட இப்போ வலி நிவாரண நிபுணர் பிரசன்னவாணி வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து எல்லா மாதிரியான காரணிகளும் அவசியமாக இருக்குது. இப்போ அறிவியல் நிறைய முன்னேறி இருக்குது. இந்த முன்னேற்றத்தின் காரணமாக நம்மளோட வாழ்நாளும் நிறைய கூடியிருக்கு. வாழ்நாள் கூடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து நம்ம இயல்பாகவே நம்ம உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி, மித்த காரணங்களால், தேய்மானங்களால் பல்வேறு விதமான சிக்கல்களை, உடல் உபாதைகளை நம்ம வந்து சந்திக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த வழியாக இருக்கிறது. வழி அப்படின்றது இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே கூட வருது. ஏன்னா நம்மளோட உழைப்பு, நம்மளோட வாழ்க்கை முறைகள், நம்மளோட உணவு, அது வந்து இன்னும் மாதிரியான வேறு விதமான சிக்கல்களையும் உண்டாக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வழி அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால் வருது, அதை என்னென்ன முறையில் நம்ம வந்து மேலாண்மை செய்யலாம் அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மேம், வணக்கம். இந்த வழி மேலாண்மை அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமானதா? ஏன் இதை நம்ம வந்து ஒரு முக்கியமாக ஒரு கவனத்தோடு எடுத்துக்கிட்டு இதை வந்து சிகிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது அவசியமானது? வழியில் குறிப்பாக நம்ம என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
12: வலின்றது நம்ம 3 மாதத்துக்கு உள்ள ஒரு வலி, 3 மாசத்துக்கு மேலே இருக்கிற வலின்னு ரெண்டாக பிரிப்போம். இப்போ 3 மாசத்துக்குள்ளே இருக்கிற வலி வந்து சாதாரண ஏதாவது உடம்பு பிரச்சனை, எந்த இடத்துல வலி இருக்கோ, இப்போ கையில் வலி இருந்தால் கையில் ஏதாவது அடிபட்டிருக்கும், இல்லை சுளுக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ 3 மாசத்துக்கு மேலே இருக்கிற வலி தான் நம்ம க்ரானிக் பெயின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அந்த வலி மேலாண்மைன்ற ஸ்பெஷாலிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
11: க்ரானிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, அதாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய வலி அப்படின்றது என்னென்ன காரணிகளால் நம்ம உடம்புல உண்டாகலாம், யார் யாருக்கெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க?
12: க்ரானிக் பெயின் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வலிக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போ தலைவலி தான் நம்ம நாட்டில் இப்போ நம்ம இருக்கிற ரொம்ப மோஸ்ட் காமனான வலி. ஸோ தலைவலின்னு பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்தா அதிலே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வகையான தலைவலி இருக்குது. ஸோ ஒவ்வொரு தலைவலியும் என்ன, அதுக்கு ஒரு இது இந்த அறிகுறியெலாம் இருந்தால் இந்த தலைவலி அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணலாம்.
11: இப்போ பொதுவாக தலைவலி அப்படின்னா பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்ப்பாங்க. ரெண்டாவது இதில் இன்னொரு பெரிய சிக்கல், தலைவலினா அதிகமாக ஒவ்வொரு கவுண்டரில் நம்ம மெடிசன் வாங்கி சாப்பிடுவாங்க, உடனே சரியாகணும் அப்படின்றப்ப. இப்போ அந்த தலைவலியிலேயே வந்து நம்ம இதை வந்து ஒரு வலி நிவாரண நிபுணர்கிட்ட தான் போகணுன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய நேரம் சில சமயம் நம்ம வந்து நரம்பியல் நிபுணர்கிட்ட போவோம். இதில் யார் எந்தெந்த விஷயங்களை நரம்பியல் நிபுணர் பார்க்க முடியும், எதை வலி நிபுணர் பார்ப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
12: இப்போ நம்ம மோஸ்ட் காமன் தலைவலின்னு பார்த்தா டென்ஷனால் வர தலைவலி தான். ஸோ அதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டு நமக்கே தெரியும் இந்த நாள் நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம், தலைவலி வருதுன்னு. அந்த மாதிரி தலைவலிக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சரியாக போதுன்னா நம்ம விட்டுடலாம். ஆனால் இதே தலைவலி அடிக்கடி வருது, உங்களோட அன்றாட வாழ்க்கை முறையை பாதிப்புன்ற மாதிரி அந்த தலைவலி உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு நிபுணரை கன்சல்ட் பண்ணணும். அது நரம்பு சம்மந்தமான நிபுணராகவும் இருக்கலாம். அவங்க நரம்பு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா, சில பேருக்கு சில அறிகுறிகள் இருந்தால் மூளையில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு டவுட் வரும், அவங்களுக்கு ஸ்கேன் மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா நமக்கு மைக்ரைன் தலைவலியா இல்லை வேறு தலைவலியான்னு பார்த்து மருந்தில் ஆரம்பிப்போம். இப்போ மருந்தெல்லாம் போட்டும் சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகாது தலைவலி, அவங்க வலி நிவாரண நிபுணர்கிட்ட வந்தால் இதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட், இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு பண்ணலாம். ஸோ மைக்ரைன் தலைவலி மற்ற சில தலைவலிக்கெல்லாம் ஒற்றை தலைவலி இதுக்கெல்லாம் நமக்கு நர்வ் பிளாக்கும் இருக்கு. ஸோ தலையில சம்மந்தப்பட்ட நரம்பெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த நரம்புல ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோன்னா இந்த மைக்ரைன் இந்த ஒற்றை தலைவலியோட வர அடிக்கடி வரது குறையும், அதோட தன்மை குறையும், இதனால மக்களோட வாழ்க்கை தரமும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க.
11: அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணிகளையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக இந்த ஒற்றை தலைவலி மாதிரி வர்றதை வந்து நம்ம முதல்ல

0: ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் சொல்கிறப்பல மருந்து வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றீங்க. இந்த ஒற்றை தலைவலி ஏதாவது குறிப்பிட்ட காரணத்தினால வருதா, இல்லை குறிப்பிட்ட வயதுக்குள்ளே வருதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஒற்றை தலைவலி வந்து முக்கால்வாசி பார்த்தா இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு வர கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா கொஞ்சம் ஹார்மோன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு இருக்கிற அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெண்களுக்கு அந்த 20 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே ஒற்றை தலைவலி வர சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம்.
0: சரிங்க.
1: இது இல்லாமல் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அவங்க வீட்டில் குடும்பத்திலே இருக்காங்க.
0: இதுவுமே வந்து ஜெனட்டிக்கலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: ஜெனட்டிக்கும் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒற்றை தலைவலி காரணங்கள் பல இருக்கு. அது இன்னும் ஆராய்ச்சியிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய வகை இருக்கிறதுனால என்ன வகைன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
0: இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய நேரம் நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறோம், எதர் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறோம், இல்லைனா லேப்டாப்ஸோ இல்லை அவங்களோட கம்ப்யூட்டர்ஸோ பார்த்துட்டே இருக்கிறோம். இது ஒரு வகையில் அது வந்து அவங்களுக்கு பெரியதாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு சிலர் அதே மாதிரியான பணிகள்லையும் இருக்காங்க, ஐடி மாதிரியான பணிகள்லையும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான இந்த மாதிரியான சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான பெயின் அவங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு என்ன நிவாரணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: மொபைல் பார்க்குறது, ஐடி லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மெயினாக பார்த்தா கழுத்து வலி, முதுகு மேல் முதுகு வலி, கீழ் முதுகு வலி, கை தோள்பட்ட வலி, இந்த வலிலாம் வர்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தா நம்ம நார்மலாக உட்காரும் போது நம்ம கழுத்து முதுகு தண்டு வடை எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இப்போ மொபைல் பார்க்கும்போது என்னென்னா நம்ம கழுத்து கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கழுத்து ரொம்ப நேரம் கீழே குனியும் போது நம்ம கழுத்து முதுகு தண்ட வடத்தில் வந்து டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து ஒரு இடத்துல மட்டும் ப்ரெஷர் அதிகமாகி டிஸ்க் பிதுங்கி பின்னாடி வந்து நம்ம கைக்கு வர நரம்புகளெல்லாம் பாதிப்பாக சான்ஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரி ஆகும். ஸோ அது கழுத்தில் வர பிரச்சனை. இது இல்லாமல் நம்ம தோல் மேல் தோள்பட்ட அப்பர் மேல இருக்க முதுகு சம்பந்தமான மசில்லாம் கூட சதை டைட் ஆகிடும். ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால சதை டைட் ஆகிட்டு அதனால அவங்களுக்கு அடிக்கடி தோள்பட்ட வலி, முதுகு வலி வந்துட்டு இருக்கும். மைக்ரைன் வந்து எந்த ஏஜில் வேணால் வரலாம். இப்போ நம்ம சொன்ன பெண்களுக்கு வர அந்த 20 வயசுலேருந்து 45 வயசு தான் ரொம்ப காமனாக வர ஏஜ் குரூப். இதனால சின்ன குழந்தைங்க கூட மைக்ரைன் வரும். 4 வயசு 5 வயசு குழந்தை கூட வரும். இப்போ எங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன், ஒரு 6-7 வயசு பொண்ணு. அவள் வீட்டில் வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு அவளை ஸ்கூலுக்கே அனுப்பல யாரும். எல்லாரும் பயந்துட்டாங்க, போய் நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமி அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணி முடியெல்லாம் கட் பண்ணி அதை ஏதோ வைத்தியம்னு சொல்லி பண்ணி அப்படி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக என்ன பண்ணுதுன்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு ஏதோ வெள்ளையாக தெரியுது ஆகாயத்தில் மரத்தில். அந்த வெள்ளையாக தெரியறது வந்து அந்த சின்ன பொண்ணு பாவம் பேயின்னு நினச்சிட்டா. ஆனால் அது மைக்ரைனோட ஆறான்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரைனில் வந்து லைட் அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ மைக்ரைனோட ஆறா தான், மைக்ரைன் அட்டாக் தான் அவளுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ மைக்ரைன் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டப்போ அப்போ இவன் நார்மலாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ சின்ன வயசில் வர மைக்ரைன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இப்போ நம்ம பெரியவங்க மாதிரி ஒத்த தலைவலி அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கேட்குற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு மாத்திரையிலேருந்து ஆரம்பிப்போம். சின்ன பசங்களுக்கும் அடல்ட்ஸ்க்குமே டிஃபர் ஆகும், எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையும் சேஞ்ச் ஆகும். ஸோ மாத்திரையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நர்வ் பிளாக்ஸ், அதுக்கு அடுத்த லெவல் வந்து மாத்திரை போட்டும் கண்ட்ரோல் ஆகாத பேஷண்ட்ஸ்க்கு தலையில் சில நர்வ்ஸ்லாம் இருக்கும். அந்த நர்வோட நம்ம ட்ரீட்மெண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணோன்னா மைக்ரைன் அட்டாக்ஸ் வந்து கம்மியாயிடுங்க.
0: சரி.
1: இப்போ சைனோசைட்டிஸ் தான் நம்ம முகத்தில் வந்து எலும்புகள் இருக்கும். இப்போ மற்ற இடத்துல இருக்க எலும்பு மாதிரி இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற எலும்புகள் வந்து உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும். அது உள்ளே கொஞ்சம் காற்று இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைனோசைட்டிஸ்னால் அடிக்கடி சளி பிடிச்சாலோ அந்த எலும்பில் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் நீர் சேர்ந்துடும். ஸோ நீர் சேரும் போது இப்போ தலை குளிச்சுட்டு தலை துவட்டாமல் இரத்தில் இருக்கும் போதும் நீர் சேர்றது கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ எங்களுக்கு வந்து தலைவலி இருக்கும், மெயினாக கீழே குடிஞ்சா தலைவலி, கண்ணு கிட்ட கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற தலைவலி. ஸோ இது வந்து சைனசைட்டிஸ் ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம தலை குளிச்சா நல்லா காய வச்சிடணும், அப்புறம் ஆவி பிடிக்கணும். தைலம்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் ஆவி வந்து நல்லா சுவாசித்தோன்னா அந்த மூக்கு கிட்ட இருக்கிற அந்த சைனஸ்லாம் கொஞ்சம் விரிவடைஞ்சு உங்களுக்கு அந்த நீர்லாம் வெளியேற்ற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
0: சரி. இப்போ குறிப்பாக அது இல்லாமல் பார்க்கும்பொழுது இப்போ வயதானவர்களுக்குன்னு வரக்கூடிய வழிகள்லாம் என்ன மாதிரியான வழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போ வயதான நம்ம எலும்பு தேய்மானங்கள்லாம் தான் மோஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எல்லா எலும்பு ஜாயிண்ட்னா எலும்பு மூவ் ஆகிற இடம், அந்த இடத்துல வந்து நம்ம காட்டிலேஜ் இருக்கும், ஜவ்வு மாதிரி அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு சில ஜவ்வு காட்டிலேஜ் அதெல்லாம் இருக்கும், சுரப்பிலாம் இருக்கும். அது வயசாக ஆக அதோட தன்மைலாம் குறைஞ்சி அந்த தேய்மானம் ஆரம்பிச்சிடும். இப்போ மோஸ்ட் ரொம்ப காமனாக பார்க்கறது முட்டி வலி, முட்டி தேய்மானம். ஸோ அதனால அவங்க முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், நடந்தால் வலிக்கும், போக போக அது அட்வான்ஸ் ஆச்சுன்னா முட்டி மடக்கவே முடியாது, அவங்க நடக்கிறதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கடுத்து தோள்பட்ட வலி தேய்மானம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்க்னா முதுகு தண்டு கீழ்வட எலும்பு வந்து டிஸ்க்கு

0: ஆகும், பல்ஜ் ஆகி அந்த நரம்புலாம் ப்ரெஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னொரு என்ன ஒன்று முக்கியமான விஷயம்னா, வயசான காலத்தில் கொஞ்சம் எலும்புலாம் வீக் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ அடிக்கடி வலின்னு சொல்லி நீங்கள் ஊசி மட்டும் போட்டுட்டு மெயினாக ஸ்டீராய்ட்ஸ் நிறைய ஊசி போட்டாங்கன்னா உங்கள் எலும்புலாம் வீக் ஆகிடும். ஸோ சாதாரணமாக வழுக்கி விழுந்தாலே எலும்பு ஃப்ராக்சர் ஆகிற ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ வயசானவங்களாம் எலும்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணும், உங்கள் விட்டமின் டி கால்சியம் லெவல்லாம் செக் பண்ணி எலும்போட ஹெல்த்தும் பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஃப்ராக்சர்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
1: அப்போ பொதுவாக வயசாயிடுச்சுனாலே இப்படி தான் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல மேம், வழியெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை தானா, இல்லை அவங்க சரியான முறையில் அதை மெலன்மை செய்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ வயசானால் நம்ம எலும்பு தேய்மானம் ஆகிற மாதிரி நம்மளோட தசைகளும் வலுவிழந்து போகும். ஸோ தசை வலுவிழந்து போகிறதுனால இப்போ நம்ம நார்மலாக நின்னோன்னா நம்ம உடம்பு வெயிட் வந்து நம்ம தசையும் தாங்கும் எலும்பும் தாங்கும். அவங்க தசை வீக் ஆகும்போது எலும்பில் தான் ஃபுல் வெயிட் வரும், அதனால சீக்கிரமாக தேய்மானம் வரும். ஸோ வயசாகிறவங்களாம் கொஞ்சம் தசையை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ முட்டிக்கு சில எக்ஸசைஸ், கழுத்துக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் தசையெல்லாம் வலுப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே தேய்மானத்தினால வர வலி வந்து குறைவாக இருக்கும்.
1: அதே மாதிரி இப்போ இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களுக்கான இந்த வலி மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இந்த வலி மேலாண்மையோட பங்கு அப்படிங்கிறது என்ன, அவங்க என்னென்ன விஷயத்தில் கவனத்தோடு இருந்தாங்கன்னா ஒரு முழுமையான சிகிச்சை அவங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: புற்றுநோயின்னு பார்க்கும்போதே வலி தான் மெயின் அறிகுறியாக இருக்கும். பேஷண்ட் வரும்போதே ஃபஸ்ட் வலின்தான் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கே முதல் அறிகுறியாக இருக்கும். இது புற்றுநோயில் ஏன் வலி வருதுன்னா, புற்றுநோய் செல்லாம் நம்ம நார்மல் செல்லை விட ரொம்ப வேகமாக உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகி பெருக்கம் ஆகும்போது அது தேவையான ரத்த ஓட்டம் வந்து அந்த அதிக செல்ல அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. அதனால அந்த ஆக்சிஜன்லாம் கம்மியாகி அவங்களுக்கு வலி வரும். அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால வலி வந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வலி வந்து அறிகுறியாக இருக்கும். இப்போ புற்றுநோய் வலி வந்து ஆரம்பத்துலேயும் வரலாம், அந்த என்ன புற்றுநோய்னு கண்டுபிடிக்கும் போது வரலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் வரலாம். நம்ம ரேடியேஷன், கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போதும் சில காரணங்கள்னால அந்த நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகிறதுனாலையோ மற்றும் சில காரணங்கள்னால வலி வரலாம். இன்னொன்று, கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சும் சில பேருக்கு சில வருஷங்களுக்கு அப்புறம் கூட வலி இருக்கலாம். இன்னும் சில பேஷண்ட்ஸ்க்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்க புற்றுநோய் கொஞ்சம் வளருது, கட்டி அதிகமாகுதுன்னா அப்போ ரொம்ப தீவிரமான வலியோடு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு மேலேயும் நம்ம வலி நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம க்யூர் பண்ண முடியும். இப்போ நிறைய கேன்சருக்கு ஃபுல் கம்ப்ளீட் க்யூரே வந்துடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை. கேன்சர் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம்னா முழுமையாகவே குணப்படுத்தலாம். ஆனால் சில பேர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது நம்ம ரொம்ப முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் வலிக்கு உடைய நிறைய சிகிச்சைகள் இருக்குது, மாத்திரை ஊசி, அது இல்லாமல் நர்வ் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மேலே பேங்க்ரியாஸ் கேன்சர், வயிற்று இடத்துல கேன்சர், கல்லீரல் கேன்சர்னா சீலியாக் பிளெக்ஸஸ் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நரம்பெல்லாம் ஒரு இடத்துல வரும் முதுகு தண்டுக்கிட்டு. ஸோ அந்த நரம்பை நம்ம எக்ஸ்ரேயில் பார்த்து அல்ட்ராசவுண்டில் பார்த்து அந்த நரம்பில் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கும்போது அந்த கேன்சர்னால வர வலி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல கேன்சருக்கும் அந்த மெயினான நரம்பெல்லாம் எங்கே போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அங்கே அட்லீஸ்ட் வலி இல்லாமல் இருப்பாங்க.
1: சரிங்க, 70 வயதுக்கு மேலே முட்டி வலி அப்படின்றாரு, அது மாதிரி இருக்கவங்க என்ன செய்யலாம் டாக்டர், என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் உங்களுக்கு தேவைப்படும்?
0: இப்போ முட்டி வலின்னு கேட்டோடனே தேய்மானம் தான் முதல்ல எல்லாருக்கும் தோணும். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ தேய்மானம்னு தான் இருந்தாலும் தேய்மானத்தை எல்லாருக்கும் இருக்கும். இதுக்கு வேறு எதாவது அடிப்பட்டதா, வயல் வளப்பில் வேலை செய்யும் போது கால் கொஞ்சம் திருப்பிக்கிட்டா இந்த லிகமெண்ட் இன்ஜுரிலாம் ஜவ்வு டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை முட்டியில் ஏதாவது நீர் சேர்ந்துருக்கலாம். ஸோ முட்டி வலின்றது அது ஒரு அறிகுறி, ஆனால் அது வந்து வலிக்கான காரணம் என்ன நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டை நேரில் செக் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளட் டெஸ்ட்டோ ஸ்கேன்லாம் பண்ணி தான் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கான வலியை நம்ம கண்டிப்பாக குணப்படுத்திடலாம்.
1: சரி,
0: தேய்மானம் சம்மந்தப்பட்ட வலினா நம்ம வேலை செய்ய செய்ய அதிகமாகும். இன்னொரு வலி இருக்குது இன்ஃப்ளமேட்ரின்னு. இன்ஃப்ளமேட்ரினா இப்போ முடக்குவாதம், நரம்பு சம்மந்தப்பட்டமான வலிலாம் ரெஸ்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ தூங்கி எழுந்தோடனே வலி இருக்கும், இல்லை நைட் தூங்கும் போது வலி இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தேய்மானோட சான்ஸ் கம்மி, ஆனால் அந்த நரம்பு எங்கேயாவது அமங்குதா இல்லை அந்த தசை சம்மந்தமான வலியான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா சில தசை வந்து தோள்பட்டையிலேருந்து நம்ம கையை ஜாயின் பண்ண ஒரு 5-6 சதைகள் இருக்குது, சின்ன சின்ன சதைகள், நம்ம ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவோம். அதில் வந்து இப்போ ரொம்ப வெயிட் தூக்குறவங்க, கடினமான வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த தசை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த தோள்பட்டை வலி வந்து ரெஸ்டில் இருக்கும் போது அதிகமாக இருக்கும். அவங்க கை தூக்கும் போது வலி, அந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ பொதுவாக இந்த கிக் ஒர்க்கர்ஸ் நிறையா வந்துட்டாங்க, நிறையா

0: விஷயங்கள், ஆன்லைன் டெலிவரி இது மாதிரி பண்ணும்பொழுது, அது இல்லாமல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இவங்கெல்லாம் பொதுவாக அந்த டூ வீலர் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமானதாக இருக்குது. அவங்க தொழில் சார்ந்து செய்கிறாங்க, ரொம்ப நேரம் அது ஓட்டும்போது அதனால் அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வருது. முதுகு சார்ந்த பிரச்சனைகள், எலும்புகளில் பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள், வலி இது மாதிரி வருது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நிவாரணம் இருக்குது, அவங்க என்னென்ன விஷயத்த ப்ரிகாஷனாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை ஓரளவுக்கு சமாளிக்கலாம், வராமல் சமாளிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
1: இப்போ ரொம்ப நேரம் டூ வீலர் ஓட்டுறதே ஒரு ரிஸ்க் தாங்க. நம்ம டிஸ்க் ப்ராப்ளம்லாம், இப்போ முதுகில் கீழ் முதுகு டிஸ்க் பிரச்சனைக்கெலாம் டூ வீலர் ஓட்டும் போதுனா டிஸ்க் தூக்கி தூக்கி போடும் போது நம்ம டிஸ்கில் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ரொம்ப தூரம் ஒரு என்ன ஒரு 4-20 கிலோமீட்டருக்கு மேலே டூ வீலர் ஓட்டுறீங்கனாலே உங்களுக்கு டிஸ்க் சம்மந்தமான ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வேலையே அதான்னு பண்ணும்போது நம்ம அவங்கள கொஞ்சம் பொறுமையாக போக சொல்லணும், தூக்கி போடுற மாதிரி மீடம் பல்லெல்லாம் பார்த்து பொறுமையாக போக சொல்லணும். இன்னொன்று பேக் ஸ்ட்ரென்த், முதுகுக்காக தசையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கணும் அவங்க. அப்புறம் வெயிட் தூக்கும் போதும் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக தூக்கணும், நம்ம பலுவாலாம் தூக்காமல் முட்டி மடக்கி கீழே தூக்குற மாதிரி இருந்தால் டிஸ்கில் வர பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும்.
0: பொதுவாக மேம் இப்போ இந்த வலி வருது, வர்றதுக்கான நிவாரணங்கள் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இதில் வந்து இப்போ இருக்கிற நமக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சிகிச்சை முறைகளில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, நவீனமான சிகிச்சைகள்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வீட்லேயே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: வலினால் நம்ம போய் இடுப்பில் ஊசி போட்டோ அந்த மாதிரி ஊசி போட்டுட்டு வந்துடுறது தான் வலி மருத்துவம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ மெயினாக வலி மருத்துவமோட மெயின் கோல் என்ன, எங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னா வலி எதனால் வருது அது கண்டறிஞ்சு அதுக்கு வைத்தியம் பண்ணுறது தான் குறிக்கோள். இப்போ வலி நிவர்த்தி செய்கிறது வந்து அந்த அறிகுறியை சரி பண்ணுறது, ஆனால் வலி வர காரணத்தை கண்டறிகிறது தான் இதில் மெயின் குறிக்கோளாக இருக்கும். காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கு வைத்தியம் செஞ்சு திருப்பி அந்த வலி வராமல் இருக்கணும். இப்போ நம்ம திருக்குறளில் ஒன்று இருக்குது, நோய் நாடி நோய் முதல் நாடி அதே நாடி தணிக்க செயல். அந்த மாதிரி நம்ம என்ன காரணத்தினால வருது அந்த காரணம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது தான் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்னா, சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கும் போது நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது சில டெஸ்ட்லாம் இருக்கும், இந்த டெஸ்ட்லாம் கிளினிக்கல் டெஸ்ட், சில டெஸ்ட்லாம் வச்சு இங்கே வலி இருக்கான்னு பார்த்து இதனால் வலி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு நமக்கு ஸ்கேன் எக்ஸ்ரே மாதிரி தேவைப்படலாம். இன்னும் சில பேருக்கு நம்ம டயக்னாஸ்டிக் பிளாக்குன்னு சொல்லுவோம், இப்போ இதனால் வலி இருக்கும் அந்த ஸ்கேனில் தெரியாது எதுலையுமே தெரியாது, ஆனால் நம்ம வந்து அந்த நரம்புக்கிட்ட ஒரு டெம்பரரியாக மருத்து போகிற ஊசி போட்டு அவங்களுக்கு வலி குறையதான்னு பார்ப்போம். குறைஞ்சதுன்னா அதனால தான் வலி இருக்குது, அது மாதிரி டயக்னாஸ்டிக் பிளாக்குன்னு போடலாம். இதெல்லாம் போட்டு வரவங்களுக்கு வலி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வலி எதனால், இப்போ டிஸ்க்கு பிரச்சனைனா டிஸ்க்குனால அந்த நரம்பு ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அங்கே மருந்து டெபாசிட் பண்ணி அந்த அழுத்தம் குறையிற மாதிரி மருந்து இருக்குது. இன்னும் சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, இப்போ நம்ம டிஸ்க்குள்ளே போய் அதுக்குள்ளே சில ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இப்போ நம்ம முதுகு தண்டு வடை எலும்புலாம் தேய்மான ஆகிடும், சில வயசானவங்களுக்குலாம் பார்த்தா அந்த எலும்பு தேய்மான ஆகி ஒன்று கொண்டு வராசிட்டு உட்காந்தாலே வலி, இந்த இடுப்பில் வலி, அந்த உட்காந்தா வலி வலியில் அந்த தேய்மானத்தினால வர வலி. ஸோ அதுக்கு நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணோன்னா அந்த நரம்பு அந்த தேய்மானம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அந்த தேய்மானத்துக்கு வைத்தியம் பண்ண முடியாது, ஆனால் வலியை குறைக்கிறதுக்கு நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தோன்னா அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் வலி கண்டக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். இது இல்லாமல் ரீஜென்ரேட்டிவ் தெரப்பின்னு இருக்குது. ரீஜென்ரேட்டிவ் தெரப்பினா நம்ம தசைகளில் இருக்கிற டேமேஜை வந்து நம்ம ரத்தத்தாலே சரி பண்ணுறது. ஸோ நம்ம ரத்தத்தையே எடுத்து அதில் இருக்கிற பிளேட்லெட்ன்ற அணுக்களை தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம எங்கே அந்த தசை டேமேஜ் ஆகிருக்கும் அங்கே கொடுத்தோன்னா அந்த தசை வந்து திருப்பி வளர்ந்து சரியாகிறதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து, இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லார்ட்டையும் இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு வகையில் பெயினுக்கு காரணமாக இருக்குதுன்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி சரியான முறையில் மேனேஜ் பண்ணுறது, போத் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஸோ பெயின்லேயே டோட்டல் பெயின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டோட்டல் பெயின்னா பெயின் வந்து ஒரு உடம்பு ரீதியான ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் மன ரீதியான நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை ரீதியான வலியும் இருக்குது. ஸோ அந்த பெயின் ஸ்ட்ரெஸ்னால எதனால் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ண நம்ம அவங்க மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணும், அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து எதனால் வலி வருது, சில விஷயம் யோசிச்சா வலி வரும்னா அது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு இருக்குது. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா இப்போ ஒரு விஷயம் நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அதை மாற்றுறது. இப்போ ஒரு விஷயம் எடுத்தால் நமக்கு வலி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நம்ம அந்த விஷயத்துக்கான ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ அந்த மைண்ட் லெவல்லையும் ஒர்க் பண்ணும் போது நம்ம டோட்டல் பெயின்ன்றத வலியை வந்து முழுமையாக நம்ம அட்ரஸ் பண்ணி கம்மி பண்ணலாம்.
0: சரிங்க மேம், இப்போ பொதுவாக இப்போ இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வலி நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் வருமுன் தவிர்க்கிறதுக்கு நம்ம குறிப்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், குறிப்பாக உணவாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சியாக இருக்கட்டும், இது ஒரு நம்ம ஏன்னா

0: இது வந்து ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு நம்ம நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது சரி பண்ண முடியும்னு தோணல. இது வந்து ஒரு ஓவராலாக நம்ம எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறது மூலமாக தான் இது வந்து நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்றப்போ, இந்த உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை இந்த வாழ்வியல் ஸ்டைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா இதை சரியான முறையில் மேலாண்மை பண்ணலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: உணவு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக காய்கறிகள், கால்சியம், ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டா தான் நம்ம தசைகள்லாம் வலுவாக இருக்கும். கால்சியம், விட்டமின் டிலாம் நம்ம எலும்புக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கால்சியம், விட்டமின் டி மெயினாக நமக்கு கொஞ்சம் சூரியனோட வெளிச்சம், அந்த எக்ஸ்போஷர் இருந்தால் விட்டமின் டி வரும். இப்போ அதெல்லாம் நமக்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம சூரியன் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 hour, கொஞ்சம் வயசானவங்களோ காலைல ஒரு 7 மணி மாதிரி ஒரு வெயில் படுற மாதிரி உட்காரணும், இல்லை அந்த இடத்துல வாக்கிங் பண்ணணும். இன்னொன்று, நம்ம லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் டெஸ்க் ஜாப், கம்ப்யூட்டர் ஜாப் அப்படின்னு இருக்கிறதுனால மசில்ஸ் நார்மலாக இருக்கிற தசையில் இருக்க பவர்லாம் கம்மியாகிட்டே போகுது இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போது. ஸோ அவங்களாம் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 3 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணும். டோட்டலாக ஒரு வாரத்தில் அவங்க 3 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுன்றது WHO, உலக சுகாதார மையமே அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி 3 hours ஆகுது நீங்கள் ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கவங்களும் கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா நம்ம டிஸ்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 1 மணி நேரத்துக்கு கூட எழுந்து ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு கீழே குனிஞ்சிட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நம்ம இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கை தரத்தினால வர வழிகள்லாம் கொஞ்சம் தடுக்கலாம்.
0: சரி மேம், அதாவது இந்த வலி மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறப்பல பல காரணங்களால் அது வரலாம். நோயின் காரணமாக, நோயின் தீவிரத்தின் காரணமாக வரலாம், இல்லை வாழ்வியல் முறைகள்னால வரலாம், இல்லை நீங்கள் சொன்னப்பல ஜெனடிக்னால ரீசனால் வரலாம், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்னால வரலாம். இது மாதிரி இருக்கும்பொழுது இதற்கான என்ன மாதிரியான வழிகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, நம்மளோட வாழ்க்கை முறையில் உணவில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், இப்போ என்ன முன்னேற்றம் இருக்குன்ற நிறைய நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ மலர். இதுவரை நேரலையில் இணைந்திருந்தார் வலி நிவாரண நிபுணர் பிரசன்னவாணி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்களின் கவனத்திற்கு, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனைகள் மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற

0: தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.

0: இலர்
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி

0: 12:56 நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்பு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: நிறைய வேலை கிடக்குது. இந்த பையன் வேற காலேஜ் கூப்பிட்டு இருக்கான். இந்த மாட்டை கண்ணெல்லாம் யாரு பாக்குறதுனே ஒண்ணும் புரியல.
3: என்னென்ன காலையில ஒரே புலம்பலா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்?
2: ஆமாமா, இந்த காலேஜ்ல ஏதோ பங்கா இந்த பையன் வேற கூப்பிடுறான், அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன்.
3: அப்படியா, சரிண்ணே சரிண்ணே. அண்ணி எங்க போனாங்க? ஆளையே காணோம். கொல்லையில எதுவும் வேலை பாக்குறாங்களா என்ன?
2: இல்லம்மா, எங்கேயோ மார்க்கெட்டு வர போயிட்டு வரேன்னு சொன்னான்.
3: சரிண்ணே சரிண்ணே, நான் கூட மார்க்கெட்டுக்கு தான் போகணும். நீங்களும் காலேஜ் போகணும்னு சொன்னீங்களே, வாங்க அப்படியே நாமளும் பஸ்ல ஏறி போயிடுவோம்.
2: சரிம்மா, பாத்து வா. வண்டிங்கள மேலேயே விட்டுருவாங்க போல இருக்குது பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ள.
3: என்னென்ன காது பிஞ்சிடும் போல இருக்கு, இப்படி ஹாரன் அடிக்கிறாங்க பா, கேட்கவே ஒரே கடுப்பா இருக்குனே.
2: ஆமாம் தங்கச்சி, எதையுமே ஒரு அளவு தானே. சாப்பாட்டுல எப்படி உப்பு ஒரு அளவு மாதிரி நம்ம காதுக்கும் ஓரளவுக்கு கேட்கற திறன் தான் இருக்குது. எப்படினாலும் ஹாரன் அடிச்சா நம்ம காது செவி பிஞ்சிராதா?
3: என்னென்ன சொல்ல வர, இந்த மாதிரி எல்லாம் கூட விஷயம் இருக்கு.
2: ஆமா தங்கச்சி, ஒலியும் டெசிபிள்ங்கிற அளவுல அளக்குறாங்களாம். நம்ம காது 20 டெசிபிள்ல இருந்து 70 டெசிபிள் வரைதான் காது கேக்குமா. அதுக்கு மேல போனா நம்ம காது பாதிப்படைஞ்சிருமா. நம்ம காது கேட்கக்கூடிய நரம்புகள்லாம் பாதிப்பாயி முழுசா காதே கேட்காதுன்னு சொல்றாங்கம்மா.
3: என்னென்ன சொல்ற, இவ்ளோ விஷயம் இருக்கா? சரிண்ண, இந்த ஒலி பாதிப்பு எங்க இருந்து வருது?
2: சரியா கேட்ட. இந்த ஒலி பாதிப்பு வாகனங்க, ஒலிப்பெருக்கிங்க, தொழிற்சாலையில இருந்து வர சத்தம், ரயில் நிலையங்கள்ல இருந்து வர சத்தங்க, கல்குவாரிகள் போன்ற இடத்துல இருக்கக்கூடிய சத்தங்களால இந்த மாதிரி ஒலி மாசுபாடு ஏற்படுதுமா?
3: அப்படியா, சரிண்ண சரிண்ண. இந்த ஒலி மாசுபாடுனால என்ன தீமையெல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல.
2: இந்த ஒலி மாசுபாட்டால நம்மளுடைய குறிப்பா நம்ம மனநிலை வந்து பாதிக்கப்படுது. இதனால நமக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் போது இதயங்கள்லாம் பாதிக்கப்படுது. இதயம் பாதிப்படையும் போது மாரடைப்பு கூட வர செய்யுதுமா? இதனால அதுவும் இல்லாம கற்பிணிகள் வந்து இந்த மாதிரி ஒடி அளவு கேட்ட உடனே கற்பிணிகளும் பாதிக்கப்படுறாங்க.
3: என்னென்ன சொல்றீங்க, இந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்குதா? சரிண்ணே, இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகள்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு அது கொஞ்சம் சொல்றீங்களா?
2: இந்த மாதிரி ஒலி மாசுபாடுகளை நாம தடுக்கிறதுக்கு முதல்ல வாகனங்கள்ல வந்து காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்தணும். ஏர் ஆர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காற்று ஒலிப்பான்களை பயன்படுத்தணும். மனித குடியிருப்புகளை வந்து இந்த ரயில் நிலையம், தொழிற்சாலை அதுக்கு அருகாமையில, அதாவது ரொம்ப தூரத்துல நம்ம கட்டிக்கணும். அப்புறமா நெடுஞ்சாலை வாகனங்களை வந்து புறவழிச்சாலைகள் வழியாக திருப்பி விட்டோம்னா அதிக ஒலி மாசுபாடு ஏற்படாம இருக்கும். அதிக சத்தத்தை உருவாக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு ஒலி தடுப்பு அறைகள் வந்து அமைக்கணும். கல்வி நிறுவனங்க, மருத்துவமனைய மற்றும் முக்கியமான அலுவலகங்களுக்கு அமைதி மண்டலத்தை உருவாக்கணும். தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து காது மாப்ஸ், பருத்தி விளக்குகள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சோம்னா நம்ம ஒலி மாசுபாட்டிலிருந்து விலகி நமக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கலாம் தங்கச்சி.
3: அண்ணே, ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணே. ஒலி எப்படி மாசுபடுது, அதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே.
2: நான் சொல்றது இருக்கட்டுமா, நீயும் உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விழிப்புணர்வை நீங்க சொல்லணும். இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி இடத்துங்கள்ல நாம அமைதியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நீ ஏற்படுத்தணுமா? அத முதல்ல ஒவ்வொருத்தரும் நாம எடுத்துக்கிட்டோமா இந்த சமுதாயமே நல்லா இருக்கும். உன்னை நீ சரி செய்துகொள், உலகம் தானாக சரியாகிவிடும் அப்படிங்கிற பன்மொழிக்கு ஏற்ப நாம ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுமா?
3: கண்டிப்பா. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இத சொல்ல போறேன், நானும் ஃபாலோ பண்ண போறேன்னு. சரிண்ணே, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, போயிட்டு வரேன்.
2: நானும் போய் இந்த காலேஜ்ல இந்த பையன் என்ன ப்ரோக்ராம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நானும் வீட்டுக்கு வரமா. இந்த மாடு கண்ணுங்களா நானும் பாக்கணும்.
3: சரிண்ணே சரிண்ணே.
1: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: நேரம் 1:02. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

அனில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுக

0: வணக்கம். அனில் பாஸ்தா.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நேர்லே யதார்த்தமாய் கடிதம் எழுதிவிட்டு எதிர்பாராத விதமாய் தங்களின் பாடலை கேட்கும் நேரம் இது. நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வைகாசி பொறந்தாட்சி என்ற திரைப்படத்திலிருந்து நாகலாபுரம் அனிதா. பாடலுக்கு இசை தேவா, பாடல் வரிகள் வாலி. பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா. நேயர் கேட்ட பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
4: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
2: डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேட்டூர் ஐயம்புதூர் பகுதியிலிருந்து ரா கவிதா. மௌனமொழி பேசும் பண்பலைக்கு வணக்கம் என்று இவர் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இவர் கேட்டிருக்கும் பாடல் சந்திரமுகி என்ற திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நேரம் என தொடங்கும் பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
3: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நேர்லே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: நேர்லே நிலையத்தில் நேரம் 1:26. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம்.
1: அனில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
0: நேர்லே காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கேப்டன் என்ற திரைப்படத்திலிருந்து கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் இவர் கேட்டிருக்கும் பாடல் கேப்டன் என்ற படத்திலிருந்து கண்ணில் ஆடும் ரோஜா என்ற பாடல். இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் பாலக்கோடு பகுதியிலிருந்து அன்பு. இவர் கேட்டிருக்கும் பாடல் கிரகப்பிரவேசம் என்ற திரைப்படத்திலிருந்து எங்க வீட்டு ராணிக்கு என தொடங்கும் பாடல்.

Don't go.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். ஆம் நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். மண் என்பது சொத்து அல்ல, திருப்பித் தர வேண்டிய கடன். பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. வெளிச்சம் என்ற திரைப்படத்திலிருந்து துள்ளி துள்ளி போகும் பெண்ணே என தொடங்கும் பாடல். இப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பழைய தருமபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசண்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: அந்நிலே இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். பங்கேற்கிற நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள். இன்று 7:25 வயல்வெளி, கரையேற்றும் காடை வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் அனுபவம், ஈரோடு தொப்பபாளையம் பி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்லே நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
3: நேர்களை நிலையத்தில் நேரம் 1:44. நேயர்கள் கேட்டு நாம் இப்போது ரசித்தது
4: அனில் பாஸ்தாவின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள்

0: நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த

0: ஆண்டு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படிப்படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான

0: எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து மனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் மதியம் 1:55. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி, ஊத்து மற்றும் நாளுமுக்கு பகுதியிலும், கன்னியாகுமரி, பூதப்பாண்டி பகுதியிலும் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி, காக்காச்சி, மாஞ்சோலை, ராமநாதபுரம், காரடர்ந்தகுடி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, பூத்தன் அணை ஆகிய பகுதிகளிலும், ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், நடுவட்டம், குந்தபாளம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் மதுரை நகரத்தில் 23.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 12 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்

0: ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
1: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா குளுகுளுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். இன்று மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: அண்ணே, கந்தசாமி அண்ணே.
2: அடடே முத்துலட்சுமி, வா வா. ரொம்ப நாள் கழிச்சு வீடு தேடி வந்திருக்க. விஷயம் என்னவோ?
1: ஏண்ணா, விஷயம் இருந்தாதான் தேடி வரணுமா என்ன? இந்தாங்கண்ணே ஸ்வீட்டு.
2: எதுக்கு ஸ்வீட் எல்லாம், என்ன விசேஷம்?
1: அண்ணே, ஓ மருமக புள்ள பிளஸ் டூல பாஸ் பண்ணதோட ஸ்கூல்லயே டாப் மார்க் வாங்கியிருக்கால. அது மட்டும் இல்லாம நம்ம வய பக்கம் ஒரு 3 ஏக்கர் விலைக்கு வந்துச்சு. ஐயா, அதோ உங்க புண்ணியத்துல அந்த 3 ஏக்கரையும் வாங்கிட்டல.
2: ஓஹோ, அதுக்குதான்.

0: சீட்டா? நல்ல விஷயம் தான் முத்துலட்சுமி, ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி சொத்து சேர்த்துட்டோம்னு சும்மா இருந்துட முடியாது.
1: என்ன நீங்க, எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளைங்க? அடுத்த வர வம்சமே நிம்மதியா இருக்கும்ல? நீங்க என்னமோ புதிரி போட்டு பேசுற மாதிரி இருக்க.
0: முத்துலட்சுமி, பிறக்கும் போது எதையாவது கொண்டு வர்றோமா?
1: இல்லையே.
0: போகும்போது எதையாவது கொண்டு போறோமா?
1: இல்லையே.
0: அப்ப நாம வாங்குற சொத்தும் திருப்பி தரக்கூடிய கடன்
1: தான். கந்தசாமி என்ன, புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்குனே. நான் ஏதோ 3 ஏக்கர் வாங்கினா இன்னும் நிறைய பல பயிர்களை சாகுபடி செஞ்சு லாபம் எடுத்த மாதிரி இருக்கும், காசு பணம் ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சா பயமுறுத்துறியம்மா.
0: தங்கச்சி, ஒன்னும் நான் பயமுறுத்தல. பயிர் சாகுபடி பண்ணணும்னு நிலம் வாங்கியாச்சு.
1: ஆமா,
0: அந்த நிலம் மண்ணுதான், ஆனா அது நமக்கு தாய் மாதிரி.
1: ஆமாண்ணே, விவசாயிங்க எல்லாருக்குமே மண்ணு தானே தாய்.
0: அந்த மண்ணு தரமானதா, சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சிட்டியா?
1: இல்லண்ணே, ஆனா ஏதோ எனக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல, அத சொல்லிடுங்களேன்.
0: தங்கச்சிக்கு சொல்லாம இருப்போமா? சமீபத்துல நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவங்கள சந்திச்சு பேசுனேன். அப்ப
2: இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொத்து சேர்க்கணும் அப்படின்னு. எதற்காக சொத்து சேர்க்கணும், அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும் பிற்காலத்துல அப்படிங்கறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே போக மாட்டோம். சொத்துங்கிறது ஒரு இடம், அது இத்தனை ஏக்கர் இத்தனை சென்ட் அப்படின்னு. இன்னைக்கு சென்ட்டே வந்து லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மண் வளமான மண்ணா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட வகை என்ன, அதோட கலர் என்ன, அதோட தரம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம அந்த மண் வளமான மண்ணா இல்லையானே தெரியாம நம்ம சொத்து சேர்த்துட்டே இருக்கோம்.
3: சிறப்பு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வளமான மண்ணுலதான் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னா கூட, அது எப்படி நான் வளமான மண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்குன்றாங்க, உருவம் இருக்குன்றாங்க, எப்படி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுங்க.
2: தரமான மண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் எங்களோட மண்ணியல் ஆய்வாளர்களோட வேலையே. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் விவசாயம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் நல்ல வருமானம் வருது, ஒரு சில விவசாயிகளுக்கு வருமானம் வரமாட்டேங்குது. சோ அதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க செலவு கம்மியா செஞ்சீங்க அதனால உங்களுக்கு விளைச்சல் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்ல. மண்ணோட தரம் மிக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கறது தான் உண்மை. சொத்துன்ற பேர்ல ஒரு பத்திரம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, மண் வள அட்டை கொடுக்க போறோம். சோ அந்த மண் வள அட்டைய, மண்ணை பரிசோதிச்சு அந்த மண் வள அட்டைய குடுக்கிறது தான் எங்களோட வேலை. சோ அந்த மண் பரிசோதனை மிக மிக அவசியம். முதல்ல 2 ஆண்டுக்கு 1 முறை 3 ஆண்டுக்கு 1 முறை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும், முக்கியமாக கோடை காலங்கள்ல, முக்கியமாக பயிர் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடணும்.
3: அதாவது ஒரு வளமான மண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண் பரிசோதனை அவசியம். அதை அழகா சொல்லிருக்காங்க. மண் பரிசோதனையில என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆலோசனைகள் தருவீங்க?
2: நம்ம எப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த சத்துக்கள் குறைஞ்சா நம்ம என்னென்ன விட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லுவோம். அதே மாதிரி உணவுலயே நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கறது தான் டாக்டர் தருவாங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கார அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய pHEC, அது மட்டும் இல்லாம அங்கக கரிம அளவு, ஆங்கிலத்துல ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அதுதான் மண்ணோட உயிரே. சோ அதோட அளவு, அது மட்டும் இல்லாம எப்படி மனிதர்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ, அதே மாதிரி 17 வகையான ஊட்டச்சத்து மண்ணிற்கு ரொம்ப அவசியம். ஆனா இன்னைக்கு மண் பரிசோதனை செய்யக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட லபோரட்டரியில எல்லாமே பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சொல்லுவாங்க. அதுல பேரூட்டச்சத்துக்கள்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்கள்ல ஜிங்க், காப்பர், மேங்கனீஸ், அயன் சொல்லக்கூடிய இந்த எல்லா சத்துக்கள் நிறைந்த அட்டைய எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவாங்க.
3: சரிங்க, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருவீங்க. அதாவது

0: 17 ஊட்டச்சத்துக்களில் ஏதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ என் பயிருக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆலோசனை வழங்குவோம்
1: சார்? இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மண் பரிசோதனை செய்யக்கூடிய இடங்களா நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சியில மட்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குமுளூர்ல இருக்கு, அடுத்து திருச்சியில நாவலூர் குட்டப்பட்டில இருக்கு. சோ இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு பரிசோதனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேளாண்மை அங்காடி இருக்கிற இடம் திருச்சியிலேயே இருக்கு. சோ அங்க நீங்க மண் பரிசோதனைக்குன்னே தனியா ஒரு நிலையம் இருக்கு, அங்க தாராளமா நீங்க கொடுக்கலாம், அங்கேயும் பரிசோதனை பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் அறிவியல் நிலையம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க மண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். இந்த மண் பரிசோதனை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம் எடுத்துப்பாங்க. ஒரு வாரம் டைம்லயே உங்களோட அலைபேசிக்கு மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க நேரடியா வந்தா உங்களுக்கான கார்டும் தருவாங்க. அந்த கார்ட்லயே நான் சொன்ன மாதிரி பிஹெச்சோட அளவு என்ன, ஈசியோட அளவு என்ன, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நுண்ணூட்டச்சத்துக்களோட அளவு என்ன, நெக்ஸ்ட் கால்சியமோட அளவு என்ன, சோடியமோட அளவு என்ன, உப்பு, அந்த உப்புத்தன்மை நம்மளோடதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா அளவும் எவ்வளவு இருக்கணும், அதிகமா இருந்தா எவ்வளோ, கம்மியா இருந்தா எவ்வளோ, நம்மளோட மத்திய அளவு இருந்தா என்ன அப்படிங்கறதுக்கான எல்லா குறியீடுகளும் அந்த அட்டையில இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அட்டையில நீங்க அடுத்து என்ன பயிர் செய்யலாம், அப்படி இல்ல நீங்க மண் மாதிரி கொடுக்கறப்பவே நீங்க என்ன பயிர் செய்ய இருக்கீங்க, அந்த பயிர் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முன்னாடியே கேட்டுட்டீங்கன்னா அதுக்கான ஆலோசனைகளும் அந்த அட்டையிலேயே பதிவு செய்து தரப்படும்.
0: விவசாயிகள் பொதுவா பின்பற்றது மண் பரிசோதனை செய்யறாங்களோ இல்லையோ, ஊர்ல வந்து கரம்படிக்கிறேங்கிற பேர்ல மண்ணெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
1: சரி, இன்னைக்கு எல்லாத்திலையும் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட, தென் மெருகூட்டப்பட்ட, செறிவூட்டப்பட்ட அப்படின்னு வேற வேற ஆங்கில வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன், ப்ரீடிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ மண்ணிலையும் அப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னா, அதை தான் நம்ம முன்னோர்கள் வேற இடத்துல, அதாவது நம்ம குளம் குட்டை அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம மண்ணோட கலந்து அதோட தரத்தை உயர்த்துறாங்க. அந்த தரம் உயர்த்துறது அப்படிங்கிறது என்னன்னா, சத்துக்கள், அதாவது பேரூட்டச்சத்துக்கள், இடைநிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், கார அமிலத்தன்மையை சரி செய்வதற்காக, அடுத்து மணல் பாங்கான, ஸோ களிமண் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பயிரால நல்ல ஒரு விளைச்சலை தர முடியாது. இதே மணல் பாங்கான நம்மளால பிரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாம இந்த மண்களை ஒன்றாக ஆக்குவதில் இந்த டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இந்த நேரத்துல செய்யறது மிக மிக உசிதமான செயலா இருக்கும்.
0: அதாவது கரம்ப மட்டும் அடிக்காம நிறைய பேர் வந்து வருஷ வருஷம் தானிய பயிர்களை கொஞ்சம் உண்டு, எண்ணெய் வித்துக்கள்ல கொஞ்சம் உண்டு, இதெல்லாம் போட்டு வளர்த்து மண்ணை வளப்படுத்துறேன்பாங்க. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கு பயனுள்ளதா இருக்கும்
1: என்ன அப்படின்னா, எல்லாத்தாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாத்தாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களால இதை நம்ம செய்ய முடியும், வெளியிலேருந்து மண் எடுத்துட்டு வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான காஸ்ட், ஜேசிபி காஸ்டா இருக்கட்டும், லாரியோட காஸ்டா இருக்கட்டும், எல்லாமே அதிகம். இதே என்கிட்ட ஒரு 50 சென்ட் தான் இருக்கு, 1 ஏக்கர் தான் இருக்கு, நான் அதை வைத்து தான் என்னோட அந்த ஒரு வருடத்துக்கான செலவையே மீட் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் கிட்ட நம்மளால இதை சொல்ல முடியாது. ஆனா அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். ஸோ பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடுறதுனால நமக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிக அளவுல கிடைக்கும். ஸோ அதுக்கு மாற்றாதான் நம்ம இன்னைக்கு யூரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். யூரியா பயன்படுத்துறதுனால எவ்வளோ கெடுதல்னு நமக்கு தெரிந்தால் கூட அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாம போயிடுறதுக்கான காரணம், இந்த காலத்துல கோடை காலத்துல அறுவடை செய்ததுக்கு அப்புறம் நம்ம மண் பராமரிப்பை கவனிக்காததுனால. அதுல நம்ம பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். அதுல முக்கியமா நம்ம டெஞ்சா சன்னெம்ப் இதெல்லாம் போறப்ப நம்ம மடக்கி உழுது நம்ம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து மட்டும்தான் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல இருந்து நீங்க ஒரு வருமானம் ஈட்டலாம். ஏன்னா அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுல எந்த விதமான பயிரும் நம்ம செய்ய போறது இல்லை. ஸோ அதனால உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்னு சொல்லுவோம், வேளாண்மை உதவி அலுவலர், வேளாண்மை அலுவலர், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க சீட் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் அப்படி

0: சொல்லலாம். சீடுங்கிறது விதை, அதாவது நெல்லுக்கு மட்டும்தான் விதை வந்து நம்ம பண்ணி தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பசுந்தாள் உரங்களுக்கும் நீங்க விதை உற்பத்தி செய்து தரலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கிலோ விதை 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது. இன்னமும் ரேட்டு ஏறலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு யுக்திகள் தெரியாம இது நமக்கு மட்டும் பயன்படாது, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், விதைகளை எடுத்து நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்தாவே நமக்கு 2 வருமானம் ஆகும். நம்மளோட மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும், நமக்கான வருமானமும் ஈட்ட முடியும்.
1: சோ அப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரத்தை வளர்த்து அந்த விதையை விற்பனை செஞ்சிருங்க அப்படிங்கறதுதான் சிவரஞ்சனி அம்மா சொல்லியிருக்காங்க. சிறப்புமா இந்த பசுந்தாள் உரங்களை வந்து மடிச்சு உழுவுறதுனால நைட்ரஜன் மட்டும் கிடைக்காது, வேற சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற போக்குல சொல்லிட்டு யூரியாவை நம்ம அதனாலதான் நிறைய பயன்படுத்துறோம் அப்படின்னீங்க. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறைய விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கறத ஒரு குற்றமா விவசாயிகள் வைக்கிறாங்க. என்னதான் உரம் போட்டாலும் ஒரு இதுக்கு மேல வரமாட்டேது விளைச்சல், அதுதான் என்ன வருதோ அதான் வருது அப்படின்றாங்க. ஏன் அந்த உரங்களை எடுத்துக்க மாட்டேங்குது பயிர்கள்?
0: அதாவது இதுக்கு நான் வந்து அனைவருக்கும் புரியுற மாதிரியும் சொல்லணும், சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஒரு மண்ணுக்கு தெரியாது நம்ம அதுக்கு ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, தொழு உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம்னு சொல்லக்கூடிய யூரியா கொடுக்குறோமா, டிஏபி கொடுக்குறோமா, பொட்டாஷ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதற்கு தேவையான ஃபார்மெட்டில் தேவையான அளவில் எடுத்துக்க தெரியும், அவ்வளோதான். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஃபார்மில் எடுத்துக்கும்னு சொல்லுவோம், நைட்ரேட் ஃபார்ம், அமோனியாக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. அந்த 3 ஃபார்மும் அமிலத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துக்கும், இதே காரத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும், மத்திய நிலையில் இருந்தால் அது ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துருக்கும். ஸோ பொட்டாசியமும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஏன் ஆர்கானிக்காக கொடுக்கணும், ஏன் அங்ககம் சார்ந்து கொடுக்கணும், ஏன் நம்ம வந்து இந்த யூரியா டிஏபி இதோட பயன்பாடெல்லாம் ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூரியாவில் 100 கிலோவில் 46 கிலோ தான் நைட்ரஜன் சத்து இருக்குது. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் என்ன, அது நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணும், எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? 100 கிலோ வாங்கிட்டு போய் போடுறோம்னா 100 கிலோவுக்கும் காசு கொடுக்கறோம், ஆனா அந்த மூட்டையில என்ன எழுதியிருப்பாங்க, 46% தான் நைட்ரஜன் எழுதியிருப்பாங்க. இந்த 46% இருக்கக்கூடிய யூரியா கூட 18 மணி நேரம் தான் உங்களோட மண்ணில இருந்து வேலை செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்க, சார் சொன்னாரு நான் எவ்வளவு கொடுத்தாலும் அது அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு விவசாயிகள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. சோ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 மணி நேரம் தான் மண்ணில போட்டோன்னே அதோட வேலை நடக்கும். அப்ப நம்ம மண் அதற்கான பசி தன்மையோட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஸோ எவ்வளோ பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், ஆனால் அது எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி மண் இருக்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய அளவு. இப்போ நாங்கள் இந்த மண் வள அட்டையிலேயே உங்களுக்கு போட்டு கொடுப்போம், சார் நீங்கள் வந்து 56.5 கிலோ தான் யூரியா பயன்படுத்தணும்னு எழுதி கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மூட்டையும் எடுத்துகிட்டு வந்து அதை நான் எங்கே பத்திரப்படுத்தி வைக்க முடியும், நம்ம மண்ணுக்கு தானே போடுறோம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி நல்லா இருந்தாதான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை வேர் வழியாக தாவரத்திற்கு எடுத்துகிட்டு போய் நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அப்போ மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும், அது மிக அதிக அளவில் இருக்கணும். அப்போதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது அது ஆர்கானிக்காவோ இன்ஆர்கானிக்காவோ இருந்தால் கூட அதற்கு தேவையான அளவில் தேவையான வடிவத்தில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மாற்றி கொடுக்கும். இது அங்ககம் சார்ந்த உரமாக இருந்தது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமுக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி, அப்படி இல்லை நீங்கள் இன்ஆர்கானிக்காக யூரியாவை தேவைக்கு அதிகமான அளவில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு உணவு கூட கொஞ்சம் விஷமும் சேர்த்து கொடுக்குற மாதிரின்னு அர்த்தம்.
2: அண்ணே மண்ணில் இருக்கிற அங்கக கரிம அளவுதான் மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதுன்னு தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி மேடம் சொன்னாங்க.
3: ஆமா,
2: அப்ப மண்ணுல ஏகப்பட்ட நுண்ணுயிரிகளும் இருக்கு, நூற்புழுக்களும் இருக்கு, எது நமக்கு முக்கியம்?
3: முத்துலட்சுமி, மண்ணுக்குள்ள நண்பனும் இருக்காங்க எதிரியும் இருக்காங்க.
2: புரியலனே, மண்ணுக்குள்ளயும் நண்பனும் எதிரியும் மாறி மாறியா? வெளி உலகத்திலயும் இந்த போராட்டம், மண்ணுக்குள்ளயும் இந்த போராட்டமா?
3: எங்க போனாலும் போராட்டம் தான். இப்ப நீ பேசுறத கேளு.

0: மண் பரிசோதனையில நீங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுவீங்க, பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கும்னு சொன்னீங்க, 17 வகையான நியூட்ரியன்ட் இருக்கும்னு சொன்னீங்க, அதுல நுண்ணுயிர்கள் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா அந்த மண் பரிசோதனையில?
1: சார், இப்ப அந்த மண் பரிசோதனையை மேஜரா சொன்ன மாதிரி மொத்தம் 12 தான் அதுல ரிசல்ட் வரும். பிஹெச், ஈசி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். ஆனா இந்த நுண்ணுயிர்களுக்கான கணக்கு அதுல இருக்காது. அதுக்கான குறியீடா தான் அந்த ஆர்கானிக் கார்பன் ஒன்னு சொல்றோம். ஆனா ஆராய்ச்சியாளர்களா நாங்க அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கைய நாங்க பார்ப்போம். அது வந்து ஆராய்ச்சி திடல் பண்றப்போ நமக்கு தேவைன்னு இருக்கிறப்போ அதை பண்ணுவோம். இதே ஆர்கானிக் கார்பன் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க கொண்டு வர சாயில்ல, இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட குறியீடு அளவை வச்சுதான் சொல்லுவோமே தவிர தனித்தனியா நாங்க கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோம். இப்ப வந்து அங்ககம் சார்ந்த விவசாயம் நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான தர சான்றிதழ் வாங்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி நமக்கு சில குறியீடுகள் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கான லெபார்டரிஸும் வந்துருச்சு. நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நீங்க அணுகி அதையும் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பாக்டீரியா எவ்வளவு இருக்கு, ஃபங்கை எவ்வளவு இருக்கு, ஆக்டினோமைசிட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற குறியீடையும் வாங்கிக்கணும்.
0: அந்த ஆர்கானிக் லெவல் அதாவது கரிம சக்தி எவ்வளவு இருக்குங்கறத பொறுத்து நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாக சார். அங்கக கரிம அளவு அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்பை எதோட கம்பேர் பண்ணலாம், ரத்தம் அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கக கரிம அளவு தான் முடிவு பண்ணுது ஒரு மண் வளமான தரமான மண்ணா, அதுல உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு. அந்த உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கான்னு சொல்றது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே. ஸோ அந்த அங்கக கரிம அளவு தான் கீ நியூட்ரியன் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் ஒரு திறவுகோல். அது மண்ணில் இருந்தால் தான் மண்ணை மண்ணே சொல்ல முடியும்.
0: சிறப்பு. இப்போ நீங்கள் நுண்ணுயிர்னு சொல்கிறீங்க, அது இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு. எல்லாருமே மண்புழு உரம்னு ஒன்று அடுத்து சொல்கிறாங்க, உழவனின் நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மண்புழு வந்து இந்த மண்ணினுடைய ஒரு வளத்திற்கு இல்லை ஒரு தரமான மண்ணிற்கு எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ணுதுன்னு சொல்லுங்க.
1: மண்புழு உரம் தயாரித்தல் அப்படிங்கிறது வேற. ஆனால் மண்புழு நம்ம மண்ணில் இருக்கு அப்படின்னா நம்ம மண் வளமான தரமான மண்ணுன்னு அர்த்தம். சோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அதிகமா இருக்குங்கறத கண்ணுக்கு தெரிந்த மண்புழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ஒரு உழவர் வந்து போய் நம்மளோட மண் வளமா இருக்கா தரமா இருக்கா அப்படின்னு எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மண் வெட்டிய வச்சு வெட்டுறப்ப மொதல் மண் வெட்டிலேயே நமக்கு ஒரு 10 மண்புழு இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது மிக தரமான மண்ன்னு சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம் எல்லா உழவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது மண்புழுன்னு சொன்னோன்னையும் மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு. சோ இந்த மண்புழுவும் நூற்புழுவும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர மண்புழு நண்பன், நூற்புழு எதிரி. சோ இன்னைக்கு நீங்க நடவு நடக்கூடிய அந்த வயல்கள்ல நாத்து போட்டிருக்க இடத்துல அதிகமான இந்த நூற்புழு இருக்கு. அதுக்கான கட்டுப்படுத்தும் முறைய நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஆர்கானிக்கா நீங்க பண்ண முடியாது. வேற நீங்க அதுக்கான கெமிக்கல் உங்க பகுதியில என்ன இருக்கோ அதற்கான வல்லுநர்கள் கிட்ட நீங்க போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கானதை கண்டிப்பா பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மாவட்டங்கள்ல சுத்திலும் இதற்கான நிறைய என்குவரிஸ் எங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு.
0: அடுத்து இப்ப கோடை காலம், அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து பயிர் நடுறதுக்கு பராமரிப்பு எப்படி பண்ணிக்கணும்ங்கறத சொல்லுங்க.
1: இப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியுமானா? கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம என்னெல்லாம் பண்ணா மண்ணை கொஞ்சமா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லலாம். அதுல முதல் விஷயம் கோடை உழவு. கோடை உழவுன்னு வர்றப்போ நம்ம சொல்லியாச்சு. இப்போ மேடம் நீங்க கோடை உழவுன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நான் டிராக்டரை கேட்க போனா அது கரெக்டா உழவு செய்யுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏக்கருக்கு மினிமமா ஒரு 45 நிமிஷம் அதுல ஓட்டணும் கோடை உழவு. அந்த ஒரு மணி நேரம் நீங்க செலவு செஞ்சு அந்த உழவு செய்யற இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா 20% அளவுக்கு நீங்க அந்த அடுத்த பயிருக்கு என்ன செலவழிக்க போறீங்களோ அதை கம்மி பண்ண முடியும். இது புதுசா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன மேடம், நான் போய் டிராக்டர் உழுவுறத பாத்துக்கிட்டே இருந்தா 20% செலவை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கறது. நம்ம உழவு செய்யறப்போ எதற்காக உழவு செய்யறோம்? களை வந்து அதிகமா வரக்கூடாது. நெக்ஸ்ட், உள்ள இருக்கிற மண் வெளியில வரணும், அது காற்றோட்டம் அடையணும். முக்கியமா மண்ணை வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 25

0: சதவீதம் சாயில் வாட்டர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், இன்னொரு 25% சாயில் ஏர்னு சொல்லுவோம், இன்னொரு 5% இந்த அங்கக கரிம அளவு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், மீதி 45% மினரல் மேட்டர்னு சொல்லுவோம். இப்ப இங்க காற்றோட்டமும் இந்த நீரும் மொத்தமா 50%. அப்ப இது ரெண்டையுமே சரி செய்யற ஒரு ப்ராசஸ் தான் கோடை உழவு. அதுக்கான காற்றோட்டம், அதற்கான நீர்பிடிப்பு தன்மையை சரி செய்வது. இதுல களை செடி, அதாவது களை எப்படி வரும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூண்டுன்னெலாம் நிறைய சொல்லுவோம், ஸோ அதுக்கான பல்பு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும், வெளியில இருக்க செடியை மட்டுமே கிள்ளி போட்டுட்டு வந்துடுவோம் களைன்னு. ஆனால் உள்ள இருக்கிற கிழங்கை நம்ம வெளியிலேயே எடுக்க மாட்டோம். இந்த கோடை உழவு செய்யறதுனால நமக்கு என்ன வரும்னா, அந்த கிழங்க 15 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய கிழங்க வெளியில எடுப்போம். அப்ப அது வெயில காயும், அடுத்த வாட்டி நமக்கு களை வராது. அங்க 2 வாட்டி மருந்து அடிக்கிறது கம்மி ஆயிடும், 3வது நாள் களை கொல்லி போடுறது கம்மி ஆயிடும். அப்ப மண்ணோட தரம் கெட்டு போகாது, மைக்ரோ ஆர்கானிசமோட வளர்ச்சி மிக அதிகமா இருக்கும். மொத 15 நாளுக்கு தேவையான குரோத்து 30 நாள் அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துடும். எப்ப நம்ம வீடி சைடுன்னு ஒண்ணு யூஸ் பண்ணாதப்போ. எல்லாரும் சொல்லுவோம், நான் களைக்கொல்லி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உக்காந்தி ஏந்திரிக்குது, இன்னும் உக்காந்தியே இருக்கு, பயிர் எழுந்திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கான காரணங்கள்லாம் அது.
1: சரி, இப்ப இந்த மாதிரி கோடை உழவு பண்ணும்போது நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா வளருது அப்படின்னு, அந்த மண்புழு இருக்குல்ல வயல இருக்கக்கூடிய, நீ அதை பெரட்டிட்டு வந்தீங்கன்னா வெயில பட்டா அந்த பாவம் அந்த மண்புழு என்ன ஆகும்?
0: கண்டிப்பா சார், மண்புழுவை பொறுத்த அளவுல அதுக்கான ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் அது வந்து கோடை உழவு செய்யறப்ப கண்டிப்பா கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா உடனடியாக ரீகெயின் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி மண்புழுவுக்கும் மிக மிக அதிகம். அதனாலதான் அத உழவனின் நண்பன் சொல்றோம்.
1: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல.
0: ஆமா, கண்டிப்பா அதற்கு தேவையான கரிமச்சத்து தரக்கூடிய நம்ம உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வகையான ஆர்கானிசம்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வகையில் மண்புழு நமக்கு மிகுந்த நண்பன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு கெட்டதே செஞ்சால் கூட அது நமக்கு நல்லதே செய்யும்.
1: அப்புறம் மேடம், இன்னைக்கு வந்து வாய்க்கால் பாசனத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப தூரத்துலேருந்து வருது, வர்ற வழியில் பல கழிவுகள் அதோட சேருது, ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய பல்வேறு தனிமங்கள் அதோட இணையுது, அதைத்தான் நம்ம வயலுக்கும் நான் கொடுக்குறோம், அதுதான் பயிரும் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது அந்த மண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் வேற தொழிற்சாலை கழிவுகள்லாம் சேரும்போது மண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதை எப்படி நான் ரீகெயின் பண்ணிக்கிறது, அந்த மண்ணை எப்படி நான் திருப்பி வளப்படுத்திக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க.
0: இது வந்து நீங்க தண்ணியில அடிச்சிட்டு வர கழிவுகள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய நிறைய கழிவுகள், தெரிந்தோ தெரியாமலோ வேணும்னோ வேண்டாமலோ அது வந்தே தீரப்போகுது. ஆனா அதை நீங்க இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலமா கண்டுபிடிக்கலாம் முதல் விஷயம். சோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க மண்ணோட எல்லா தன்மைகளும் மாறுறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மண்ணை பொறுத்த வகையில நீங்க நேரா பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. அதற்கு ரெண்டு சொல்லுவோம், ஒன்னு பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்னு சொல்லுவோம், இன்னொன்னு கெமிக்கல் கன்ஸ்ட்ரைன்னு சொல்லுவோம். பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்த்த உடனேயும் கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்ணோட கலர் மாறி இருக்கிறது, மண்ணோட கட்டமைப்பு மாறி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண்ணோட புலப்பு தன்மை இல்லாம இறுகி போயிருக்கிற மாதிரி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண் மேல ஃபுல்லா உப்பு படிஞ்ச மாதிரி வெள்ளையா இருக்கிறது, மண் மேல ஃபுல்லா காக்கி கலர்ல ஒரு நல்ல மினுமினுப்பு தன்மையோட மண்ணோட நிறம் மாறி இருக்கிறத நம்ம உணர்றது. இந்த மாதிரி சில குறியீடு வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்குள்ள வைக்கலாம். கெமிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ்க்குள்ள அப்படின்னா அதை நீங்க நம்ம இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த பிசிக்கல் கன்ஸ்ட்ரைன்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தென்பட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாயில் டெஸ்ட்டுக்கு போயிடணும். அதுல பர்டிகுலரா நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண மாட்டோம் யூஸ்வலாவே. ஆனா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு, அது எப்ப அந்த டவுட் நமக்கு வர செய்யும் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் முன்னாடியே நம்மளால உணர முடியாது, பயிர் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால உணர முடியும். அது எப்படின்னா உடனடியா பயிர் வந்து சாகிறது, நெக்ஸ்ட் தண்ணி இருக்கும் ஆனாலும் பயிர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, அதோட வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. சோ சுத்திலும் இருக்கிற பயிர் வந்து எப்போதும் இல்லாம அதோட நிறமாகட்டும், வளர்ச்சியின் தன்மையாகட்டும், வளர்ச்சியின் வேகமாகட்டும், இலையோட மாற்றங்கள் ஆகட்டும், இலை வந்து சின்னதாகிறது பெருசாகிறது, அதுக்கு பின்னாடி உப்பு படுகிறது, அந்த மாதிரி சில சில அறிகுறிகளை நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா நம்மளோட மண் வந்து வளமான மண்ணா இல்லாம இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நிறைந்த மண்ணா மாறுது அப்படின்னா அதை கூட

0: நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், அந்த உயிர் உரங்களை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்திக்கிட்டே, அதாவது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை வெளியே தள்ளி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நீங்க அதுல பெருக்கலாம். ரெண்டாவது, நீங்க அதுக்குன்னே இன்னைக்கு மரங்கள், நிறைய மரங்கள், அதுல முக்கியமா நம்ம மாநில அரசாங்கம் நிறைய மரக்கன்றுகள் தந்துகிட்டே இருக்காங்க. சோ இப்ப கூட நீங்க உங்களோட AOCDS அவங்கள அணுகி நமக்கான மரக்கன்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வயல்ல சுத்தி வரப்ப சுத்தி நீங்க மரம் வைக்கலாம். இந்த மாதிரி தரம் இல்லாமல் அதிகமாக இந்த கடின உலோகங்கள் நிறைந்த மண்ணை நீங்க மீட்டு வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க வெட்டி வேர் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய நம்ம கற்றாழை அதுவும் பண்ணலாம். இதுக்கான மார்க்கெட் வேல்யூ மிக மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருகும். அது மட்டும் இல்லாம மண்ணில இருக்கக்கூடிய தேவையில்லாத, தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் உறிஞ்சிரும். மண்ணுக்கு அதிகமான பொலபொலப்பு தன்மை கொடுக்கும். அந்த பயிருக்கு ஒரு மிக மிக நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: சிறப்பு. நம்ம இதுவரை மண்ணுனா என்ன, மண் பரிசோதனை ஏன் செய்யணும், கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றியா? நன்றி
1: முத்துலட்சுமி.
2: சொல்லுங்களே.
1: மண்ணுங்கிறது சொத்து இல்ல, மண்ணுல இருந்து நாம ஏகப்பட்ட பொருளை வாங்குறோம். மண்ணு நமக்காக நிறைய வேலை செய்யுது, நுண்ணுயிர்களும் வேலை செய்யுது.
2: ஆமா.
1: அப்ப மண்ணுக்கு நாம இயற்கை சார்ந்த சத்துள்ள உணவுகளை தான் என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும்.
2: அப்பா, கடனுக்கு வட்டியா திருப்பி கொடுக்கணும் சொல்றீங்க?
1: கரெக்டா சொல்லிவிட்டா.
3: விவசாயிகளே, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 98 43 85 74 66 இந்த நம்பர்ல சிவரஞ்சனி மேடத்தை நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். மறுபடியும் நம்பரை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. 98 43 85 74 66. ஆம்பிட்டு
4: நேர்கள் இதுவரை கேட்டது
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேர்களை, நிறைவுக்கு வருகிறது இன்றைய விவசாய அரங்கம்.

பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 2:30. இனிதை தொடங்குகிறது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அசிதோ பசி என்ற இந்தி திரைப்படத்திலிருந்து விஷால் சேகர் இசையில். பாடலை பாடியிருக்கிறார்கள் சனம் பூரி, சிப்ரா கோயல் மற்றும் சின்மை. இதோ அந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாமும்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: நேரம் 2:36. நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் பன்மொழி பாடல்கள்.

மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது ஆந்திரா கிங் தாலுகா என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து விவேக் மெர்வின் இசையில் பாடலை எழுதியிருக்கிறார் கிருஷ்ணகாந்த். பாடியவர்கள் ராம் பொதினேனி அவர்களின் குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசியுங்கள். இது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேரம் 2:40. நேர்களின் கவனத்திற்கு இன்று 7:25 வயல்வெளி. வயல்வெளி நிகழ்ச்சியில் கரையேற்றும் காடை வளர்ப்பு குறித்து சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையை முதலாவதாக கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் அனுபவம் குறித்து ஈரோடு தொப்பப்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நம்ம கேட்டு ரசிச்சிருக்கும் பன்மொழி பாடல்கள், பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது. வாழை 2 என்ற மலையாள படத்தில் இருந்து அன்கிட் மேனன் இசையில் ஏ கார்த்தி பாடல் வரிகளில் ஒரு இனிமையான பாடல், இதோ கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 2:44. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க உள்ள பாடல் லேண்ட்லார்ட் என்ற கன்னட திரைப்படத்தின் பாடல். அஜனீஷ் லோக்நாத் இசையில் நாகார்ஜுன் சர்மா பாடல் வரிகளில் பாடியிருக்கிறார்கள் சஞ்சீத் மற்றும் அர்ஷிகா தேவ்நாத். இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வரவிருக்கக்கூடிய பாடலை கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் கவனத்திற்கு இன்னும் 12 நிமிடத்தில் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் என்ற நிகழ்ச்சி ஒழிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்புவோர் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற கச்சவியினருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மற்றும் உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நேரம் 2:49. நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க உள்ள பாடல் துரந்தர் என்ற இந்தி திரைப்படத்திலிருந்து. இதற்கு இசையமைத்திருக்கிறார் ஷாஸ்வாத் சச்சதேவ் மற்றும் பாடலுக்கு வரிகள் அமைத்திருக்கிறார் இஷ்ரத் கமில். பாடலுக்கு குரல்களை தந்திருக்கிறார்கள் அஜித் சிங் மற்றும் அர்மான் கான். இதோ அந்த பாடலை நாமும் கேட்டு ரசிப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நேரம் 2:56. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது வசந்தாளி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருந்து.

நேர்களை உழைத்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 3 மணி. பன்மொழியில் தொடர்வது கச்சவியல் கலக்கல் பாடல்கள்.

0: நேர்மலை இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நேரம் 3 மணி. இது உங்களுக்கு பிடித்த கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து, மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றையும் தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை எங்களது வானொலியில் கேட்டு மகிழுங்கள்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு.
0: நேர்மலை இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நேரம் 3 மணி. இது உங்களுக்கு பிடித்த கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து, மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றையும் தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை எங்கள்

அது வானொலியில் கேட்டு மகிழுங்கள். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 9857-12345 or visit www.mahindra.org.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84820.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: நேரம் 3:08. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எதிர்கட்சவியல் கழகல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த சண்முகம், கவிதா, மேனகா, சக்தி பகவதி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாமுராய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அனில் பாஸ்தாவின் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நேரம் 3:16. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதையும் தொட்ட இனிமையான ராகங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இதில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயருடன் உங்களுடைய பெயர் மற்றும் பகுதி ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. உளுந்தூர்பேட்டை பகுதியிலிருந்து ராஜேந்திரன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை

0: மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: சரி சரி.
7: நேரம் 3:23. நேயர்களின் கவனத்திற்கு, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனைகள் மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அலைவரிசை உலா வரும் நேரம் 3:25. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. கிழக்கு ஆய்கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து

நேரம் 3:31. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்செங்கோடு மற்றும் சாங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சாங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். அனில் பாஸ்தாவின் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. நேயர்களே, நாம் இணைகிறோம் தருமபுரி பைசோ அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோ அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கச்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தருவதற்காக கோதன்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 3:39. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க டி ஆராதனா, மாக்கனூர் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாவீரன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

3:45. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கச்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயருடன் உங்கள் பெயர் மற்றும் பகுதி ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுடைய நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்பி வையுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தவர் குன்சேட்டி அள்ளி பகுதியைச் சேர்ந்த சௌந்தர்யா. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாட்டேன் ரசித்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரம் 3:53. இதயம் தொற்ற இதயமான ராகங்களை கேட்டுக்கொண்டு

நேரம் 3:53. இதயம் தொற்ற இதயமான ராகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கட்செவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அர்ச்சனா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாட்டாளி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களை ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய கட்செவியல் கழக்கள் பாடல்கள் நிகழ்ச்சி. நேர்களை நாம் இதுவரை கேட்டோம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: நேர்களை பண்பலியில் தொடர்வது விடுவித் தேடும் வினாக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் மாலை 4 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை இந்த நிகழ்ச்சியை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான குறிப்புகளோடு இங்கே பண்பலையில் காத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 குறிப்புகள் வந்து வழங்கப்படும். முதல் வரக்கூடிய நேயருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய நேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 குறிப்பு வந்து வழங்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நேயர்கள் வந்து எங்களுக்கு அந்த குறிப்புகளுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லணும். நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலை எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.

0: மாலை வணக்கம் கார்த்திக்.
1: மாலை வணக்கம் ஞானப்பிரகாசம். வணக்கம் நேர்களே.
0: நேர்களுக்கு வந்து வணக்கம் சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்புகளோடு காத்துட்ருக்கோம். முதலாவதாக எதை பற்றின குறிப்புகள் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நேர்கள்கிட்ட சொல்லிடலாமா?
1: ஆ, சொல்லிடலாங்க.
0: சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரத்தை பற்றின குறிப்புகள் தான் வச்சுருக்கேன். நம்ம நேர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நகரத்தை பற்றின குறிப்புகள் கொடுத்துடலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இன்றைய முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுகிறீங்க?
2: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன்.
0: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் வழங்கிடலாமா?
2: கொடுங்கப்பா.
0: ஐயா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம்ங்க ஐயா. இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஒரு நகரம். தென்னிந்தியாவில் இந்த நகரம் அமைந்திருக்கு.

0: சரிங்களா. நமது நாட்டில் தான் இருக்குது இந்த நகரம். இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தினுடைய தலைநகராகவும் இல்லை அப்படிங்கிறது தான் மூன்றாவது குறிப்பு. தெய்வத்தலம்லாம் இருக்குங்க ஐயா, இங்கே இருக்கும் எல்லாத ஒரு நகரம், கிட்டத்தட்ட நகரத்தை சுற்றி தெய்வ நகரம்னா கண்டிப்பாக கோயில்லாம் இருக்கும் இல்லைங்களா, இருக்கு, பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்லாம் இருக்கு.
1: திருப்பதி,
0: திருப்பதின்னு சொல்கிறீங்களா, நல்ல முயற்சிங்க ஐயா. ஆனால் நாங்கள் கொடுத்துட்ருக்க குறிப்புக்கான பதில் அதில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: அந்த நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டார். மீண்டும் ஒருவரை நேயர்களுக்கு நம்ம நிலை எண்களை சொல்லிடலாமா கார்த்தி?
2: சொல்லிடலாங்க. அறிமுக நேயர்கள் வந்து 0 43 42 என்ற முன்னிப்புடன், 24 40 30 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
3: மாலை இனி வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பு வேணுமாங்க ஐயா? கோபால் ஐயா.
3: ஆமாங்க.
0: சரி, உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய ஸ்மார்ட் நகரங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு தெரியுமா?
3: ஆமா.
0: அந்த பட்டியலில் இந்த நகரமும் இருக்கு.
3: தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
0: இல்லை, நமது தென்னிந்தியாவில் இருக்கு, நமது தமிழ்நாட்டில் இல்லை. சரி, உங்களுக்கான குறிப்பு அது கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது குறிப்பு கேட்குறீங்க, விதிமுறை மீறல் தான் இது, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை.
3: ஒரு குறிப்பு, நான் ரெண்டாவது குறிப்பு கேட்டவங்களை.
0: சரி, அதுவும் கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே வர நேயர்களுக்கு ரெண்டாவது குறிப்பு கிடையாது. நீங்களை ஏமாத்திட்டீங்க. சரி, உங்களுக்கான ரெண்டாவது குறிப்பு சொல்லிட்டோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை.
3: டெல்லியில் இருக்குங்களா?
0: ஆ, நீங்கள் இன்னும் 4 குறிப்பு கேட்பீங்க போல இருக்க. ஏமாத்த பாக்குறீங்களா? அதுக்கு மேல குறிப்பு எல்லாம் கிடையாது. சரி, தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்.
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
10: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
12: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
13: ஸ்ரீனி சார், நீங்களா?
12: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
14: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
12: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
15: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
16: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: நேரம் 4:07. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
17: சார். வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
17: அன்பழை சித்தம், தாசனம் பற்றி.
2: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
17: கேட்டுதான் சார். எனக்கு கொஞ்சம் எளிமையான குறிப்பு கூட பார்க்கலாம்.
0: எளிமையான குறிப்புன்னு எப்படி கேக்குறீங்க? விடை சொல்ற மாதிரியா?
17: ஆமா.
0: சரி, எளிமையா.

0: வீட்டு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திப்பு கொடுப்பாரு, குடுங்க கார்த்தியா.
1: ஐயா, இது வந்து முகலாய பேரரசனுடைய ஒரு பகுதியாக இந்த இடம் இருக்குங்க.
0: இருந்தது
1: இருந்தது
2: முகலாய.
0: என்னங்க ஐயா? இது நமது இந்திய நாட்டை சேர்ந்த நகரம்னு சொல்லட்டுமேங்க ஐயா? விஜயநகரம்னு சொல்றீங்களா? இல்ல, நாங்க வந்து இப்போ ஒரு நகரத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். பட் இது வந்து பண்டைய காலத்து நகரத்தை பத்தி நாங்க கேட்கல. இப்போ அண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தை பத்தின குறிப்புகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு நகரம் அது. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்வருக்கு வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? இப்போ பிரபலமான நகரத்தில் ஒரு நகரம் தான். ஆனால் இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 ஆண்டுகால வரலாறு இந்த நகருக்கு உண்டு.
2: பம்பாய்ன்னு
0: சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி. ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விழையாது அல்ல. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: பேசுறேன்
1: ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு.
1: உங்களுக்கான குறிப்பு, இது நம்ம அண்டை மாநிலத்தினுடைய மாநிலத்தில் தான் இருக்கு.
3: சரி, தெரிஞ்சு சொல்றேன். தெலுங்கானாவில் இருக்கிற வாரங்கல்ங்கிற மாவட்டம்.
0: தெலுங்கானாவில் இருக்க
3: வாரங்கல்.
0: வாரண்டல்னு சொல்றீங்களா?
3: ஆமா ஆமாங்க சார்.
0: நமது அண்டை மாநிலம்னு ஒன்று, நீங்களும் பெங்களூர் சைடு போவீங்கன்னு எதிர்பார்த்தினேன். சரி, ஆனால் மிக மிக சரியான விடை நவீன் அவர்களே, மிக மிக சரியான விடை. பாப்பரப்பட்டியிலிருந்து நவீன் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா ஒரு பதில் சொல்லிட்டீங்க. அதே தான் நவீன், நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நகரத்தை பத்தின குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்தோம். மிக சிறப்பா பதில் சொல்றதோட நாங்க என்ன காரணத்துக்காக அந்த குறிப்புகள் எடுத்தோங்கிற காரணத்தையும் நீங்களே நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வேணும்? அருமை அருமை. அதான் பிஎம் உடைய மித்ரா பார்க் அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய 7 நகரங்கள் வந்து அந்த திட்டத்தின் மூலமாக வந்து அமைக்கப்படுறதா இருக்கு. அதில் முதல் திட்டத்தினுடைய அந்த திறப்பு விழா வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து திறந்து வைத்தார். அந்த வகையில் முதல் அந்த பிஎம் மித்ரா பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பிஎம் மித்ரா பார்க் வந்து இந்த வாரங்கல் அந்த நகரத்தில் தான் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதான் மொத்தம் 7 இடத்துல வந்து அமைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. அதுல முதல் நகரமாக அங்க திறந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: சரோஜான் ஒரு படம் இருக்குல்ல.
0: சரோஜான்ற படங்களா? நிமிர்ந்த நெல் துணிசல் கண்டிப்பா கொடுத்துடலாங்க ஐயா. உங்களுக்காக அந்த பாடல் கண்டிப்பா வளம்பெறும். இன்னும் சில குறிப்புகள் வந்து தகவல்கள் வந்து இந்த நகரத்தை பத்தி சொல்லிட்டு உங்களுக்கான அந்த பாடலை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றோம். கார்த்திக், தெரியுமா இந்த நகரத்தை பற்றின மேலும் சில குறிப்புகள் அப்படின்னா, இந்த நகரம் வந்து யுனெஸ்கோவால் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய கற்றல் நகர வலையமைப்பில் வந்து இந்த நகரம் வந்து இருக்கு. அதே மாதிரி யுனெஸ்கோவினுடைய முக்கியமான தலங்கள் பட்டியங்கள், பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தில் உள்ள வாரங்கல் கோட்டையும் ராமப்பா அப்படிங்கிற கோயிலும் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த நகரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பத்ரகாளி ஏரி, தர்மசாகா ஏரி, வடேபள்ளி ஏரி ஆகிய ஏரிகள் இருக்கு. அந்த 3 ஏரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக இந்த தண்ணீருக்கான பிரச்சனை இல்லாமல் இந்த நகரத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஏரிகளாக இருக்கு. அதே மாதிரி பல முக்கிய இந்திய பிரபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரில் தான் பிறந்திருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒருத்தர் என்ன யார் அப்படின்னா நமது முன்னாள் பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தை சேர்ந்தவர் தான். வாரங்கல் நகரம் இந்த நகரத்தில் வந்து இப்போ அண்மையில் பிஎம் மித்ரா அந்த ஜவுளி பூங்கா திட்டத்தின் கீழே முதல் பூங்கா வந்து இந்த நகரில் திறக்கப்பட்டது. அதனால தான் இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அந்த சிறப்பான கேள்விக்கான விடையை சொன்ன நமது நேருக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாம். அந்த பரிசு பாடலுக்கு முன்பாக

0: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.

0: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
1: வாரியார் மேல்நிலைப் பள்ளி பெண்ணாகரம் மெயின் ரோடு தருமபுரி.
2: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
2: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
1: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
2: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
1: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
6: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
7: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
12: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4:21. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
13: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
12: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
13: கொடுங்க ஐயா. முதல் 3 குறிப்பு தானே கொடுக்க போறீங்க?
12: ஆமாங்க ஐயா.
13: கொடுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
12: இது வந்து ஒரு மொழி ஐயா.
13: ஒரு
12: மொழி, நாம பேசக்கூடிய ஒரு மொழி.
13: ஒரு மொழி, ஓகே.
12: இந்தியாவில் வந்து பேசப்பட்டு வருதுங்க.
13: சரி.
12: தற்போது முக்கியத்துவம் பெற்றதா விளங்குது.
13: நான் நினைக்கிறேன் சமஸ்கிருதம்.
12: சமஸ்கிருதம், நல்ல முயற்சி. நன்றி அனுப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர்.
14: வணக்கம். குமார்.
15: குமார், குமார் அஸ்கி வயசுல தான் பேசுவீங்களா குமார்? எப்பயுமே நல்லா ஆனா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. சரி, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
14: கேட்டீங்க. அதாவது அது தென்னிந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளா, அல்லது இந்தியா முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்த மொழியா?
12: இந்தியாவில் வந்து பரவலாக பேசப்படுதுங்க. இது வந்து இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில்.

0: என்ன மொழிங்கய்யா?
1: ஹிந்தி மொழின்னு சொல்றீங்களா?
0: இல்லைங்கய்யா, நன்றி.
1: நல்ல முயற்சி. ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விடை அதெல்லாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேர்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேர்கிட்ட பேசுவதற்கு முன்பாக
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்போ நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
5: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
6: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
5: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
6: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
5: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: நேரம் 4:24. விடைதரும் நாக்கள் நிகழ்ச்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்தி கொடுத்துட்ருக்காரு. அதற்கான விடை வந்து நேர்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அடுத்த வரக்கூடிய நேர் வந்து பதில் சொல்லிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கார்த்தி
7: கண்டிப்பாக சொல்லிடுவார்.
1: கண்டிப்பாக சொல்லிடுவாரா? ஏன், அவ்வளோ முக்கியமான குறிப்புலாம் கொடுத்துட்டீங்களோ. சரி, ஓகே, வரக்கூடிய நேர் பதில் சொல்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
7: வணக்கம்.
8: ஐயா, இதுவரைக்கும் வணக்கம் ஐயா.
7: யாருக்கிருந்து பேசுகிறீங்க?
8: ஐயா, இங்க நான் மரியன்பாளையம் ராமகாயர் அடிக்கிறது 1வது எலெக்ஷன் பேசுறேன் ஐயா.
7: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: ஐயா, கேட்டுதான் கிடக்குறேன். 6 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கேட்டுதான்.
1: ஐயா, நீங்க காலையில 6 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் கேப்பீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க இப்ப குறிப்பு குறிப்புக்கு பதில் சொல்லுங்க பாப்போம்.
8: ஐயா, நான் கடை வச்சிருக்கிறேன், அதனால 11 மணி நம்ம எப்ப முடிஞ்சாதான் கடை எடுக்கிறேன்.
1: நிகழ்ச்சிக்குள்ள வர மாட்டேங்கிறீங்க, பதில் சொல்றீங்களா? குறிப்பு வேணுமா? சரி, நல்ல முயற்சிங்க ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
7: வணக்கம்.
1: அந்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
7: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அந்த நேர இணைப்புலேருந்து விடுபட்டார். ஒரு மொழி அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, இன்னொரு 3 குறிப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் நம்ம நேர்களுக்காக. இன்னொரு ஒரு குறிப்பையும் நீங்கள் கொடுத்துடலாமே. ஒரு 4வது குறிப்பாக ஒன்று கொடுங்க பார்ப்போம். எனக்கு தெரியுதான்னு பார்ப்போம்
7: ஃபஸ்ட்டு. இந்த மொழி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியை போன்ற இலக்கண படைப்புகள், இலக்கிய படைப்புகள், இலக்கண விதிகள் எல்லாமே கொண்டிருக்கு இந்த மொழியில்.
1: ஓ, இலக்கியம் இலக்கணம்லாம் இந்த மொழி,
7: தமிழ் மொழியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அங்க அந்த மொழியிலையும் இலக்கண விதிகள் இருக்குது.
1: ம், சரி சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு.
7: கண்டிப்பாக.
1: சரி, அடுத்ததாக வரக்கூடிய நேர் பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்
9: சார். மாலை வணக்கம்.
7: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
9: கருத்தூர்லேருந்து பள்ளி சைடில் இருங்க.
7: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
9: ஆ, கேட்டுங்க. இது நம்ம 4 ஸ்டேட்டில் பேசுகிறாங்களா அந்த மொழி?
1: என்ன,
9: தெலுங்கு, மலையாளம்,
1: தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத், இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ள பேசுறாங்களான்னு
9: தெரியணுமா?
7: வட மாநிலங்கள்ல பேசுறாங்க.
1: நம்ம பக்கம் பேச மாட்டேங்கிறாங்களாங்க ஐயா. சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
7: வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: தருமபுரி சார்.
7: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
10: குறிப்பு சொல்லுங்க சார்.
7: ஐயா, குறிப்பா பஞ்சாப் மாகாணங்கள்ல வந்து பேசப்படுதுங்க.
10: பெங்காலி மொழி சார்?
1: பெங்காலி மொழி.
7: பெங்காலி மொழி இல்லைங்க சார்.
1: நல்ல முயற்சி தாங்க ஐயா. ஆனா அந்த நாங்க கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான பதில் அல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசுவோம். பேசுவதற்கு முன்பாக
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிலையத்தில். நேரம் மாலை 4:30. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: அரசம்பட்டி காவாக்கட்டு ரிட்டையர் ஏ முருகன்.
7: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: கேட்டேன் சார்.
7: ம், பதில் சொல்லலாமே.
8: பஞ்சாபி மொழி.
7: பஞ்சாபி மொழிங்களா? நல்லதொரு முயற்சிங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இன்னைக்கு சுகமான ராகங்கள் எந்த மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம் தெரியுமாங்க?
10: இன்றைக்கா சுகமான ராகங்களா? என்னங்க திருத்திப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்கிறது? ஆனால் எனக்கு தெரியுங்க, அதனால் நான் பதில் சொல்லுவேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் வந்து சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். இன்றைக்கி 10:00 சுகமான ராகங்கள்.
7: அவங்களுக்கு பிடிச்ச பழைய பாடல்களை வந்து கேட்டு மகிழலாம்.
10: ஆமாம், கண்டிப்பாக கேட்டு மகிழலாம்.
9: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
10: நம்ம வந்து தொடர்ந்து நேயர்களுக்கு குறிப்புகள் கொடுத்துட்டே இருக்கோம். குறிப்புகளை வச்சு நேயர்கள் விடை சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
11: ஐயா மாலை வணக்கம்.
7: மாலை வணக்கம், சொல்வது யாருங்க?
11: காரிமங்கல வட்டம் கெங்கச்செட்டிப்படி பீமராஜன்.
7: பீமராஜன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
11: கேட்டுதான்.
7: பதில் சொல்லலாமே.
11: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
10: உங்களுக்கான குறிப்புங்க ஐயா, ரொம்ப முக்கியமான குறிப்பு கொடுக்க போறேன், நல்லா கேட்டுக்கணும். கேட்டுக்கிறீங்களா?
11: கேக்குறேன்
10: ஐயா. சரி, உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதியினுடைய பெயர்ல இருக்குங்க ஐயா. ஒரு நதியின் பெயர் இந்த மொழிக்கு உண்டு. அந்த நதியின் பெயர் என்னங்க ஐயா?
11: சமூக மொழி.
10: சமூக மொழியா, அப்படி ஒரு மொழி இருக்கா? சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் வந்ததுக்கு. இணைப்புல இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
10: அவங்க அவங்களோட இணைப்பு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அவங்களோட இணைப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கயா?
10: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: மேலும் உங்களுக்கு உண்டான குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெஞ்சு மொழி, போர்ச்சுகீசிய மொழியெலாம் இருக்கு இல்லைங்க, அந்த சாயல்லே எதுவும் பேசப்படுதுங்கய்யா?
12: இந்தோ மொழி. பேர் இந்தோ.
7: இந்தோ மொழிங்களா?
12: இந்தோ மொழின்னு பேசப்படுறாங்கய்யா, பஞ்சாப் பாகிஸ்தான் இந்தியாவில் பேசப்படுது.
10: இந்தோ மொழிங்களா? மொழி.
12: ஆமாம்.
7: கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க, நாம் சொன்ன விடைக்கு சரியான பதில் இல்லைங்கய்யா. நன்றி.
10: அதாவது கிட்ட நெருங்கி வந்துட்டாருன்னு எத்தனை, ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்பாரா?
7: ஆமாங்க,
10: 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டாருன்னா பதில சொல்லியிருக்கலாமே. சரி, அருமை. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்,
7: வணக்கம்.
13: சார்,

0: திருப்பூர்லேருந்து யார் பேசுறீங்க? கொஞ்சம் கார்த்திகா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா கார்த்திகா?
1: கார்த்திகா பேச மாட்டேங்கிறாங்களே, அமைதியாகவே இருக்காங்க. சரி, நன்றி இணைப்பில் வந்த மிக்க இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், சொல்பவர்.
2: நல்லமல்லி ஒன்றிய நார்த்தமுத்தி, என்ஆர் முத்தையா.
1: முத்தையா, முத்தையா ஐயா, விடை சொல்றீங்களா?
2: எனக்கு உண்டான குறிப்பு கொடுங்க ஐயா.
1: உங்களுக்கு உண்டான ஒரு குறிப்பு சொல்லணுமா?
2: ஆமாயா.
1: சரி, இந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சுற்று வட்டாரங்களில் இதனுடைய கிளை மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த மொழியினுடைய கிளை மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைதராபாத் ஆகிய அந்த நகரங்களில் வந்து பேசப்படுது. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. மேலும் ஒரு முக்கியமான குறிப்பு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நம்ம நேர்கள் வந்து ரொம்ப நேரமாக விடை சொல்ல தடுமாறிட்டு இருக்காங்க.
0: ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு நதி பெயரில் இருக்கு.
1: நதி பெயர்ல இருக்கு குறிப்பு சொல்லிட்டோம். இப்ப ஏதாவது இப்ப முன்னாடி கேள்வி மாதிரி இந்த கேள்வியும் ஏதாவது சமீபத்துல
0: மொழியினுடைய
1: சமீபத்துல செய்தித்தாள்கள் இந்த மொழியை
0: பத்தி வந்திருக்கு. அது முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபரால பிரபலமாயிருக்கு.
1: ஓ சரி, அப்ப வந்து சமீபத்துல செய்தித்தாள் படிச்சிருந்தாங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பா பதில் சொல்லிடலாம் அப்படின்றீங்க. சரி, அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
0: அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் பெற்றுச்சு இந்த மொழி. சொல்லுங்க, பதில் சொல்லாமே.
1: துளு, ஓ துளுங்கிற பதில் சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க ஐயா, நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விடை அதெல்லாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுவோம். பேசுவதற்கு முன்பாக
4: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
12: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
13: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
14: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
15: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: நேரம் 4:36 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
16: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்பவர்.

0: அதாவது
1: இந்த மொழி பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு.
0: இந்த மொழி வந்து இப்போ அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கா? சரி, இந்த குறிப்பை வச்சு நேயர்கள் விடை சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: எங்கள் காலையிலேருந்து லட்சுமி பேசுறேங்கய்யா.
1: லட்சுமிம்மா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
2: கேட்டங்கய்யா, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னோம். இப்போ இந்த வருஷம் வந்து இந்த மொழியில் தான் நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய பதிப்பை வந்து நம்ம குடியரசு துணைத் தலைவர் வந்து வெளியிட்டார்.
0: என்னங்கம்மா?
2: குர்முகியல்
0: எழுத்து வடிவமா? இல்லைங்கம்மா, ஒரு மொழியே, இது மொழியின் பெயர்லேயே வெளியிட்டாங்க.
1: அதான் நாங்கள் முக்கியமான குறிப்பு சொன்னோம். இந்த ஆண்டு வந்து குடியரசு துணைத்தலைவர் அவர்கள் வந்து அரசியலமைப்பினுடைய பதிப்பை இந்த மொழியில் வெளியிட்டார்.
0: சரி, நன்றிங்கம்மா. இணைப்பில் வந்து மிக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், அந்த நேயர் இணைப்பில் வந்து விட்டுப்பட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? நங்கவள்ளியிலிருந்து. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: ஆம்.
1: பதில் சொல்லாமே.
3: சிந்தி.
1: சிந்தி, சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: இல்ல, குறிப்புகள்லாம் வச்சு
0: கண்டுபிடிச்சேன். குறிப்பு என்ன படிக்கிறீங்க?
3: சிந்து நதியை வச்சு கண்டுபிடிச்சேன்.
0: ஓ, சிந்து நதியை வச்சு திவ்யஸ்ரீ கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க திவ்யஸ்ரீ? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் நங்கவள்ளி.
0: நங்கவள்ளியா?
1: நங்கவள்ளி, சேலம் மாவட்டம் நங்கவள்ளி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: என்ன படிக்கிறீங்க? இப்ப 9வது போறீங்க. சரி, அருமையா பதில் சொல்லிட்டீங்க. சிந்து மொழி என்பது மிக மிக சரியான விடை. நன்றி. என்ன பாடல் வேணும்? பரிசு பாடல். நான் ஏதாவது ஒரு பாட்டு கொடுக்குவா? சரி, சூப்பர், நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. சரி கார்த்தி, இப்போ வந்து சிந்து மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யஸ்ரீ பாப்பா வந்து அருமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன காரணத்துக்காக இந்த மொழியை பற்றின குறிப்புகள் இன்றைக்கி சொன்னீங்க? மேலும் இந்த மொழியை பற்றின ஏதாவது தகவல் இருந்தால் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமே.
1: இந்த சிந்தி மொழி வந்து பார்த்திங்கன்னா 1967 தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்றுச்சு. இது ஏன்னா அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆண்டு வந்து குடியரசு துணைத்தலைவர் அவர்கள் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்புடைய பதிப்பை வந்து இந்த சிந்தி மொழியில் வந்து வெளியிட்டார் அப்படிங்கிறது தான் கூடுதலான ஒரு சிறப்பு. அதன் காரணமாகவே இந்த மொழி வந்து நாம் கேள்வியாக எடுத்தோம். மேலும் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு தேவநாகரி எழுத்துருவில் சிந்தி மொழியில் அரசியலமைப்பு வெளியிடப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இந்த மொழி பெற்றிருக்கு.
0: சரி, அருமை, அருமையாக நிறைய தகவல் சொன்னீங்க. சிந்தி மொழி அப்படிங்கிறது வந்து சரியாக சொன்ன அந்த நேயருக்காக நம்ம வந்து ஒரு பரிசு பாடல் கொடுக்கலாம். அந்த பரிசு பாடலை நாம் கேட்பதற்கு முன்பாக,
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாளருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
12: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தரும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: நேரம் 4:48 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் வருக, வணக்கம். நேர் இணைப்புல இருந்து விடுபட்டாரு. சரி கார்த்தி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றின குறிப்புகள் வச்சுருக்கோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை பற்றி கேட்டோம், ஒரு மொழியை பற்றி கேட்டோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பற்றி, ஒரு நபரை பற்றின குறிப்புகள் தான் வச்சுருக்கோம். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
9: மாலை வணக்கம் ஐயா.
8: மாலை வணக்கம் சொல்பவர் நீலகண்டன் ஐயா. உங்களுக்கான குறிப்புகள்
9: சொல்லுங்க.
8: இவர் வந்து கிரிக்கெட் வீரர்,
9: கிரிக்கெட் வீரரா?
8: கிரிக்கெட் வீரர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்.
9: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த,
8: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளையாடல, ஓய்வு பெற்றுட்டாரு.
9: ஓய்வு பெற்று இருக்கிறாரானா? அவர் சிறப்புகள் நான் திரும்பவும் கேட்க முடியாது. அவர் வீரரை பத்தி கேட்டீங்க.
8: சரிங்க, அடுத்து வரக்கூடிய நேர்கள் பதில் சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்புகள்லாம் தேடி விடையெல்லாம் சொன்ன களைப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி தான் வச்சுருக்கோம். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வை அறிவித்து விட்டார் அப்படின்ற மூணு குறிப்பு சொல்லியிருக்கோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம்
8: ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
10: அரியலூர் மாவட்டம் வானதரையில் பண்ணுறது செந்தமிழ் செல்வன் பேசுறேன்
8: சார். செந்தமிழ் செல்வன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
10: குறிப்பு கேட்க சார், நீங்க ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுங்க சார்.
8: அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஐயா, அதாவது பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே பண்ணுவாரு.
10: கபில் தேவ்.

0: கபில் தேவ் நாம் சொன்னது இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
1: அவர் வந்து குறிப்பே கேட்காமல் வந்திருக்காரு, அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கபில் தேவ் அப்படின்ட்டாரு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா? இணைப்பு சரியா
1: ஐயா? உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல, இணைப்பு சரியா கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசுங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். வணக்கம், அவரும் இணைப்புல இருந்து விடுபட்டாரு. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, காப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சோமசுந்தரம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து அணி வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இல்லையா, அந்த அணியில இவரும் இருந்தார். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
0: வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தாமல்பட்டி தல வெங்கட் சார்.
0: ஐயா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டுங்க.
0: கண்டிப்பா கேப்டனா இருந்தாரு.
7: பென் ஸ்டோக்ஸ்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தாமல்பட்டி தல வெங்கட் சார்.
0: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டுங்க ஐயா.
0: ஆ, பதில் சொல்லாமே
1: சார். இவர் கேப்டனா இருந்தாருங்களா?
0: கண்டிப்பா கேப்டனா இருந்தாரு.
1: ஆ, பென் ஸ்டோக்ஸ்.
2: பென் ஸ்டோக்ஸ்
0: இப்ப ரீசெண்டா வந்தவர். அவர் முன்னே இந்த 2001 இருந்தே இருக்காரு.
2: இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேயர். அவர் இல்லை, பென் ஸ்டோக்ஸ் என்பது சரியான விடை இல்லை. இணைப்பில் காத்திருக்க மாட்டு நேயர். அந்த நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டார். இணைப்பில் இணை மடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என் பேர் தர்ஷினி, மேட்டூர்லேருந்து பேசுகிறேன்.
2: மேட்டூர்லேருந்து தர்ஷினி பேசுகிறீங்க. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா தர்ஷினி? விடை சொல்கிறீங்களா?
3: ஆ, விடை சொல்கிறேன்.
2: சரி, சொல்லுங்கள்.
3: ஜோ ரூட்.
2: ஜோ ரூட்.
0: ஜோ ரூட்.
2: இல்லை, இப்போ அவர் விளையாடலையே. ஜோ ரூட் வந்து இப்போ விளையாடிட்டு இருக்காரு. நாங்கள் சொல்ற வீரர் வந்து ஓய்வு பெற்றுட்டார்.
0: நல்லது, ஒரு முயற்சிமா?
2: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர். இன்னொரு முக்கியமான குறிப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2001 முதல் 2011 வரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாண்டார். அந்த 10 ஆண்டு காலம் வந்து இங்கிலாந்து அணிக்காக விளையாண்டார். மேலும் இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், சிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தவர். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார், பஞ்சபள்ளியிலிருந்து பேசுகிறோம். பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
0: யார் எங்கிறது?
2: பண்பலை நேயர் சொல்லிட்டீங்க, பஞ்சபள்ளின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பேர் சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுக்குவோம்.
4: என்னுடைய பேர் அன்புமணி.
2: அன்புமணி ஐயா, விடை சொல்கிறீங்களா?
4: ஆமாம் சார்,
2: சொல்லுங்கள்
4: சார். இப்போ சொன்னீங்க ஆல்ரவுண்டர் தானே?
2: ஆமாம், அவர் கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் தான்.
4: ஓடிஐ கிரிக்கெட் இருந்திருக்காரா?
0: மூணு
2: டெஸ்ட், ஓடிஐ, 2020 மூணுலயுமே இருந்திருக்காரு. T20 வேர்ல்ட் கப் இங்கிலாந்து ஜெயிக்கும் போது அந்த டீம்ல இருந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 2001 to 2011 வரைக்கும் விளையாண்டாருன்னு சொல்லிட்டேங்க ஐயா, அதுலயே
4: சொல்லிட்டேனே.
2: விடை சொல்றதுக்கு இத்தனை குறிப்பு கேட்டீங்கன்னா ஓகே, தப்பா சொன்னீங்கன்னா பிச்சு விடுவேன், பாத்துக்கோங்க. சொல்லுங்க, நன்றி. ஒரு நேயர் இருக்காரு, அவர் பதில் சொல்ல அப்படின்னா நம்மளே அந்த கிரிக்கெட் வீரரை பத்தி சொல்லிட்டு பாடல் சொல்லி கொடுத்துடலாம். இணைப்பில் இணையும் நேயர்.
0: வணக்கம்.
2: மோகன் ஐயா, விடை சொல்றீங்க, பரிசு பாடல் வாங்குறீங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க. யாருங்க ஐயா?
5: பால் காலிங் அவுட்.
2: பால் காலிங் அவுட். சரி, எப்படிங்க ஐயா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
5: ஐயா, நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே.
2: என்னன்னு நான் பதிலாம் சொல்லல, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்படிலாம் சொல்லல. புரியலங்க ஐயா.
5: 2001 to 2011
2: விடை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, என்ன பரிசு பாடல் கேக்கலாம்?
5: ஐயா, கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து.
2: கேப்டன் பிரபாகரன்.
5: ஆமையா?
2: சரிங்க.
5: ஆட்டமா தேர் ஓட்டமா கொடுங்க வாய்ப்புக்கு.
2: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. மோகன் ஐயா வந்து மிக சரியான வந்து விடை சொல்லிட்டாரு. அவருக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். பாடலை கேட்பதற்கு முன்பாக
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.com.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம் கார்த்திக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குறிப்புகள் கொடுத்தோம், எதை பற்றி குறிப்புகள் கொடுத்தோம் அப்படின்னு நேர்களுக்கு சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாங்க.
2: சரி, முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரம், வாரங்கல் அப்படிங்கிற நகரம். இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்குது. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்கும் அந்த திட்டத்தில் முதலாவது பூங்கா வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் திறக்கப்பட்டது. அதனால் இந்த நகரத்தை பற்றி கேட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா
3: சிந்தி மொழி அப்படின்ட்டு ஒரு மொழி தான் சொல்லியிருந்தோம். இது எதுக்காக கேட்டிருந்தோம்னா, இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம அரசியல் அமைப்பினுடைய பதிப்பை வந்து அந்த மொழியில் வெளியிட்டார். அதன் காரணமாக அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம்.
2: அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால் காலிங்வுட், அவரை பற்றின குறிப்புகள் கேட்டிருந்தோம். அது வந்து ஏன் கேட்டோம் அப்படின்னா 2010 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு. முதல் முறையாக வந்து ICC ட்ராஃபியை வந்து அப்போ தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பாக
2: அந்த உலகக்கோப்பையை பெற்று தந்த கேப்டன் வந்து பால் காலிங்வுட். இன்னும் 2 நாளில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா May 16 வந்து பார்த்திங்கன்னா May 16, 2010 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கப்பை வின் பண்ணாங்க. அதனால் அது ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின குறிப்புகள் சொல்லி விடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோகன் ஐயா வந்து சொன்னார். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த குறிப்புகளோடு நம்ம வந்து நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுறோம். திரை இசை நிகழ்ச்சியில் அவர் கேட்ட அந்த பாடல் வந்து வளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: நிறமலை 5 மணி, தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7, திரை இசையில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நேரம் 5:06. நேர்களே, நாம் இணைகிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா.

0: Mathematics, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
2: உங்கள் இதயங்களின் உங்கள் இதயங்களே இதமாக தாளாட்ட வருகிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல். நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து இப்பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா, மற்றும் பாடலுக்கு வரிகளை தந்திருக்கிறார் உதயகுமார். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி மற்றும் உமா ரமணன். கேட்டு ரசிப்போம் அந்த பாடலை. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: ஏய், தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
7: தருமபுரி
8: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1

ஹெட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேரம் 5:19. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருவது 1998 வெளியான நிலாவே வா என்ற திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் அரிஹரன் குரலில். இதோ அந்த பாடல் உங்கள் செவிகளுக்கு நல்விருந்தாக.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9024-00159.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தர்மபுரி.
8: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
9: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
10: சொல்லுங்க.
9: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
10: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
9: ஆனா அத எப்படி பண்ணனும்?
10: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
9: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
10: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
9: அவ்வளவுதானா?
10: அவ்வளவுதான்,
9: புரிஞ்சிடுச்சு.
10: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
11: RBI சொல்கிறது,
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
14: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
15: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
16: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: நான் எப்போ

0: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
6: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சலுகையில் 999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

Viking பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தேஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் நான். நேரம் 5:31. உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகான இந்த மாலை பொழுதில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜாவின் இசையில் 2000 ஆண்டில் வெளியான திரைப்படம் கரிசக்காட்டு பூவே, அப்படத்தில் ஒரு பாடல் கஸ்தூரி ராஜாவின் வரிகளில் பாடியிருக்கிறார் அரிஹரன். இதோ அந்த பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்,
2: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேரம் 5:38. அழகான மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் மாலை தென்றலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை நிகழ்ச்சி. இதமாக இன்னிசை

0: சாரல் அரங்கேறி கொண்டிருக்கிறதோ? நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து.
1: ஃப்ரெண்ட்ஸ் நாமெல்லாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டால் நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டால் வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேரம் 5:45. இதுகள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க உள்ளது 2003 வெளியான JJ திரைப்படத்தின் ஒரு பாடல், பரத்வாஜ் இசையில்.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக
3: மாபெரும்
5: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: 35 நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சிகி சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
12: நேரம் 5:52. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க உள்ளது ஜூலி கணபதி என்ற திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா, பாடலுக்கு வரிகளை தந்திருக்கிறார் நா முத்துக்குமார், மற்றும் பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல்.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போம். விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை

0: தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்கோவிலில் இன்று 108 வைணவ திவ்ய தேசங்களில் நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்திநாத் கோவிலை தரிசிக்கலாம். முக்திநாத் ஸ்ரீமூர்த்தி கோவில் 108 திவ்ய தேசங்களில் 70வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் 3710 மீட்டர் உயரத்தில் இந்த தலம் அமைந்துள்ளது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது. பெரியாழ்வார் சால கிராமமுடைய நம்பியை கண்ணனாகவும் திருமங்கையாழ்வார் ராமபிரானாகவும் மக்கள் காண்கின்றனர். ராமானுஜரும் இத்தலத்தில் எழுந்தருளி வழிபாடு செய்துள்ளார். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். முக்கிய நதிகள் அனைத்துக்கும் திருமாலுடனான பந்தம் இருப்பதை அறிந்த கண்டகி நதி திருமால் தண்ணிலும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதை ஏற்ற திருமால் இந்த நதியில் தினம் தினம் சால கிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதிக்கு சிறப்பு சேர்க்கிறார் என்பது வரலாறு. இத்தலம் கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. பிரம்மதேவர், ருத்ரன், இந்திரன் முதலானோர் திருமாலிடம் கண்டகி நதிக்கும் தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர்களிடம், முக்திநாத்தில் முதலைக்கும் யானைக்கும் நான் மோட்சம் அருளிய பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ரக்ரீடம் என்னும் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கு இடையே வாழ்வார்கள். பின்னர் கண்டகி நதி நீர் பட்டு அவர்கள் சால கிராமங்களாக மாறுவார்கள் என்று அருள் பாலித்தார். கண்டகி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமான வாழ்க்கை நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் தன்னுடன் இருக்கலாம் என்று திருமால் அருளியுள்ளதாக ஐதீகம். கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்தால் முக்திநாத் பயணம் மிகவும் கடுமையானது. முக்திநாதர் கோவிலின் முன்னர் 2 குளங்கள் உள்ளன. கருவறையில் சால கிராம சுயம்பு திருமேனியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தருகிறார். சங்கு, சக்கரம், கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார் மற்றும் ராமானுஜருடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார். கருவறைக்குள் சென்று பக்தர்களே சுவாமிக்கு வஸ்திரம், மலர் மாலைகளை அணிவித்து பூஜை செய்யலாம். கோவிலுக்கு வெளியே சந்நிதியை சுற்றி 108 திவ்ய தேசங்களின் தீர்த்தத்துக்கு சமமான 108 கோமுக தீர்த்தங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இங்கு திருப்பார்கடல், பரமபதம் உள்ளிட்ட அனைத்து திவ்ய தேச தீர்த்தங்களும் உள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முக்திநாத் திருக்கோவிலுக்கு நாமும் ஒருமுறை நேரில் சென்று பெருமாளை வழிபடுவோம், இறையருளை பெறுவோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கௌசல்யா ராஜா.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 6:10. தனி பறவைகளாய் சென்ற நாமும் வீடு திரும்பும் மாலை நேரம். இந்த மாலை நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி பாட்டுதான். ஆமாங்க, நம்ம 6:10 நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி தான் வளம் வரும். பாட்டுதான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் சின்ன மாப்பிளே என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வாடி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு எஸ் ஜானகி.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
2: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: நாள் முழுதும் வேலை செஞ்சுட்டு பரபரப்பாக வீடு திரும்பிட்டு இருப்போம். இந்த நேரத்தில் நாம் வேகமாக போகணும் அப்படிங்கிறத விட பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். ஏன்னா சாலையினுடைய இரு பக்கமும் பார்த்து இடதுபுறமாக நீங்கள் பயணிக்கணும். ஏன்னா நம்ம வேகங்கிறத விட நம்ம பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்களா? பாட்டுதான் நிகழ்ச்சியின் நிலையத்தில் நேரம் 6:17. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் உதயகுமார், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் கே.எஸ். சித்ரா.

0: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
4: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
5: மரம் பொழ்வர் மக்கட்

0: பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களோ மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர்

ஆம்நேர்களே, இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக கரையேற்றும் காடை வளர்ப்பு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் அனுபவம், ஈரோடு தொப்பப்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். எட்டு மணிக்கு இளம் தென்றல். இன்று இளம் தென்றல் வீசுகிறது சினிமா சினிமா. சினிமா பற்றிய செய்திகளை வினாவாக கேட்கலாம். இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்பங்களாக நேயர்கள் பங்கு பெற்று நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன்னிணைப்பாக 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணில் வளம் வரலாம். இன்றைய சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில்

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா OS மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக

0: கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார்.

0: போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நேரம் மாலை 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பிரிவில் மொத்தம் 11,127 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ITI முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் நாளை முதல் துவங்கி வருகின்ற June 14 வரை விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250. இது குறித்து கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பொதுத்துறையைச் சேர்ந்த யூனியன் வங்கியில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு உட்பட மொத்தம் 1865 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 20 வயதிற்கு மேல் 28 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹944, SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹236. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 19ஆம் தேதி இறுதி நாளாகும். இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய unionbankofindia.bank.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்ததாக, இந்திய ரிசர்வ் வங்கியில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதிகாரி பிரிவில் மொத்தம் 60 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்த 21 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹850, SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹100. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 20ஆம் தேதி இறுதி நாளாகும். இது குறித்து கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.opportunities.rbi.org.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்த அறிவிப்பு. துணை ராணுவமான SSP படையில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்த 18 வயதிற்கு மேல் 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கூடுதல் தகுதி, சர்வதேச தேசிய பல்கலை இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றவராக இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வருகின்ற June 7 இறுதி நாளாகும். இது பற்றி மேலும் விவரங்கள் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.ppylyssb.com என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்த அறிவிப்பு. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. நிர்வாக அதிகாரி, உதவி பேராசிரியர், மைனிங் இன்ஜினியர், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், ரிசர்வ் ஆபீசர், மொழிபெயர்ப்பாளர் உட்பட மொத்தம் 45 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு பட்டப்படிப்பு BE, BTEC, ME, MTEC படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை.

0: பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும், கல்வி தகுதி, வயது வரம்பு உட்பட பல தகவல்களை பற்றிய குறிப்பிடத்தக்க விவரங்களை அறியவும் upsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பு, இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எஸ்எஸ்சி எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்களுக்கு பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ முடித்த 18 வயதிற்கு மேல் 24 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வருகின்ற 1 ஜூன் இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேலை காத்திற்கு. நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லாமலும் இருந்தது. தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில பகுதிகளில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 39.3 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்சமாக வெப்பநிலை மதுரை நகரம் மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிகளில் 23.6 டிகிரி செல்சியஸ் அளவும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 12.7 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை குறித்த முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவு. மேலும் இயல்பை ஒட்டியே அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை, அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை, கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை. நேர்கள் கவனத்திற்கு, இன்று 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்றிரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக கரையேற்றும் காடை வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் அனுபவம் பற்றி ஈரோடு தொப்பப்பாளையம் வி விமோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 8 மணிக்கு இளந்தண்டல், இன்று சினிமா சினிமாவாக சினிமா குறித்த வினாடி வினா நிகழ்ச்சியாக இன்றைய இளந்தண்டல் வளமர இருக்கிறது. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு

0: மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ₹600, ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு ₹300 விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 மற்றொரு எண்ணாக 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது UG admissions@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல், வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான மேலும் விவரங்களுக்கு 98 65 70 35 37 மற்றொரு எண்ணாக 94 42 02 99 13 என்ற அலைபேசி எண்களிலோ அல்லது agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனைகள் மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்ப படிவங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே தகுதி வாய்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உள்ளூருலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தைச் சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான அறிவிப்பு. தங்களின் சிறார்கள் 12 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன் அல்லது மகள் என சான்றோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சான்றினை பெறுவதற்கு போதிய ஆவணங்களுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். 1 மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற September 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 20 வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதா

0: ஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம். நம்முடைய உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியும். இந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இது என்ன கேள்வி, இதெல்லாம் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சமீபத்திய ஆய்வுகள், அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கிற போது, அது டயாசி ரீபான் நியூக்ளிக் ஆசிட், DNA, இதுலதான் உயிருக்கான மூலக்கூறுகள் இருக்கு. இது ஒரு ஏணியினுடைய வளைஞ்ச படிக்கட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி உடம்புக்குள்ள அந்த ரத்த அணுக்கள்ல இருக்குமா. இது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் கலந்த கலவையா இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இது எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த DNAங்கிற ஒன்று தான் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை தீர்மானிக்குதுங்கிறாங்க. இத கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரபியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா, கிரிகால் மெண்டல் அப்படிங்கிறவரு

0: இதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஎன்ஏங்கிற ஒன்று தான் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை தீர்மானிக்குதுங்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரபியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் கிரிகால் மெண்டல் அப்படிங்கிறவர். இதை முதல்ல இதை பற்றி அவர் ஆய்வு பண்ணுறார், அப்புறம் அவர் மறைஞ்சிடறாரு. அதுக்கு பிறகு இந்த ஆய்வை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் டார்வின் அவர்கள், அதாவது டார்வின் என்ன பண்ணார் அப்படின்னா, கடவுளால் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது ஒரு வகையான தியரி, நம்பிக்கை. சின்ன உயிர் ஒரு சில பிராணியிலிருந்து அது அப்படியே மாறி மாறி மாறி மாறி வளர்ந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ளசொல்றாய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாருன்னா, அது மாதிரி வந்தவங்கன்னு சொல்லி மனிதர்குல வளர்ச்சியை டார்வின் ஒரு இதில் குறிப்பிடுறார். இதெல்லாம் போக மனிதர்களுடைய உடம்புக்குள்ள உயிர் கூறு இருக்கிற இடம் எதுன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா, சமீபத்தில் மறைந்து போன ஜேம்ஸ் வாட்சன் என்கின்ற 97 வயது விஞ்ஞானிங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா, இவர் மறைவு கூட பல பேர் தெரிஞ்சுக்கல. தினமணியில இத ஒரு தலையங்கமே எழுதுறாங்க. மைக்கேல் ஜாக்சன் தெரியாத ஆள் கிடையாது, அதே போல நம்ம ஊர்லயும் சினிமா நடிகர்கள் தெரியாத ஆள்கள் கிடையாது. ஆனால் விஞ்ஞானிகள் அறிஞர்களுடைய பேர் நமக்கு தெரியுதா? நம்ம வாழ்க்கையே இவங்க கேளுதானங்க இருக்குது. இப்ப இவர் 1928 சிகாகோல பிறந்தார், அங்க பல்கலைக்கழகத்துல படிச்சாரு. பிறகு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரிட்டன் இங்க லண்டன்ல வந்து படிச்சாரு. அப்பதான் இந்த மூலக்கூறுகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்றாரு. இவருக்கும் இவரோடு சேர்ந்து இந்த ஆய்வுல ஈடுபட்டவங்களுக்கும் சேர்ந்து 1962 நோபல் பரிசு கிடைக்குது. நல்லா ஞாபகம், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இவர். கண்டுபிடிச்சு கொடுத்த இந்த டிஎன்ஏ மூலமா என்னங்க சாதிச்சு பண்ணலாம், என்ன சாதிச்சு பண்ணலாம்னா, இறந்து கிடக்கிற மனிதன் இந்த மனிதன் தானா அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வச்சு இவன் தான் அவன் கண்டுபிடிச்சு பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தை இவங்களுடைய குழந்தை தானா அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ அவங்க அப்பாவோட டிஎன்ஏ பாக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு லாபம். சரி, இதை கண்டுபிடிச்ச இவரு இதுல இதுக்கான காப்புரிமையை காப்பிரைட் பெற்றுக்கொண்டாரா? மாட்டேன்ட்டாருங்க. எனக்கு வேண்டாம், இது உலக நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, உலகத்திடமிருந்து பெற்றேன் உலகத்துக்கே தந்தேன்னார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அம்மா அவங்க அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட நான் போராடிக்கிட்டே இருப்பேன். என்ன போராடும் தெரியுமா, ஒரு குழந்தை வளர்க்கப்படுற விரத்தல் தான் அது அறிவாளி ஆகுதே தவிர, கல்விமான் ஆகுதே தவிர, திருடனாகுதே தவிர, அதனுடைய ரத்தத்துல எதுவும் கிடையாது, அதனுடைய பரம்பரையில எதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த அம்மா சொல்லுவாங்களாம், அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்து ரத்தம், நீ என்னுடைய மகன், நம்முடைய குணத்துல ஒரு பாரம்பரிய நல்ல குணம் உண்டு, அந்த குணத்தின்படி தான் நான் உன்னை வளர்க்கிறேன் அப்படிவாங்களாம். அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கான காப்பிரைட்டை நான் வாங்க மாட்டேன்னாரு. இப்ப சமீபத்துல மறைஞ்சிட்டார், 97 வயதுல மனித குலத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கான அந்த காப்புரிமை அவர் பெறல. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க பாரம்பரிய குணம் உண்டு உண்ணுங்கிறாங்க. நான் பின்னால் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மூலமாக என் தாயாரின் கூற்றை ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததுர்கல்வி மனப்பழக்கம் சொல்லிட்டு 4 பழகுனா வந்துடும், சித்திரம், செந்தமிழ், மனநம், ஒழுக்கம். ஆனால் நட்பும் தயையும் கொடையும் பிறவி கொடுங்கிற அவையார், நல்ல நண்பர்கள், கருணை, அள்ளித்தர்ற கொடை, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமா வரணுங்கிறாங்க. அப்ப பாரம்பரிய குணம் என்பதை தீர்மானிப்பது டிஎன்ஏ என்பதை அந்த விஞ்ஞானி தன்னுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுகொண்டு சொல்லுகிறார் என்றால், நம்முடைய முன்னோர்கள் அதனை முற்காலத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. நிறைவாக ஒரு வார்த்தை, டிஎன்ஏ பற்றி படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை உயிரை போட்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் அவையெல்லாம் என்ன என்று விளக்கி சொன்னால் அவர்களுக்கு புரியும். இத்தகைய மனிதர்களால் தான் நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜேம்ஸ் வாட்சன் போன்ற விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ

0: Butur Jewelers.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேரம் இரவு 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்டு ரசிகரிப்பது திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் மைத்திலி என்னை காதலி திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
5: திரைசெயல் நிறைவு பாடல் வசந்தராகம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்புலிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 71 உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
0: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில்

0: படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: வயல்வெளி.

0: அண்ணே அண்ணே மாடசாமி அண்ணே, என்ன கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? ஒரு சத்தத்தையும் காணோம்.
1: அடடே வாமா பூஞ்சோல, என்ன இந்த பக்கமா வந்திருக்கிற? ஏதோ விஷயம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டிய, என்ன விஷயம்?
0: அது ஒண்ணும் இல்லண்ணே, பொழுது போயிருச்சு, பால் கறக்க ஆரம்பிச்சிருப்ப. சரி, அப்படியே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பால் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன இப்போ அதனால?
1: இல்லம்மா, நீ வந்தாவே ஏதாவது தகவலோட தான் வருவ, அதனால தான் என்ன தகவல் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்ன விஷயம்?
0: அதெல்லாம் ஒரு தகவலும் இல்லண்ணே. ஆமா, அந்த பக்கம் என்ன ஏதோ ஷெட்டுகிட்டு போடுறீங்களா? ஏதோ வேலை நடந்துட்டு இருந்ததே காலையில போகும்போது பார்த்தனே, என்ன சமாச்சாரம்?
1: அதுவா, இப்பதான் நாட்டுக்கோழி வளர்க்கலான்ட்டு ரெடி பண்ணி இப்பதான் குஞ்சுகள்லாம் வாங்கி விட்டுருக்கிறேன். அதை தான் பராமரிச்சுட்டு இருக்கிறம்மா, அதுதான் அந்த பக்கம் செட்டு போட்டிருக்கேன்.
0: சரிதான் சரிதான், விவசாயத்தோட ஆடு மாடு கோழின்னு வளர்த்தாதானே விவசாயி நாலு லாபத்தை பார்க்க முடியும். நல்ல விஷயம்தான். ஆனா இதோட சேர்த்தி இன்னொன்னு ஒன்னும் வளர்க்கலாம், அது இன்னும் லாபம் கொடுக்குமா தெரியுமா உனக்கு?
1: அப்படி என்ன லாபம் தரக்கூடிய விஷயம்? என்ன வளர்த்தா லாபம் கிடைக்கும், கொஞ்சம் தெளிவா சொல்லுமா?
0: நம்ம ஊர்ல எல்லாரும் பண்றதுதான் இந்த கோழி வளர்க்கறது ஆடு வளர்க்கறது எல்லாம். இதோட சேர்த்தி காடை வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது இப்போ நல்ல லாபத்துக்கு போகுதாம்னே. சந்தையில அதுக்கு விலையும் அதிகமா போகுது, நம்ம வளர்க்கற செலவும் கம்மி தான் பாரு.
1: காடை வளர்க்கறதா? காடை வளர்க்கறத வச்சு எனக்கு தெரியாதே. காடை எப்படி வளர்க்கறது, எங்க குஞ்சு வாங்கறது, அதுக்கு தீவனம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியாதுமா. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்ல.
0: அதுக்குதான் வானொலியை கேளு கேளுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டாதானே, காடு மாடுன்னு இப்படியே இருந்துட்டா எப்படி? நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது.
1: என்னது, வானொலி பெட்டியிலையும் இதை வச்சு சொல்றாங்களா? யாரு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: காடைய எப்படி வளர்க்கணும், எப்படி லாபகரமா விற்கணும், அதுக்கு எந்த மாதிரியான தீவனம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசிரியர் ஐயா சொல்ல போறாரு. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோ.
1: சரிம்மா, சொல்லிட்ட, நானும் போயிட்டு வானொலி பெட்டி ஆன் பண்ணி கேக்குறேன், என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறமா.
2: வயல் வெளி இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக கரையேற்றும் காடை வளர்ப்பு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
3: இந்த காடைன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் நம்ம வச்சுருப்பாங்க சரிங்களா, காட்டில் பிடிக்கிறது. அந்த காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நாட்டு ரக காடைகள். அந்த காடையை வந்து நம்ம வந்து கறிக்காகவோ முட்டைக்காகவோ வளர்க்கவும் கூடாது, அதை பிடிக்கவும் கூடாது. அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பறவை இனம். அதனால் நம்ம கடையில் சாப்பிட்ற காடைகள் எல்லாமே, இப்போ கடையில் விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடைன்னு சொல்கிறது. இந்த ஜப்பானிய காடைகள் வந்து நம்ம ஊர் காடை இல்லை, இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்த மாதிரி கறிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்க்கக்கூடிய காடை வகை தான் வந்து இந்த ஜப்பானிய காடை வகைகள். இந்த ஜப்பானிய காடை வந்து நம்ம இந்தியாவில் நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த நம்ம தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லாவே வளரக்கூடிய ஒரு காடையினம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு திறன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு காடையினம். அதனால் இதனோட உற்பத்தின்றது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் ரொம்ப உகந்ததான ஒரு உற்பத்தி முறையில் இதை நல்லாவே உற்பத்தி பண்ணலாம். இதனோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இந்த ஜப்பானிய காடை வந்து ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம உதாரணம்

இப்போ கறிக்கோழியை ஆரம்பிக்கிறதோ, நாட்டுக்கோழி பண்ணை ஆரம்பிக்கிறதோ, இல்லை ஒரு முட்டைக்கோழி பண்ணை ஆரம்பிக்கிறதோ பார்த்தீங்கன்னா அதுக்காகிற செலவினங்கள் ரொம்பவே அதிகம். இப்போதைக்கு ஒரு சின்ன விவசாயி வந்து போய் ஒரு கறிக்கோழி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 5000 கோழி வளர்க்குற அளவுக்காவது பண்ணையை வந்து உற்பத்தி பண்ண போகணும். அது 5000 கோழி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கொட்டகையே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அப்படி போகிறப்ப அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன விவசாயிகள் ஆரம்பிக்கிறவங்க வந்து ஜப்பானிய கடை வகைகள் இந்த மாதிரி இதை வந்து வளர்க்கறது ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, இதுக்கு தேவையான கொட்டகையும் ரொம்ப கம்மி. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இதில். அப்புறம் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா இதனுடைய நோய் எதிர்ப்பு திறன். இப்போ கறிக்கோழிகளோ முட்டைக்கோழிகளோ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்ன்றதுனால அதனோட வரக்கூடிய நோய்கள் அதிகம். அதுக்காக அதுக்கு தகுந்த தடுப்பூசிகள், அதுக்கு தேவையான மருந்துகள், தடுப்பு மருந்துகள், அதுக்கான மேலாண்மை முறைகள்லாம் ரொம்ப வந்து ட்ரைனிங் அதிக தேவை, நிறைய தெரிய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஜப்பானிய கடையை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, இதனோட நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து இதுக்கு வந்து தடுப்பூசிகளோ மருந்துகளோ எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதனால் இது வந்து ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமும் இதில் இருக்குது. அது இல்லாமல் இதனோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதனோட கறியோ முட்டையோ விற்கிறது வாங்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஏற்றுப்பாங்க. சுவை மிகுந்த கறி சொல்லுவாங்க, அது ஒரு ப்ரீமியமான ரேட்லேயும் விற்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இடவசதி. இடவசதின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இடவசதி. ஒரு காடை வளர்க்குறதுக்கு வந்து அதிகபட்சம் 0.2 அதாவது 0.2 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். ஒரு கறிக்கோழி வளர்க்கணும்னா குறைஞ்சது 1 சதுரடி தேவைப்படும். அந்த 1 சதுரடியில் 5 காடை வளர்த்துடலாம். ஸோ ஒரு 1000 காடை வளர்க்கணும்னா 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும் சரிங்களா. 10க்கு 10 ரூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் 1000 கடைக்கு மேலேயே வளர்த்துடலாம் சரிங்களா. அதனால் இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஒரு காடை வளர்ப்பில் இருக்குது. இப்போ காடை வளர்ப்பில் அடுத்தபடியாக பார்க்குறப்போ காடையை வந்து எப்படி வளர்க்க போகிறோம். காடை குஞ்சுகள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. சில பண்ணைகள் உற்பத்தி பண்ணுறாங்க, அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸில் சில இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ ப்ரைவேட்டாக வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காடை குஞ்சுகள் வந்து ஒரு 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து விற்பாங்க. அதை வாங்கிட்டு வரப்போ நம்ம அதை முதல்ல பார்க்குறப்போ பண்ணையில் ப்ரூடிங் அமைப்பை வந்து ரொம்ப வந்து திறன்பட வந்து பண்ணணும். ஏன்னா காடைகளை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதனோட சைஸ் ரொம்ப சின்னது. ஒரு காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே வந்து ஒரு 8 கிராம்லேருந்து 10 கிராம் தான் இருக்கும். அதனால் 8லேருந்து 10 கிராம் இருக்க ஒரு சின்ன குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரூடிங் பண்ணால் தான் அதை வந்து இறப்புலேருந்து இறப்பு சதவீதத்தை குறைக்க முடியும். இப்போ ப்ரூடிங் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கோழியை வளர்த்தவங்களுக்கு தெரியும் ப்ரூடிங் எப்படி பண்ணுறதுன்னு. அதே போல தான் கோழிக்கு எப்படி ப்ரூடிங் பண்ணுறோமோ அதே போல தான் பண்ணணும். என்ன கொஞ்சம் சூடு வந்து அதிகமாக கொடுக்கணும். இப்போ கோழிக்கு வந்து நாங்கள் டெம்பரேச்சர்னு சொல்கிறப்போ 95 டிகிரி ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு வந்து முதல் வாரத்தில் இருக்கணும்னு சொல்லுவோம் ப்ரூடிங்குள்ளே. இப்போ காடைன்னு போகிறப்ப 98லேருந்து 100 டிகிரி அளவுக்கு வைக்கலாம். கொஞ்சம் வந்து சூடு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இப்போ விவசாயிகள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். காடை வந்து கொஞ்சம் அதிக வெப்பம் கொடுக்கணும் ஒன்று. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா காடை குஞ்சுகளுக்கு வந்து தண்ணி வைக்கிறது. இந்த ட்ரிங்கர் வந்து கோழிக்கு ட்ரிங்கர்னு கிடைக்கிற மாதிரியே காடைகளுக்கு சின்ன சின்ன ட்ரிங்கர் கிடைக்கும் சரிங்களா. இந்த தண்ணி வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே அந்த தண்ணியிலேயே அந்த காடைகள் வந்து லைட்டாக கீழே வந்து மேலே தண்ணி பட ஆரம்பிக்கும். சில நேரத்தில் அது அந்த தண்ணியில் கூட மூழ்கி இறந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிங்கரில் வந்து ஓரங்களில் கூழாங்கல்லோ இல்லை வந்து நம்ம கோழி குண்டு இருக்கும்ல அது அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன இடத்துல இருக்கிற தண்ணியை மட்டும் அது குடிச்சிக்கும். அந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா காடைகள் வந்து அதனோட கால் ரொம்ப வழவழப்பாக இருக்கும். காடை குஞ்சுகளுக்கு நீங்கள் ப்ரூடிங் அமைப்பில் உள்ளுக்குள்ளே நியூஸ் பேப்பர் போடுவோம் அடியில். அந்த நியூஸ் பேப்பருக்கு பதில் வந்து ஒரு சாக்கு சரிங்களா, வெங்காய சாக்கு மாதிரி போட்டிங்கன்னா அதனோட கால்கள் வந்து நல்லா கிரிப்பாக நிற்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மல் நியூஸ் பேப்பர் ப்ரூடருக்குள்ளே போட்டிங்கன்னா கால் வழப்பழப்பில் கால் ரெண்டும் பரப்பிக்கும். இதை வந்து நாங்கள் ஸ்ப்ராடல் லெக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பரப்பிக்கிறப்போ அந்த பிரச்சனையாலுமே வந்து காடைகளோட இறப்பு சதவீதம் ப்ரூடிங்கில் அதிகமாகும். காடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது இந்த ப்ரூடிங் தான். ஏன்னா இந்த ப்ரூடிங்கை நீங்கள் ஒழுங்காக வந்து கவனிக்காத பட்சத்தில் இப்போ இறப்பு சதவீதம் 10% மேலே போயிடலாம். அது மாதிரி போகிறப்போ நமக்கு அதில் வந்து நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ப்ரூடிங் அமைப்பை மட்டும் நம்ம விவசாயிகள் ரொம்ப வந்து முக்கியமான கவனம் செலுத்தணும். ரொம்ப இது இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக சொல்லணும்னா ப்ரூடிங்கில் அதிக வெப்பம் கொடுக்கணும், அந்த கால்
கால் பரப்பிக்காமல் இருக்கிறது கீழே வந்து நியூஸ் பேப்பருக்கு பதில் வெங்காய சாக்கு அந்த மாதிரி சாக்கு போட்டு அதுக்கு மேலே காரைகளை விடணும். அப்புறம் இன்னொன்று வந்து தண்ணியில் வந்து கூழாங்கல் போட்டு வைக்கணும் ஓரத்தில், அப்போ தான் வந்து அது தண்ணியில் முழுகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மூணு விஷயத்த ப்ரூடிங்கில் நம்ம வந்து சிறப்பாக வந்து பண்ணோம்னாலே

நம்மளோட இறப்பு சதவீதத்தை நல்லாவே குறைச்சி முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் காடைகள் வந்து இந்த ப்ரூடிங் பீரியடும் சரி, அதுக்கப்புறமும் தீவனம் கொடுக்கறது, சரிங்களா? இந்த ஒரு விஷயத்துல நம்ம நிறைய வந்து கவனம் செலுத்தணும். தீவனம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, தீவனம் வந்து நம்ம காடை தீவனம்னு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இப்போ காடை தீவனம் பார்க்குறீங்கன்னா முக்கியமாக வந்து காடை தீவனங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸில் கிடைக்கும், சரிங்களா? தனியார் இதில் சில இடத்துல கிடைக்கும். மற்ற எல்லா கிராமத்துலேயோ இல்லை நகரங்களில் பக்கத்தில் வளர்க்குறவங்களுக்கோ காடை தீவனங்கள் ஸ்பெஷலாக கிடைக்காது. நமக்கு கறிக்கோழி தீவனம் தான் கிடைக்கும். இப்போ காடை தீவனம்னு பார்க்குறப்போ அதனோட ப்ரோட்டீன்னு சொல்லுவோம், க்ரூட் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் அளவு வந்து காடை தீவனத்தில் குறைஞ்சபட்சம் 26-28% இருக்கணும். அப்போ தான் வந்து காடைகள் வேகமாக வளர்கிறதுனால அந்த வளர்ச்சிக்கு வந்து தகுந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து கறிக்கோழி தீவனங்கள் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால கறிக்கோழி தீவனங்களில் இந்த புரத சத்து 22-23% தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த தீவனத்தை போட்டு வளர்க்குறப்போ காடைகளோட வளர்ச்சி கொஞ்சம் வேகப்படலாம், கொஞ்சம் குறையலாம். அதனால் என்ன பண்ணோம்னா, இதே கறிக்கோழி தீவனங்கள் தான் கிடைக்குது சார், காடை தீவனம் கிடைக்கல பட்சத்தில் கறிக்கோழியோட ஸ்டார்டர் ஃபீடோ ப்ரீ ஸ்டார்டர் ஃபீடோ வாங்கி ஒரு மூட்டைக்கு 5 கிலோ, சரிங்களா? ஒரு மூட்டை கறிக்கோழி தீவனம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 5 கிலோ புண்ணாக்கு, நம்ம கிட்ட கிடைக்கிற எந்த புண்ணாக்காக இருந்தாலும் சரி, கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி ஒரு புண்ணாக்கு வந்து தூளாக அரைச்சி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா புண்ணாக்கில் புரதம் அதிகம். அதனால் அந்த கலந்து கொடுக்குறப்போ வந்து வளர்கிற வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது காடை தீவனம்னு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காத பட்சத்தில் கறிக்கோழி தீவனங்களையே போட்டு வளர்க்கலாம். கறிக்கோழி தீவனத்துலேயும் ப்ரீ ஸ்டார்டர் இல்லை ஸ்டார்டர் இதை போடுறப்போ ஒரு 4-5 கிலோ புண்ணாக்கு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறப்போ வளர்ச்சி விகிதம் வேகமாக இருக்கும். ஒரு காடை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 0-28 நாள் காடையை வந்து நம்ம 28 நாள்லேயே விற்றுடலாம். இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அப்போ சொல்லலை. முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, காடையை வந்து 28வது நாள்லேயே நம்ம கறிக்கு விற்றுடலாம். கறிக்கோழியாக 35 நாள் வச்சுருப்போம், ஆனால் காடை 28 நாளில் விற்கிறதுனால 28 நாளுக்கு வந்து ஒரு காடை அதிகபட்சமாக 400 கிராம் தீவனம் தான் உட்கொள்ளும், சரிங்களா? ஒரு காடை வந்து 28 நாளுக்கு 400 கிராம் தீவனம் சாப்பிட்டு 200 கிராம் வரைக்கும் வெயிட் ஏறும். இந்த 200 கிராம் 180-200 கிராம் வெயிட் வந்துடுச்சுனாலே அந்த காடையை வந்து கறிக்கு விற்றுடலாம். அதனால் இந்த ஒரு விஷயங்களை தீவன மேலாண்மையில் பார்த்துக்கணும், சரிங்களா? இது வந்து தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மை முடிஞ்சிச்சுன்னா காடை வந்து கறிக்கு வந்து இப்போ விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியாவது 28 நாள் சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 25-26வது நாள்லேருந்தே காடைகளை விற்க ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா வந்து பண்ணை வந்து காடைகளில் ஒரு சிறப்பம்சம் இன்னொன்று என்னென்னா, காடைகளில் வந்து பெண் காடைகள் வேகமாக வளரும், ஆண் காடைகளோட பெருசாகவும் இருக்கும். அதனால் ஒரு 25வது நாள் வாக்கிலேயே 200 கிராம் கிட்ட வந்து பெண் காடைகள் வந்துடும். அதனால் பெண் காடைகளை முன்னாடி விற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா 28வது நாளுக்குள்ளே எல்லா காடையுமே விற்றுடலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் காடை வளர்ப்பில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து முட்டையிடுற தன்மை, சரிங்களா? இனப்பெருக்க மேலாண்மைன்னு சொல்லுவோம். இப்போ காடைகளை பார்த்தீங்கன்னா முட்டையிடுறது ரொம்ப சீக்கிரமாக முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஒரு 6வது வாரத்துலேருந்து 7வது வாரத்துக்குள்ளே ஒரு 42 நாள்லேயே வந்து காடை முட்டை போடுறதுக்கு தயாராகிடும். காடை முட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது மேலே வந்து அந்த ஓடு மேலே புள்ளி புள்ளியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் காடை முட்டைகள் வந்து 6 வாரத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சு 7வது வாரத்துலேயே முட்டை போட ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு 8வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணையில் பாதி காடை எல்லாமே முட்டைக்கு வந்துடும். அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முட்டை வச்சு அடுத்த ஜென்ரேஷன் சீக்கிரமாகவே குஞ்சு பொறிக்கிறதுக்கு காடைகளை உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து காடை முட்டைகள்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது. முட்டையில் வந்து பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி சரி, பணியாரம் செஞ்சு விற்கிறவங்க இருக்காங்க, அதுக்கான டிமாண்ட் மார்க்கெட் இப்போ கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் காடை முட்டைகளில் நல்ல டிமாண்ட் இருக்குது. காடை முட்டைகளில் சத்துவமே அதிகம். இப்போ நாங்கள் வந்து படிக்கிறப்ப என்ன சொல்லுவோம்னா, காடை முட்டைகளில் ஒரு விட்டமின் பாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கோழி முட்டைகளில் இருக்கிறத விட விட்டமின்ஸ் உண்மையிலேயே அதிகம், சரிங்களா? முக்கியமாக வந்து விட்டமின் ஏ, ரைபோஃப்ளேவின், இது எல்லாமே வந்து காடை முட்டைகளில் கோழி முட்டைகளை விட அதிகமாகவே இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சிலவங்களுக்கு கோழி முட்டையில் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க காடை முட்டைகள் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் முட்டைகளுக்காக காடையை வளர்க்குறப்ப காடை வந்து 7வது வாரத்தில் முட்டையிட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டைகளை குஞ்சு பொறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ காடையை வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக வச்சுருக்கிறப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 3 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை வச்சுருக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அதனோட பொறிப்புத்தன்மை நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் 3-1 இல்லாட்டி 100 பெண் காடைக்கு 30 ஆண் காடை, சரிங்களா? 100-30 அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதனோட ஃபெர்டிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நார்மலாக நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, ஒரு 500 பெண் காடை 180 ஆண் காடை வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1500 சிக்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ காடை பிஸ்னஸ்லாம் நான் முன்னாடி சொன்னது, கறி பிஸ்னஸ் சொன்னேன், 28 நாள் வளர்க்குறது, அதுக்கடுத்தது முட்டை வந்து 7வது வாரத்துலேயே முட்டை போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 52 வாரம் வரைக்கும் முட்டை போடும், சரிங்களா? ஒரு ஃபுல் வருஷம் காடை முட்டை போட்டுச்சுன்னா 280 முட்டை வரைக்கும் போடும். அந்த ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். அந்த முட்டைகளில் வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக வச்சுருக்கிறப்போ கிட்டத்தட்ட 3-1

0: 100 பெண் காடைக்கு 30 ஆண் காடைன்னு வச்சு 100க்கு 30 அந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் குஞ்சு பொறிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா? குஞ்சு பொறிக்கிறதுக்கு எத்தனை முட்டைன்றது, எத்தனை குஞ்சு பொறிக்கும்ன்றதுக்கு தான் சொன்னேன். ஒரு 500 பெண் காடை இருக்குது, 150 ஆண் காடை, 650 காடை வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு 1500 காடை குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸாகவும் இதை கொண்டு வர முடியும். இந்த விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற இந்த மூணு வகையான பிஸ்னஸுமே காடையில் நம்ம ரொம்ப வேகமாகவே பண்ணலாம். இன்னும் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காடையோட நோய் எதிர்ப்பு சக்திகள், சரிங்களா? காடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு தடுப்பூசிகளுமே இல்லையே தவிர, நமக்கு சில நேரத்தில் என்ன ஆகும்னா காடைகளுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால சில நோய்கள் வரலாம். சரிங்களா? நோய்கள்னு பார்க்குறப்ப ஊட்டச்சத்து பற்றாக்குறை நான் சொன்னேன், நிறைய இடத்துல காடை தீவனம் கிடைக்காது, சில இடத்துல கறிக்கோழி தீவனங்களுமே கிடைக்காதப்ப கிடைக்கிற தீவனங்கள் போடுறப்போ ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா காடைகளோட வளர்ச்சி ரொம்ப குன்றியதாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அதே போல் இன்னொரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்ததில் புரூடர் நிமோனியான சொல்லுவாங்க. சரிங்களா? புரூடர் நிமோனியானா என்னன்னா, காடைகள் வந்து கீழே தரையில் விடுறப்ப உம்மியெல்லாம் போடுறோம்ல, கீழே தரையில் போடுவோம், அதுலேருந்து சில வந்து பூஞ்சான் மாதிரி இருந்துச்சுன்னா புரூடர் நிமோனியா மாதிரி சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம சரியாக பார்த்துக்கிறதுனால தான். சரிங்களா? ரத்த கைச்சல்னு சொல்கிற காக்சிடியோசிஸுமே வரலாம், இதுவுமே நம்ம சரியாக பார்த்துக்காத விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் காடை வளர்ப்பில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள். இப்போ காடை வளர்த்தா எவ்வளோ சார் லாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடை இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9 ரூபாயிலேருந்து 10 ரூபா ஒரு காடை குஞ்சுகள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து 400 கிராம் ஃபீடு தேவைப்படும்னு சொன்னேன். கறிக்காக வளர்க்குறப்போ ஒரு 400 கிராம் ஃபீடு, இன்றைய ரேட்டில் ஃபீடு வந்து அதிகபட்சமாக 40 ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட 400 கிராம் வந்து 17-18 ரூபா வரும். சரிங்களா? ஒரு 17-18 காடை ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கலாம், 27 ரூபா வரும். கூட வந்து நீங்கள் ஒரு 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா மற்ற செலவுகள், இதர செலவுகள்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற கொஞ்சோண்டு கரண்ட்டு, கீழே வாங்கின உம்மி, சில சத்துக்கான மருந்து, லிவர் டானிக் அந்த மாதிரி, இது எல்லாமே ஒரு 3 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் அதிகபட்சம் ஒரு காடை உற்பத்தி பண்ண ஒரு விவசாயிக்கு 30 ரூபா வரைக்கும் செலவாகும். இன்றைக்கி வந்து ஒரு விவசாயிகிட்ட வந்து கறிக்கடைக்காரங்க வாங்குறாங்கன்னா காடை வந்து 38 ரூபாயிலேருந்து 40 ரூபா குறைஞ்சபட்சம் கொடுப்பாங்க. அதனால் ஒரு காடையிலேருந்து 10 ரூபா லாபம் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு இது வந்து நல்ல லாபகரமான தொழில். அதாவது வந்து நீங்கள் ஆரம்பித்து போட்ட காசு வந்து ஒரு மாதத்துலேயே உங்கள் கைக்கு திரும்ப வந்துடும். 10 ரூபா லாபம்ன்றது ஓரளவுக்கு நல்ல லாபம்தான். இந்த ஒரு விஷயத்தினால காடை வளர்ப்பு வந்து நல்லாவே வந்து விவசாயிகள் வந்து இப்போ வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொழிலாகவே இருக்குது. இதை வந்து வேறு ஏதாவது இது வந்து உங்களுக்கு காடை வளர்ப்பு சம்மந்தமாக இருந்ததுனாலும் எங்களை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9944612350. நன்றி.
1: என்னண்ணே, நம்ம பேராசிரியர் ஐயா சொன்ன தகவல் எல்லாம் கேட்டியா? என்ன முடிவு பண்ணிருக்க? கோழி மட்டும் வளர்க்க போறியா இல்ல காடையும் சேர்த்து வளர்க்க போறியா?
2: நீ சொன்ன மாதிரியே காடை வளர்க்கறத பத்தி நம்ம இளைய பாரதி ஐயா வந்து தெளிவா சொன்னாருமா. அதே மாதிரி நானும் காடையை வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். லாபகரமாகவும் செய்யலாங்கிற யோசனையும் எனக்கு வந்திருக்குதுமா. நீ வந்ததுக்கு நல்லதா ஒரு யோசனை தான் சொல்லியிருக்கிற. பூஞ்சோலனா சும்மாவா?
1: அது சரி, இம்புட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாம இருந்தாதான் தப்பாகும். சரி சரி, நீ நடத்து, நான் பாத்துக்கிறேன்.
3: நேயர்கள், இதுவரை கரையேற்றும் காடை வளர்ப்பு சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி இளையபாரதி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
1: அது சரிண்ணே, இந்த பயிரெல்லாம் இந்த காலத்துல ஒழுங்கா வளர மாட்டேங்குது, நிறைய விளைச்சலும் எடுக்க முடியல முன்ன மாதிரி. இதுக்கெல்லாம் என்ன வழி பண்றதுன்னே ஒன்னும் புரியல. எங்க மாமா வேற இந்த நேரத்துல, என் மாமா வேற இந்த வெய்ய காலத்துல போய் மக்காச்சோளம் நிலக்கடலைன்னு விதைச்சு வச்சிருக்காரு. இதையெல்லாம் என்ன பண்ணி நான் விளைச்சலுக்கு கொண்டு வரதுனே ஒன்னும் புரியலண்ணே.
2: அதுக்கெல்லாம் நல்ல விவசாயம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளை கேட்டாதான் நமக்கு விவரம்லாம் புரியும்.
1: அதுவும் சரிதான், யார்கிட்ட போய் கேக்குறது, எப்படி கேக்குறது, யாரையும் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்ல.
2: அதுக்கு வேளாண் அனுபவத்தை நான் சொல்றத விட, அதுக்குதான் விவசாயத்துல நல்லா பண்ணிட்டு இருக்கிற நம்ம மோகன் வரதராஜ் அண்ணா தெளிவா சொல்றாரு. அதையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்காமா, விவசாயம் எப்படி பண்றது, எந்தெந்த பருவங்கள்ல என்ன பயிர் பண்றதுங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம்ல.
1: சரி சரி, சட்டுப்புட்டுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சரிண்ணே,

0: அப்படியோ, என்னால உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, உன்னால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம விவசாயத்துல நல்லபடியா முன்னேறினா ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்தான். சரி, பாலை கறந்து கொடு, நான் கிளம்புறேன்.
1: இந்தாமா, ஏற்கனவே கறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு கொடு.
0: சரிண்ணே, நான் வாரேன்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வேளாண் அனுபவம். ஈரோடு தொப்பம்பாளையம் பகுதியை சார்ந்த வி மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: தொப்பம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பயிரெல்லாம் போடுறாங்க, என்னென்ன பயிரெலாம் அங்கே காமனாக போடுறதுங்க? எல்லாம்
4: மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலக்காய், மக்காச்சோளம், அப்புறம் வெங்காயம், இதுதான் அதிகமாக போடுவாங்க.
3: எல்லாம் மானாவாரி பயிராகவே இருக்கு எல்லாமே?
4: மானாவாரி பயிருங்கிறது
3: இல்லை, இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓரளவு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற
4: ரொம்ப ட்ரை ஏரியா தாங்க அது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தண்ணி பயிர ஏரியா கிடையாதுங்க.
3: சரி சரி சரி.
4: மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 40% தான் வந்து தண்ணி பயிரிடமாக இருக்கும். 60% வந்து மழை நம்பித்தான் இருக்கும். அதில் வந்து நிலக்கடமலை மட்டும்தான் போடுவாங்க. அதை விட்டால் கொட்டை முத்து இது மாரி இதெல்லாம் போடுவாங்க.
3: ஆமணக்கு,
4: ஆமணக்கு
3: நீங்களாம் போடுவீங்களா? ஆமணக்கு
4: போடுவாங்க.
3: ஆமணக்கு எந்த சீசனில் போடுவீங்க அது?
4: ஆமணக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள்
3: மக்காசோளம்லாம் போடுறது எதுக்கு? ஏதாவது மாடு கண்ணு இது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா?
4: ஆமாம், மாடு வச்சுருக்கோம்.
3: எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
4: ரெண்டு மாடு
3: மட்டும்தான். ஆடு?
4: ஆடு இல்லை,
3: ரெண்டு மாடு மட்டும் வச்சுருக்கீங்க. ஏன்னா கலப்பின மாடா அது?
4: ஆமாம், சிந்து மாடு.
3: யார் பராமரிக்கிறா? அதெல்லாம்
4: அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க,
3: எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பார்த்துக்கிறது.
4: ஆமாம் ஆமாம்.
3: சரிங்க. அது இப்போ மாட்டுக்கு வேறு இப்போ இந்த தீவனத்துக்காக போடுறதானே மக்காசோளம்? இல்லை,
4: மக்காசோளம் தீவனத்துக்கு தான் மெயினாக போடுவோம். அப்புறம் மீதினா சேல்ஸ் பண்ணிடுவோம்,
3: வெளியில் சேல்ஸ் பண்ணிடுவீங்க. சரிங்க. அதே அது எந்த பட்டத்தில் போடுவீங்க? அதாவது பட்டங்கிட்டம் பார்த்து போடுவீங்களா? அது
4: இது புரட்டாசி மாதம் போடுவோம். அதை விட்டால் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் போடுவோம்.
3: மழை பெஞ்சாதானே அவங்க இப்போ நிலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை? தண்ணி வசதி,
4: தண்ணி வசதி கொஞ்சம் இருக்குது. மீதியெல்லாம் வந்து தண்ணி வசதி இல்லாத.
3: என்ன தண்ணி வசதி இருக்குது உங்களுக்கு?
4: கிணறு இருக்குது, கூட்டு கிணறுல இருக்குது. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கராக்குள்ளே தான் பாய்க்க முடியும். மீதி ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர்கள்லாம் வந்து நாங்கள் மழை பெய்யும்
3: வானம் பார்த்த பூமி தான். அதில் என்னென்னலாம் போடலாம் இப்போ? இந்த நிலக்கல்ல தவிர வேறு எதுவும் போட முடியாது. அதில் நமக்கு
4: தண்ணி பத்தாது இல்லை, அதனால நாங்கள்
3: நிலக்கல்லையும் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவீங்களா?
4: ஆ, ஆனமத்து பூமின்னா ஒரு டைம், தண்ணி பாக்கெட்ல ஒரு 2 டைம் போடலாம். ரெண்டு வெள்ளாம் பண்ணலாம் தண்ணி பாக்கெட்டில். நிலக்கல் இல்லைன்னா சோளம், இது ரெண்டில் தான் மாற்றி போட்டுட்ருக்கோம்.
3: நிலக்கல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வயலெல்லாம் உழுது விடுறது இது பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எத்தனை வாட்டி உழுது விடுவீங்க?
4: 2 டைம் உழுது விடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டி விட்டு அடுத்த டைம் குப்பை போடுற மாதிரி இருந்தால் போடுவோம்.
3: இப்போ போடாமையும் போடுவீங்களா நீங்கள்?
4: போர் பட்டத்துக்கும் போட்டுருக்க முடியாது, ஒரு வருஷம் விட்டு ஒரு கேப்பில் தான் போடுவோம்.
3: ஏன் குப்பை போற அளவுக்கு நமக்கு அது செலவு கட்டுப்படியாது?
4: செலவு கட்டுப்படியாது. மாட்டுக்கு தீவனம் ஆனா போதும்.
3: கள்ள கொடி இதெல்லாம் வித்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
4: மாட்டுக்கு வச்சுக்கோ, சேல்ஸும் பண்ணிடுறோம்.
3: சேல்ஸும் பண்றீங்க. சரி, இப்போ போட்டோன்னா அந்த நிலக்கல்லையை பொறுத்த வரைக்கும் என்ன பராமரிப்பு பண்ணுவீங்க? எவ்வளோ இப்போ 1 ஏக்கர் போடுறதா எவ்வளோ விதை தேவைப்படும் நமக்கு அதுக்கு?
4: 1 ஏக்கருக்கு போடுறதா இருந்தால் ஒரு 60 to 80 கிலோக்குள்ள தேவைப்படும்.
3: ஏதாவது நீங்கள் இது வந்து இந்த அக்ரியில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ரகம் வாங்கி போடுவீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறதே?
4: வீட்டில் இருக்கிறது தான் அந்த 5000 இந்த பட்டாணி இதுமாரி சொல்லுவாங்க, லோக்கல் தான் எடுத்து போடுறோம். ரகம்லாம் நாங்கள் எங்கேயும் வாங்கி போடுறோம்,
3: பெருசாக பார்த்தாலும் போடுறது
4: இல்லைங்க. பக்கத்தில் கிடைக்கிறது அப்படியே உள்ள லோக்கல் வாங்கி அப்படியே மாற்றிக்கிறது தானுங்க.
3: பக்கத்தில் போடுறவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கிங்க, நீங்கள் போடுறதா அடுத்த
4: வாங்கிட்டு வாங்கிக்குவோம், அவ்வளோதாங்க.
3: சரி, ஒரு 70-80 கிலோ தேவைப்படுமா நமக்கு
4: வேதை? டிராக்டர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 80 கிலோவுக்கு வேணுங்க.
3: டிராக்டர் வச்சு உழுது விட்டுருவீங்களா? சால் மாதிரி போடும்போது அப்படியே உழுதுகிட்டே ஆள்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லையா?
4: எல்லாம் கிடைக்கிறது இல்லையா?
3: கூலி ஏன் ரொம்ப ஜாஸ்தியாகுதுங்களா? அது
4: கூலி அது தண்ணி பாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம், அது ரெகுலராக போட்டுருக்குது, சிதா இருக்குங்க, அதனால டிராக்டர்லேயே போட்டுருக்கு.
3: சரி, இப்போ நம்ம மானாவாரியில் போடுறதுனால அதுக்கு வேறு எதுவும் உரங்கரம் எதுவுமே போடுறது கிடையாதா? போடுவீங்களா?
4: உரம் போடுவோம், களைக்கொல்லி மட்டும்தான் அடிப்போம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கு. மித்தபடிக்கெல்லாம் ஏதோ புழு பூச்சிக்கிது வந்துச்சுன்னா மட்டும் ஏதோ மருந்து
3: பூச்சி மருந்து கேட்டு அடிப்பீங்க?
4: ஆமாம், கேட்டேன். அப்போதைக்கு
3: பூச்சி மருந்து அடிக்கிறது இருக்கட்டும், நான் கேட்குறது உரம் மாதிரி ஏதாவது போடுவீங்களா? உரம்
4: உரம்லாம் கள்ளக்கடிக்கு போட மாட்டோம்,
3: போடுறதில்ல.
4: மக்காச்சோளத்துக்கான போடுவாங்க, யூரியா
3: போடுவோம். களைகளாக எடுக்கணுமா இதில் நமக்கு?
4: ஆமாம், ஒரு மாதத்துக்கு எல்லாம் 25 நாள்ல ஒன்று எடுப்போம், மறுபடியும் 45 நாள் 50 நாளுங்கிறப்ப ஒன்று எடுத்துருவோம்.
3: சரிங்க, 3 கலர் எடுக்கிற மாதிரி வரும். அது கை கலையாக தான் எடுப்பீங்களா? நீங்களே எடுத்துப்பீங்களா?
4: ஆள் வச்சு தாங்க.
3: எவ்வளோ கூலி அதுக்கு?
4: லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 350-450 வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 700-800 பக்கமாக கேட்குறாங்க.
3: ஜென்ஸ் எல்லாம் வச்சு எடுப்பீங்களா? 700 கொடுத்து
4: ஜென்ஸ் வச்சுன்னா அவங்க கான்ட்ராக்டாக பேசிக்காங்க, 1 ஏக்கராகன்னா ஒரு ரேட்டு மாரி பேசிக்குவாங்க.
3: சரி, இப்போ நம்ம ஒரு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறப்பல களை எடுக்கிறதுக்கு ஆள் கூலி கொஞ்சம், பூச்சி மருந்து அடிக்கிறாருந்தால் பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி இது மட்டும்தான் நமக்கு செலவெல்லாம் போக. எவ்வளோங்க வருமானம் வரும்? எவ்வளோ நம்ம அறுவடை பண்ணும்போது எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு?

0: சுமன்லாம் சொல்ல முடியாது. மாட்டு தீவனம் மீதி நமக்கு கொஞ்சம் பால் மீதி இது மாதிரி தான் பார்த்துக்க முடியும்.
1: வர காலகட்டத்தில் நீங்கள் வேறு எதுவும் பண்ணிக்கிறது இல்லையா? வீட்டு தேவைக்கு எடுத்து வச்சுக்கிறது,
0: வீட்டு தேவைக்கு என்னைக்கெல்லாம் நம்ம யோகிங்க, நம்மளும் தான் ஓனர்ஸ் தாங்க,
1: இது
0: நம்மளே ஆட்டிக்கும், பக்கத்து மில்ல இருக்குது தான் அதில் ஆட்டிக்குவாங்க.
1: ஆட்டு புண்ணாக்க நீங்கள் மாட்டுக்கு
0: மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: வேற எந்த பயிருமே போட முடியாது இப்போ நம்ம அது அந்த மாதிரியான மானவர் பயிரில். இந்த ஆமணக்கு போடுறோம் அப்படின்னு நீங்கள்,
0: ஆமாம்
1: ஆமணக்கெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ நிலக்கல்லே போகிறத விட ஆமணக்கு பரவாயில்லையா இருக்கா, எப்படி இருக்குங்க அது?
0: அது 6 மாதம் அதை கூட முன்னே 3 மாதம் தண்ணி வருமோ வராதுன்னு டவுட் இருக்குது. மழை பெஞ்சா தான் மழையாச்சு, இல்லைன்னா அதுவும் இதாயிரும்.
1: மழை பெஞ்சா தான் அதுவும் நமக்கு ஓரளவுக்கு ஈல்டு வருது,
0: வரும் இல்லைன்னா அதுவும் போயிடும். கள்ளக்கான 3 மாதத்துக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்கும், பெய்யும் மழை பெய்யும்.
1: சரி, இப்போ நீங்கள் அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது சொட்டு நீர் பாசனம் இது மாதிரி எதுவும் முயற்சி பண்ணலையா?
0: தண்ணியே அங்கே ட்ரை கண்டிஷன் போர் ஓட்டினாலும் 1000 அடி போட்டினாலும் பக்கத்துலலாம் போட்டு தண்ணி ஆகல. ஸோ அதனால் ஏன் நம்ம அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணுறோம்?
1: இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதில் ஒரு பெரிய அளவுக்கு வருமானம் வராதுல்ல? வேறு மாதிரி ஏதாவது ஆடு வளர்ப்பில் ஈடுபடுறது, கோழி இந்த மாதிரி எதுவும் முயற்சி பண்ணலையா அந்த சைடில் இருக்கவங்கள யாரும்?
0: ட்ரை பண்ணோம், சேவல் கொட்டையை மாரி போட்டு பண்ணோம்.
1: சரி,
0: ஒரு 60 அடி வாங்கிடுச்சு. ஸோ அதையும் விட்டுட்டேன்.
1: வெறும் சேவல் மட்டும் வளர்க்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்களா?
0: கோழி சேவல் இதெல்லாம் வளர்க்கலான்ட்டு
1: இது அசில் மாதிரி சண்டை சேவல் மாதிரியா? சரி சரி,
0: அதுதான் கொஞ்சம்
1: அதுக்கு ஏதாவது பயிற்சி கிர்ச்சி எல்லாம் போனீங்களா நீங்கள்?
0: இல்லை அதெல்லாம் எதுவும் போலீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் அப்படியே வாங்கி பண்ணுறோம்.
1: ஏன் அது மாதிரி போக மாட்டேன்றீங்க? இப்போ எல்லா ஊர்லேயுமே இதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள்னு இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்ம இதுலேயும் இருக்குது, ஈரோட்லேயும் இருக்குது. அப்படி இல்லைனாலும் சேலத்துக்கு வரணுனாலும் சேலத்துக்கும் வரலாம். ஏன் அது மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா 1 மாதம் பயிற்சி இந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க, சில இடத்துல லோனும் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஏன் முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்வம் இருக்கிறனால தான் அந்த கோழி இது ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதை பயிற்சி எடுத்து செஞ்சுருந்தா அதை தப்பு வந்திருக்காது, இல்லை அடிபட்டுருக்காது. நம்ம ஏதாவது கால்நடை டாக்டர்கிட்ட கேட்டிருந்தோம்னா அவரும் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஏன் முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க?
0: ₹1,00,000 அப்புறம் 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போட்டுருக்கிறோம்.
1: சரிங்க,
0: பக்கத்து சைட்டில் விட்டு இப்போ வந்து புதுசாக போட்டதில் வந்து கூட போகிறோம். அதை பார்த்து ஒரு 6 மாதம் பார்த்து அப்புறம் நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: சரி, ஓகே. உங்களோட முயற்சி வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கலுங்க.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை வேளாண் அனுபவம் ஈரோடு தொப்பம்பாளையம் வி மோகன்ராஜ் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள்

தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை

0: பாக்குமரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: வேளாண்மை விற்பனை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் அடுக்கம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தரம்
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஒட்டி 8 வட்டாரங்களில் 479 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதில் 1,97,542 நில உரிமையாளர்கள் உள்ளனர். இதில் 1,52,083 விவசாயிகள் மட்டுமே பதிவு மேற்கொண்டு உள்ளனர். ஏனைய 45,459 நில உரிமையாளர்கள் மற்றும் PM கிசான் திட்டத்தின் மூலம் 19,474 விவசாயிகள் என இதுவரை நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யாத ஏனைய விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், பட்டா, சிட்டா ஆவணங்களுடன் அணுகி பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேளாண்மை துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, விதை சான்றுத்துறை மற்றும் விதை ஆய்வுத்துறை அலுவலகங்களிலும் உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி விதை அலுவலர், ஆத்மா அலுவலர்கள் போன்றவர்களின் உதவியையும் நாடலாம். விவசாயிகள் அனைவரும் அடையாள அட்டை பெற்றிருந்தால் மட்டுமே மாநில மற்றும் மத்திய வேளாண் திட்ட பயன்கள் மற்றும் இடுபொருள்கள், உரங்கள் விநியோகம் ஆகியவற்றை மானிய விலையில் பெற்று பயனடைய முடியும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எனவே நமது தர்மபுரி மாவட்ட வேளாண் பெருமக்கள் அனைவரும் விவசாயிகளின் தனி அடையாள அட்டை பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
3: நேயர்கள், இதுவரை வேளாண்மை விற்பனை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் அடுக்கம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தரவுகள் பதிவு செய்தல் திட்டத்தை குறித்து தர்மபுரி மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குநர் ரத்தினம் அவர்கள் அளித்த விளக்கத்தினை கேட்டீர்கள்.

0: நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது அமனையர்களே, இன்னைக்கு இளந்திரல் சினிமா சினிமாவாக வளம் வர இருக்கு. சினிமா சினிமா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஒலிக்கீற்றுகள், அதே மாதிரி இசைக்கீற்றுகளும் வந்து ஒளிபரப்பு செய்யப்படும். அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கக்கூடிய நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணையோ 94 86 81 10 25 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க? ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2026 எத்தனையாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: தாசன்பட்டில இருந்து பண்பலை சித்தன்.
0: சித்தன் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்று வருது, கேக்குறீங்களா? அதுல இருந்து கேள்வி
2: கேக்குறேன்.
3: ஐயோ, என்ன ஒரு வேக்கம். ஐயோ, கல்யாணத்துல டபுள் டக்கர் நாரா இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு. கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான்னு அடம் பிடிக்கிறான்.
4: அங்கிள், பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
5: அப்படியா சொல்ற?
4: ஆமா அங்கிள்.
0: ஐயா கேட்டீங்களா?
2: கேட்டான்.
0: இந்த படம் என்ன படம்?
2: புலிக்குட்டி பாண்டி.
0: புலிக்குட்டி பாண்டி இல்லங்க ஐயா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: முருகன்
0: ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலி கீற்று வருது, கேக்குறீங்களா?
6: குடுங்க சார், குடுங்க சார்.

0: என்ன?
1: திரைப்படம் தெரியல சார், நைட்டு 10 மணிக்கு வரும் சார்.
0: நன்றி இணைப்பில் வந்த மிக்க இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: கண்ணியப்பன் ஐயா, உங்களுக்காக ஒரு கேள்வி வச்சிருக்கேன், கேட்டுறவா? இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் எந்த ஆண்டு வெளிவந்தது?
2: 1987.
0: இல்லங்க ஐயா, தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: சந்திரசேகர் பேசுறீங்க.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்காக ஒரு ஒலி கீற்று வருது, கேளுங்க.
4: எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம்.
0: இந்த இரண்டு நடிகர்கள் பெயர் சொல்லணும்.
3: இந்த
0: அந்த நடிகர் நடிகை பெயர் சொல்லணும்.
3: நடிகர்
0: நடிகை பேரா? வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க? உங்க பேர்
5: என்னங்க?
0: முருகேசன் ஐயா, உங்களுக்காக ஒரு ஒலி கீற்று வருது, கேக்குறீங்களா?

0: ஐயா கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடலினுடைய முதல் வரி என்னன்னு சொல்லுங்க பாப்பா.
1: நன்றி
0: இணைப்பில் வந்தமைக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சினிமாவாக இளம்பந்தன்றல் வாழ அமர்ந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிறைய நேயர்களுடைய கேள்விகளும் கேட்டுட்ருக்கோம். அதற்கான விடைகளையும் வந்து நேயர்கள் சொல்ல தயாராக இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
2: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
3: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலை கல்லூரி எதிரில், தர்மபுரி.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: காண்டாக்ட்
6: 8985 1234 5 or visit www.mahindra.org.
0: நேரம் 8:07 இளந்தென்றல் இன்னைக்கு சினிமாவாக வளம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளோட நேர்கள் பேச ஆர்வமாக இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க ஐயா?
7: காரிமங்கலம் மட்டும் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான முதலாவதாக ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்து வெளியான இறுதி திரைப்படம் எது?
7: ஜெய்சங்கருங்களா?
0: ஆமா, ஜெய்சங்கர் அவர்கள் நடித்து வெளியான இறுதி திரைப்படம்.
7: கடைசி திரைப்படம்,

0: நாங்கயா
1: இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களே.
0: பூவாசம்.
1: பூவாசமா? யார் சொன்னது? அப்படியே அப்படியே வேக வேகமாக கேட்டு இது பண்ணுறீங்களா? சரி ஓகே, அடுத்ததான் இந்த பாடலை கேளுங்க. இந்த பாடலுக்கு வச்சு நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள்.

0: ஐயா, இந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் யார்?
1: பரதராஜ்.
0: பரத்.
1: பரதராஜ்
0: பரத்வாஜ். சரிங்க ஐயா, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு ஒலிக்கிட்டு வருது, அதுக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா பரிசு பாடல் தந்துடுறேன்.
2: மகிழ்மணி சாம்ராஜ்யத்தின் முடியளவரசன், ராஜமாதா சிவகாமி தேவியின் புத்திரன், பிரபஞ்சத்தில் யாரும் வென்றடா காலகயிறை வரம் செய்த வீராதி வீரன், அமரேந்திர பாகுபலி.
0: கேட்டிங்களாங்க ஐயா?
1: கேட்டேங்க.
0: அது வசனகர்த்தா யாருன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: ராஜமௌலி.
0: இல்ல, தவறான விடைங்க ஐயா. நல்ல முயற்சி பண்ணீங்க, கிட்டத்தட்ட ரெண்டு கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்க, ஆனா இந்த கேள்விக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. நல்ல விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய இணையர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு. சரி பாபு, உங்களுக்காக ஒரு கேள்வி.
3: சார்,
0: 50வது தேசிய திரைப்பட விருதுகள்ல தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
3: கோவாவில் நடைபெற்றது.
0: இல்ல, நான் அதெல்லாம் கேட்கல. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம். இது விடை தருமினாக்கள் இல்ல. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கிட்டு வருது, கேட்டுறீங்களா?
4: சினிமாவில பாட்டு எழுது ஆளு, இப்ப நான் பாட்டா படிச்சிருவாரு.
5: மணல் கூழாங்கற்களின் குழந்தை, நீ மண்ணை வெட்டுவது எங்கள் மடலையை வெட்டுவதற்கு சமம்.
0: கேட்டீங்களா?
6: கேட்டுங்க சார்.
0: அந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம்?
6: நன்றி சார், தெரியல.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 8:11. இன்னைக்கு இளந்தென்றால் சினிமா சினிமாவாக வளம் வந்துட்டுருக்கு. நேயர்கள் வந்து நம்மளோட பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது.

0: தொடர்புக்கு 9043533367.
1: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
2: நேரமிரவு 8:18. இது இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் சினிமா சினிமாவா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். ஐயா இணைப்பில் இருக்கீங்க, வருக வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர்லேருந்து,
2: திருப்பூர்லேருந்து. ஐயா உங்க பேர் தெளிவா சொல்லுங்க பாப்போம்.
4: நடக்கிற ஒரு சம்பவம் நீங்க விடுதலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, போற வழியில பல்லவன் பஸ் போரி செத்து போயிட்டேன்னா சாவக்கண்டு பயப்படுறா இல்ல சார். தரண மரண கணக்குல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல நான் பிறந்துட்டு இருக்க போறேன்.
5: இன்னைக்கு கோர்ட்ல குற்றவாளிக்குள்ள நின்னுகிட்டு ஒரு கைதி மரணத்தை பத்தி தத்துவம் சொன்னான் பாரு.
2: கேட்டீங்களா? ஐயா இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா.
3: ஜல்லிக்கட்டு.
2: ஜல்லிக்கட்டு என்பது மிக மிக சரியான விடை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒன்று வச்சுருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அண்மையில் 2026 நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழா எத்தனையாவது விழா அப்படிங்கிறதா ஒன்றே உங்களுக்கான கேள்வி.
3: 75.
2: இல்லை ஐயா, 75 என்பது தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம்
2: சார். வணக்கம் முதல்ல உங்க வானொலி கிட்ட இருந்து தள்ளி வாங்க. உங்களுடைய பெயரும் ஊர் பெயரும் சொல்லுங்க பாப்போம். கோவிந்தசாமி. சரி, உங்களுக்காக ஒரு இசை கீற்று வருது, அத கேக்குறீங்களா? சரி.
7: நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய்.
2: ஐயா கேட்டீங்களா?
6: கேட்டீங்க.
2: அந்த பாடலினுடைய முதல் வரி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? துரை ஐயா, உங்களுக்காக ஒரு ஒலிக்கிட்டு வருது கேட்டலாமா?
6: சொல்லுங்க.
8: டொனேஷன் கட்டி வந்திருக்காங்க.
9: தப்பு, கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும், நாம கடவுள் கொடுக்க கூடாது. இவங்க கிட்ட ஏதாவது இருந்து நான் புடிங்கிட்டேன்.
8: ஓகே. யா குடியாங்க.
3: வாங்க சார்.
2: ஐயா கேட்டிங்களா?
6: கேடுங்க.
2: அந்த இரண்டு குரல்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் யாருன்னு சொல்லுங்க பாப்போம்.
6: ரஜினி.
2: ரஜினியா? சரி, முதல் விஷயமே தப்பா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்பாக,
10: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பிகாம் IT நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
11: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
12: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9945320060.
13: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
15: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
16: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
17: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
18: அனில் சோயா சங்க்ஸ்.
19: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 8:23. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?

0: கேட்டிங்களா?
1: ஆ
0: அந்த பாடல் ஒளிபரப்பிய அந்த பாடலினுடைய ஆசிரியர், பாடல் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க பாப்போம்.
1: ஆர்பி உதயகுமார்.
0: ஆர்வி உதயகுமார் அப்படிங்கிறது மிக சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, வாகை சுடவா திரைப்படத்திற்கு எந்த ஆண்டிற்கு சிறந்த தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது?
1: 2011.
0: இல்லைங்க, தவறான விடை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சக்கரவர்த்தி, மஞ்சுப்பட்டி.
0: மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி ஐயா, உங்களுக்கான ஒரு இசைக்கீற்று விருது கேட்கலாமா?
2: கொடுங்க ஐயா.

0: ஐயா, இந்த இரண்டு பாடகர்கள் பெயர் சொல்லுங்க பாப்போம்.
1: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்பவர்.
2: நான் தர்மபுரி உழவர் சந்தையர்கள் மொழிப்பெண் பேசுகிறேன். எளிமையாக கூடிய பழைய படம் போடுறது முயற்சி பண்ணலாம்.
0: இல்லை, நான் உங்களுக்கு கேள்வி வச்சிருக்கேன் பாட்டுகளிலேயே. சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் எந்த ஆண்டு வெளியானது?
2: கார்த்திக் நடிச்ச படம்.
0: அதெல்லாம் இல்ல.
2: எந்த ஆண்டு வெளியானது?
0: எந்த ஆண்டு வெளியானதுன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம்.
2: 2013.
0: இல்லங்க ஐயா, 2013 இல்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 8:25 இளந்தென்றல். இன்னைக்கு சினிமா சினிமாவாக வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 8:26 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
7: ராஜா பேசுறியா? பாப்பார்பட்டியிலிருந்து.
0: பாப்பார்பட்டியிலிருந்து ராஜா, உங்களுக்காக ஒரு ஒலி கிட்டு வருது, கேட்டலாமா?
8: இடம்பெற்ற
0: திரைப்படம் என்ன? நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் முதல் முதலில் பின்னணி குரல் கொடுத்த திரைப்படத்தினுடைய பெயர் என்ன? 1974.

0: 8:28 நிமிடம். இன்றைக்கி எல்லாம் இந்த நிரல் சினிமாவாக வளம் வந்துட்டுருக்கு. நம்ம வந்து நேயர்களோட பேசிகிட்ருக்கோம். நிறைய கேள்விகளுக்கு வந்து நேயர்கள் பதில் சொல்ல முயற்சி செஞ்சிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நேரம் இரவு 8:35 கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இளம் தென்றல். இன்னைக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சி அமனையர்களே, சினிமா சினிமாவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளம் தண்டல் நிகழ்ச்சி வந்து வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: மதிதான் பேசுகிறேன்.
6: சரி, உங்களுக்கான இசை கேட்டு வருது கேட்டலாமா?

0: இந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் யார்?
1: ஹரிஷ் ஜெயராஜ்.
0: இல்லம்மா, தவறான விடை. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் வந்து விடுபட்டார். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: நடிகர்கள்
0: யார் சொல்லுங்க பாப்போம். நன்றி இணைப்பில் வந்தமைக்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: இங்க மதியம்பாளையம் ராமகாயர் இருந்து ஒன்னாவது வந்து எழுத்தன் பேசுறேன் ஐயா.
0: சரி ஐயா, உங்களுக்கான கேள்வி, நடிகர் எம் எஸ் பாஸ்கர் முதன் முதலில் பின்னணி குரல் கொடுத்த, அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை பார்த்த திரைப்படம் எது? சரி, நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? யசோதரன். எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க யசோதரன்?
5: மோட்டுப்பட்டி.
0: மோட்டுப்பட்டியில இருந்தா? சரி, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு வருது, கேட்டலாமா?

0: கேட்டிங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாரு கிட்ட பேசுறீங்க ஐயா?
1: நான் தர்மபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா, ஆல்ரெடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஐயா, நான் ரெண்டாவது முறை எப்படியா வருவேன்?
0: அப்படிங்களா? சரி, மோகன் ஐயா வந்து ஈவினிங் பேசுனத ஞாபகம் வச்சுட்டு கேட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஐயா, உங்களுக்கான கேள்வி.
1: மூன்று கேள்வியே எளிமையா கொடுத்துறீங்க.
0: அப்படியெல்லாம் நீங்க கேக்குறதுக்காக கொடுக்க முடியாது. நான் கேக்குறது கேப்ப, நீங்க பதில் சொல்றது சொல்லிடணும் நல்ல பிள்ளையா, சரிங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி இதாங்க ஐயா. 2025 கிராமி விருது வென்ற இந்திய வம்சாவளி பாடகி யார்?
1: பாடகி அனன்யா பாட்டு.
0: பாடகி அனன்யா பாட்டு இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? எடப்பாடியில இருந்து பூமி படிக்கிறீங்களா?
2: இல்லைங்க சார், ஐ அம் அ வர்க்கிங் ஸ்டூடண்ட் சார்.

0: கிங்ஸ் ஆஃப். ஓகே சரி, உங்களுக்காக ஒரு ஒலிக்கேட்டு வருது, கேட்டலாமா?
1: மகிழ்மணி சாம்ராஜ்யத்தின் முடியளவரசன், ராஜமாதா சிவகாமி தேவியின் புத்திரன், பிரபஞ்சத்தில் யாரும் வென்றடா காலகயிரை வரம் செய்த வீராதி வீரன் அமரேந்திர பாகுபலி.
0: நீங்க கேட்ட இந்த வசனத்தின் வசனகர்த்தா யார்?
2: தமிழ்ல மதன் காட்டி, தெலுங்குல ராஜமௌலி விஜயேந்திர பிரசாத்.
0: தமிழ்ல மட்டும்தான் நான் கேட்டேன், நீங்க தெலுங்குலையும் சேர்த்து சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, வாகை சுடவா திரைப்படத்திற்கு எந்த ஆண்டு தேசிய திரைப்பட விருது வழங்கப்பட்டது? ரெண்டாயிரத்தி பதினஞ்சு. இல்லம்மா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர்.
3: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலத்திலிருந்து ஜெயரங்கசாமி பேசுறேன்.
0: ரங்கசாமி ஐயா,
3: உரநடைன்னு சொல்லாங்க ஐயா,
0: புரியல?
3: அவர்தான் மனுஷி. ஒலிக்கீட்டுங்கிறதை உரநடை என்று கூறலாம் ஐயா. ஒலிக்கீட்டுன்னு சொல்லி உரநடை போடுறீங்க. உரநடை,
0: உரைநடைன்னு சொல்லுங்களா?
3: ஆமா, ஒலிக்கீட்டுன்னா அது வேற, ஒளியும் வருங்க. உரைநடைங்கிற சரியான தமிழ் சொல்லாக்கு என்ன தாலிமனை கருத்துங்க.
0: சரிங்க ஐயா, கண்டிப்பா மாத்திக்கிறோம். நன்றி. இப்படி
3: சொல்லுங்க கேள்வி.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் எந்த ஆண்டு வெளியானது? ரெண்டாயிரத்தி நான்கு. இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு புதிய விஷயங்களுக்காக சொன்னீங்க, அதற்கும் எங்களுடைய நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருகை. வணக்கம். இரு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழி அம்மா, உங்களுக்காக இப்ப வந்த நேயர் சொன்ன மாதிரியே உரைநடை ஒன்னு குடுக்கறேன், கேக்குறீங்களா?
5: வடை சாப்பிடுறியா? தாங்க மெது வடை இருக்கு, லைட்டா மசால் வடை இருக்கு. என்ன சாப்பிடுற?
6: மசால் வடை,
5: தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, இதெல்லாம் இல்ல, உரச்சக்கல சட்னி தான் இருக்கு. பரவாயில்லையா?
6: பரவாயில்ல.
5: சரி, உள்ள வந்து உட்காரு. தங்கச்சி ரெண்டு மசால் வடை, சட்னி இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
0: இந்த இரண்டு சொந்தக்காரர்கள், குரல்களுக்கான சொந்தக்காரர்கள் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ரஜினி அவர்களுடைய குரல் இது. படத்தினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாரத். ஒரு கேள்விக்கு வந்து சரியான விடைன்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, 50வது தேசிய திரைப்பட விருதுகள்ல தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய விருதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாதா சாஹேப் கொடுப்பாங்க. அதுல வந்து 50வது ஆண்டு அந்த பொன்விழா ஆண்டில் யாருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது?
4: சிவாஜிக்கு.
0: இல்லம்மா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேர்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: சினிமா சினிமாவாக இன்னைக்கு இளம் தண்டல் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஜெயராமன் ஐயா. என்கிட்ட போன் பண்ணிட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கதை பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா? யார்கிட்டயோ பேசின மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களுக்கான கேள்வி, இப்போ 2026 நடைபெற்று முடிந்த அந்த ஆஸ்கர் விருது விழா வந்து எத்தனையாவது விழாவாக, எத்தனாவது எடிஷனா நடந்தது?
9: 2026
0: இந்த ஆண்டு முடிந்த ஆஸ்கர் விருது எத்தனையாவது விருது வழங்கும் விழாவாக நடைபெற்றது?
9: நன்றிங்க. தெரியல.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்க மட்டும் நேயர் வருக. வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்காக ஒரு உரைநடை வருது, கேட்டலாமா?
10: அப்படியா? சரி, அப்படியே வச்சுக்குவோம். படிக்கிற மேல இருக்கு, படிக்காத மேல இருக்கு, படிச்ச மேல. இதா கவிழன், என்ன படிச்சுக்கா சொல்லு. சினிமாவில பாட்டு எழுது ஆளு. இப்ப நான் ஏசனா பாட்டா படிச்சிருவாரு. கூழாங்கல் வளர்க்க சொல்லு.
11: மணல் கூழாங்கற்களின் குழந்தை. நீ மண்ணை வெட்டுவது எங்கள் மடலையை வெட்டுவதற்கு சமம்.
0: கேட்டீங்களா?
4: கேட்டுங்க.
0: அந்த வாச

0: சுரத்னம் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர் சொல்லணும்.
1: நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் புலியூர்னு மனோகரன் பேசுறீங்க.
0: மனோகரன் ஐயா, உங்களுக்கான கேள்வி, வாகை சூறாவளி திரைப்படத்திற்கு எந்த ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது வழங்கப்பட்டது? 92 இல்லைங்க ஐயா. வாகை சூறாவளி இப்போ சமீபத்தில் வந்த படம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இளந்தென்றல் இன்றைக்கி சினிமாவாக வளம் வந்துட்டுருக்கு. நம்ம நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிகிட்ருக்காங்க, நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க?
3: வணக்கம் ஐயா. ராஜேஷ்கனா ஃப்ரம் சேலம் மாவட்டம், நாட்டமங்கலம் வில்லேஜ்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான ஒரு இசை கேட்டு வருது, கேட்டலாமா?
3: கேட்டலாங்க. லட்ச

0: ஐயா கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேங்க ஐயா.
0: அந்த பாடலின் முதல் வரி என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: அந்த பாடலின் முதல் வரிங்களா? காதல் அழகான்னு வரும்.
0: காதல் அழகா என்பது மிக மிக சரியான விடை. அடுத்ததா ஒரு உரைநடை உங்களுக்காக வருது, கேட்டுடலாமா?
1: ஆ கேட்டுடலாம்.
2: வெற்றி ஏண்டா, வெற்றி நமக்கு தானே. எந்த ஊரு?
3: பழனிக்கு பக்கத்துல கந்தம் பட்டிங்க.
2: ஏறிக்கோ. என்ன படிச்சிருக்க தம்பி?
3: 7th. எங்க அண்ணன் என்ன விட ஜாஸ்தி, 8th. அவரை மாதிரி விவசாயம் பண்ண முடியாது, என்ன மாதிரி வண்டி ஓட்ட முடியாது.
0: கேட்டிங்களா? அந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: மலை
0: அப்படிங்கிறது மிக சரியான விடை. இப்போ கேட்க போகிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடலே கொடுத்துட்றேன்.
1: ஆ சரிங்க.
0: இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய திரைப்படம், முதல் திரைப்படம் எந்த ஆண்டு வெளியானதுன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: 2002 சூரிய படம் சார்.
0: 2002?
1: ஆமாங்க சார், 2002.
0: கண்டிப்பா தெரியுமா?
1: கண்டிப்பா தெரியும்.
0: சரி, அருமை, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. என்ன பரிசு பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பாத்தீங்கன்னா சித்தா படத்துல இருந்து கண்கள் ஏதோ.
0: சித்தா படத்துல இருந்து கண்கள் ஏதோ. சரி, எங்க இருந்து பேசுனீங்க
1: சார்? சேலம் மாவட்டம், நாட்டாமங்கலம் கிராமம்.
0: சரி, சேலம்ல இருந்து உங்க பேர் சொல்லலாமே இன்னொரு தடவை நம்ம நேயர்களுக்காக.
1: ராஜேஷ் கண்ணா.
0: ராஜேஷ் கண்ணா, ரமேஷ் கண்ணா எனக்கு தெரியும், ராஜேஷ் கண்ணா இப்பதான் முத தடவையா கேக்குறேன். சரிங்க ஐயா, கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த பரிசு பாடல் வளம்பரம் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அந்த பாடலை நம்ம கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
4: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட்
0: சன் பிரீஃப்ஸ். தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 29 வரை இளநிலை சேர்க்கைக்கு இணைய வழியாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த சேர்க்கை உதவி மையத்தை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 0-43-42-23-00-08 என்ற தொலைபேசி எண்ணையோ 93-45-32-93-69 என்ற கைபேசி எண்ணையோ அழைக்கலாம். மேலும் www.gacdpi.ac.in என்ற இணையதள முகவரியையும் மாணவர்கள் காணலாம்.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
2: நேரம் 8:52. இன்னைக்கு இளந்தென்றல் சினிமா சினிமாவாக வளர்ந்துட்டு இருக்கு. நேர்களே, கேள்விகள், இசை கேட்டுகள், உரைநடை ஆகியவற்றோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இணைப்பில் காத்துட்ருக்க நேர்களோடு பேச தயாராக இருக்கேன். அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். டி என் ராம், தேனா மரத்துப்பட்டி.
2: டி என் ராம், தேனா மரத்துப்பட்டிங்களா?
3: தேங்காய் மரத்துப்பட்டி.
2: தேங்காய் மரத்துப்பட்டி. சரி, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு வரது கேட்டலாமா?
3: சொல்லுங்க.

0: ஐயா, அந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம்.
1: இளையராஜாங்கய்யா.
0: இளையராஜா என்பது தவறான விடைங்க ஐயா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் வந்து 8:53 நிமிடம். இன்றைக்கி இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் வளமர காத்துட்ருக்கு. இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் எந்த மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் இன்றைக்கி உங்களுக்கு பிடித்த பழைய திரை இசை பாடல்களை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். சினிமா சினிமாவாக இளம் தண்டல் வளம் வந்துட்டுருக்கு. வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 8:54 நிமிடம். இணைப்பில் இணைய மறுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், குருபவர்.
2: தருமபுரி மாவட்டம் குவாகப்பள்ளி முருகேசன் பேசுகிறேன் சார்.
0: முருகேசன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க சார்.
0: வாகை சூடவா திரைப்படத்திற்கு எந்த ஆண்டு தேசிய விருது வழங்கப்பட்டது?
2: 2075.
0: ஓ, 2075க்குலாம் நம்ம போயிட்டோமா? ஏதோ ஒன்று அடிச்சு விட்றீங்க. தூக்க கலகத்தில் நீங்க இருக்கிறீங்களா, இல்லை நான் தூக்க கலகத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்களாங்க ஐயா? சரி, சிரிச்சு ஏமாத்த பக்குறீங்க. சரி, நல்லது. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயரோடு பேசுவோம். அவருக்கு வணக்கம். வணக்கம். அந்த நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டார்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
7: அனில் சோயா சங்க்ஸ்.

0: ¿Y a qué? நேர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைக்கியான கேள்விகளுக்கான பதில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் மௌனம் பேசியதே 2022 வெளியானது. 2026 ஆஸ்கர் விருது விழா வந்து பார்த்திங்கன்னா 98வது விருது வழங்கும் விழா. கிராமி விருது 2025 வென்ற இந்திய பாடகி சந்திரிகா தண்டோன். 50வது தேசிய திரைப்பட விருதுகளில் தாதா சாஹேப் பால்கே தேவானந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் பூவாசம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வாகை சுடுவா 2012 வழங்கப்பட்டது. நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பின்னணி குரல் கொடுத்த முதல் திரைப்படம் சிட்டுக்குருவி. நேர்வர்களுக்கு இளம் திரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய் வித் த நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi says under India's chairmanship this year BRICS to aim for multilateralism and more inclusive world order. Election Commission announces special intensive revision phase 3 to be conducted across 16 states and 3 union territories. In Kerala, Congress leader V.D. Satishan meets governor to stake claim to form government. In Uttar Pradesh, over 70 people killed due to rain, storms and lightning in the last 24 hours. U.S. President Donald Trump and his Chinese counterpart Xi Jinping hold talks in Beijing, stress on opening up Strait of Hormuz. And in Asian Senior Weightlifting Championships, Ajit Narayan clinches double bronze in men's 71kg at Gandhinagar, Gujarat. Prime Minister Narendra

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.2, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

0: எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இனிய இரு வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பிள்ளை 102.5, ஏற்காடு பண்பிள்ளை 103.7. என்றுமே காலத்தால் அளிக்க இயலாத காவிய கானங்களை நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்ய நாங்கள் காத்துட்ருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் மட்டும் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கோ, 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31-94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
7: அதியமான் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஒழித்து ஓங்கிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இனிய இரவு வணக்கம் ஐயா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் சத்திலிருந்து ஆறுமுகம்.
6: ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
7: ஐயா, படம் வந்து சக்கரம்.
6: சரிங்க.
7: இந்த படத்துல வந்து காசேதான் கடவுள் அப்ப கடவுளுக்கும் தெரியும் பாடலை நம்ம அனைத்து நேரம் கொடுங்க.
6: சரி, இது வந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: சோமநரங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:08. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
9: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் 6 மீனா பேசுறேன் சார். எனக்கு நினைத்ததை முடிப்போம் படத்துல இருந்து பூமலை தூவி 2 மாசமா காத்து இருந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்குது. அனைத்து நேயர்களுக்காக அந்த பாடலை கொடுத்துருங்க.
8: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த பாடல் இதோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். நேரம் 10:16, இது சுகமனராங்கள். சுகமனராங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கணிப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
2: சொல்பவர்
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
2: தேன்மொழிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: நேன ஒலியிலிருந்து அம்மா கண்ணுன்ற பாடல் போடுங்கய்யா. நன்றி, வணக்கம்.
2: இது வந்து பாடல்

அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நேரம் 10:20 கேட்டு கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலாக சுகமான ராகங்கள் வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் முலசை கவுண்டனூர் மாதப்பன்.
0: மாதப்பன் ஐயா என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் மீனவ நண்பன்.
0: சரிங்க.
1: பொங்கும் கடலோசை, அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிங்க ஐயா. உங்களுக்காக அந்த பாடல் இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இரவு நேரத்தில் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கும் கீதங்கள், இனிமையான சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:25. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இன்னைக்கு வளம் வந்துட்டு அந்த வகையில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வர்கள் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், சொல்பவர்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் தாவரத்தில் வந்து பாரூர் கிராமத்தில் மாதப்பன் பேசுறேன்.
4: மாதப்பன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
5: சவாலே சமாளே.
4: சரிங்க.
5: நிலவு பார்த்து வானம் சொல்லுது என்ன போடாத.
4: சரிங்க, இதோ அந்த பாடல்.

தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நிலவை பார்த்து வானம் சொல்ல

0: காலத்தளியாத காவிய கணங்கள் நம் நினைவை விட்டு நீங்காத இனிமையான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:31. சோமான ராகங்கள் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி காமராஜனிலிருந்து எம்எல்ஏ கலைச்சொல்லி பேசுறேங்க.
0: கலைச்சொல்லி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்த மாளிகையிலிருந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன பாட்டு போடுங்கய்யா. அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு ஏதோ நீங்க கேட்ட அந்த பாடல்

0: நேர்கள் இனிமையான பழைய பாடல்களை சுகமான ராகங்களில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் 10:35. இணைப்பில் இணை மடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்வார். மாதம்பதி கிராமம், சுகுமார்.
0: சுகுமார் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் ராஜா, பாடல் கல்யாண பொண்ணு. இந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: நேரம் இரவு 10:40 கேட்டு கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: ஊத்தங்கரிலிருந்து மூங்கிலேறு சிவமணி பேசுறேங்க சார்.
0: சிவமணி ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் அவன் தந்த உறவு.
0: சரிங்க.
1: அதுல வந்து பி சுசிலா முத்துராமன் பாடிய பாடல் மஞ்சள் இட்ட நிலவாக, அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: நேரம் 10:45 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக. அந்த வகையில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: ஆனந்த ஜோதியில் ஒரு பாட்டு.
0: சரி, இது உங்களுக்கு ஆனந்த் ஜோதி படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: பத்து மணி 49 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்வர்கள் வணக்கம்.
1: கிருஷ்ணா மாவட்டம் அரசம் பற்றி காபா கட்டு சென்னை விவசாயி ஏன் முருகன் ஞானம்.
0: முருகன் ஐயா என்ன பாடல் கேட்கலாம்?
1: தட்டாதான் பிள்ளையா.
0: சரிங்க.
1: எம்ஜிஆர் நடிச்ச படம் அதிகமா இருக்கு சார். மாலைப்பாடி குமரேசன் அனைவரும் கொடுங்க சார். அந்த படத்துல ஏதாவது பாடல்
0: உங்களுக்காக பாடல்

0: அன்றும் இன்றும் என்றும் என்றும் நம் மனதை விட்டு நீங்காத இனிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:54. சுகமான ராகங்களில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வர்க வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கூறுபவர்?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சு சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆலைமணி படத்துல ஒரு பாடல் கொடுத்துருங்க. நன்றி.
0: சரி, ஆலைமணி படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். நன்றி.

0: பத்து மணி 58 நிமிடம். சுகுமான ராங்களில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம் ஐயா.
0: சொல்பவர்
1: பாலமுருகன், மருதேரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? இந்தியா நடித்த உலகம் சுற்றும் வாலிம் படத்துல இருந்து சுசலா பாடிய தங்க துணியை தவடம் பெண்ணுடைய பாடல் வேண்டும் ஐயா.
0: இதோ அந்த பாடல்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு. நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: யாருங்க என்று பேசுறீங்க ஐயா?
1: போச்சமல்லிருந்து குமார் பேசுறேங்க ஐயா.
0: குமார் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன பாடல் ஏதாவது ஒன்று நீங்களே போடுங்க ஐயா.
0: எம்ஜிஆர் பாடல் ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம். இதோ உங்களுக்காக ஒரு பாடல்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல்

நேரம் 11:10 நேர்கள் கற்றுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நாளைய நிகழ்ச்சி நிரல் இனி கேட்கலாம் நேர்களே. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்வை கேட்க வழங்குகிறார் தமிழிசை மரபுகள் குறித்து எஸ் மகாதேவன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணாசில் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலைமொழி. நாளை நம்மோடு பி சமர்வள்ளி. 7 மணிக்கு காலை வணக்கம், இதில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர். தருமபுரி அரசு பொட்டுக்கூடம் கடையில் இன்றைய விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையில் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி ஸ்ரீரங்க டயக்னாஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இணைந்திருந்து ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாலடிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. காலை 7:30 சந்தோஷ் சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பினல். 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சந்தனை சரகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்றொருத்தகள். 8:09 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய வானொலியில் வசந்தம் அழுத்தம் வேண்டாம். தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாலதி மருத்துவமனை வழங்கும் நன்றை கேட்போம் இன்றை கேட்போம். நாளை காலை 10:05 எஸ்கேஎம் புறநாயல் வழங்கும் அருள் தரும் ஆலயங்கள். நாளை சேலம் மாவட்டம் ஆரகலூர் அருள்மிகு காமநாதீஸ்வரர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம். 10:30 நீங்கள் கேட்டவை. 10:45 வானொலிக்கு 90. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. பகல் 12:10 உங்கள் களம். நாளை சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் குப்பூர் ஊர் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரைசை. தொடர்ந்து சுழல்கப்பம் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை இருக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளை எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவரியா சுதாஷா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 2:30 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் ச முத்துகுமாரி அவர்கள். 3 மணிக்கு கச்சவேல் கலங்கல் பாடல்கள்.

4 மணிக்கு விடைத்தேர் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமலர் திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 தருமபுரி ஜெயின் மருத்துவமனை மற்றும் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜல்லஸ் வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, நாளை தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு, வானொலி வேளாண் பள்ளி பாடம் 10 உள்ளூரின கால்நடைகளின் தடுப்பு சுகாதார பராமரிப்பு பற்றி டாக்டர் ஆர் மகேஸ்வரி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். 8:00 இளந்தண்டல் சொல்லோடு விளையாடு என்ற தலைப்போடு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திகளோடு, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நாளை ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வளம் வரும். 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. அன்பே நமது வாழ்வை அழகாக்கும் அடிப்படை என்கிறார் காந்தி மகான். அன்பே நமது வாழ்வை அழகாக்கும் அடிப்படை என்பவர் காந்தி மகான். அந்த நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 துவங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.